தொடர்வது யமுனையிலே என தொடங்கும் பாடல். பாடியவர் வாணி ஜெயராம். பாடலை இயற்றியவர் நந்தியமங்கலம் இமயவரம்பன். இசை எல் கிருஷ்ணன்.

நினைவூட்டுகின்றோம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேரம் காலை 5:54. புதிய விடியல், புதிய நம்பிக்கை, புதிய உற்சாகமாய் மலர்ந்திருக்கும் இனிய நாளை புன்னகை பூக்களாய் மலர செய்வோம். வாருங்கள், இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 15 நாள், திருவள்ளுவராண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 9 தேதி வியாழக்கிழமை. இன்றைய இனிய நாளில் உங்களோடு இணைந்து பயணிக்க இருப்பது உங்கள் அன்பு தோழி சரண்யா துரேஷ் நவீன். வந்தே மாதரம்.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய

0: மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப்பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:02. நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்று இனி மனவீசு காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் என்னென்ன அறிந்து கொள்வோமா? இந்த அறிவிப்பினை தொடர்ந்து வருவது காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலை திரை இசை பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். எட்டு சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 குண்டக்க மண்டக நேரலை. 11:02 ஏக்ஸூர் குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பால்குளம் வழங்கும் நேரல் நிகழ்ச்சி. பகல் 12:00 நிகழ்ச்சிகள். 12:10 மனம் நினையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பொடுகு தொல்லை நீங்க தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதே கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள் நேரலை. 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம். சந்திப்போம் சிந்திப்போம். இயற்பியல் படிப்பும் எதிர்கால வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இலக்குபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைப்பேராசிரியர் முனைவெற்றி சுதன் அவர்கள். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சிகள். 6:10 சேவை செய்திகள். 6:20 மெல்லிசை. 6:40 திரை இசை. நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் தவறாது கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
3: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அகிலா. Prime Minister Narendra Modi will hold talks with his Australian counterpart Anthony Albanese in Melbourne.

0: முடியாத உண்மை. கோபம் நம் வசம் இல்லை, கோபத்தின் வசம் நாம் இருக்கிறோம். கோபத்தோடு எழுபவர்கள் நட்டத்தோடு உட்காருவார்கள். கோபம் நிதானத்தை நிலைகுலைய வைக்கிறது, நிதானத்தை கலைக்கிறது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக இருப்பதே ஞானம். ஒருவர் ஞானி ஒருவரிடம் வந்தார், எனக்கு ரொம்ப அவசரமாக ஞானம் தேவைப்படுகிறது, அதை உடனடியாக எனக்குள் உண்டாக்க முடியுமா என்று கேட்டார். ஏனப்பா இவ்வளவு அவசரம், அவ்வளவு அவசரமாக நீ ஏன் ஞானத்தை பெற வேண்டும்? பெரிய முதலீட்டில் புதிய வியாபாரம் ஒன்றை தொடங்க இருக்கின்றேன். வியாபாரத்தை நிதானமாக கவனிக்கும் பக்குவம் என்னிடம் இல்லை. மேலும் எனக்கு உறுதுணையாக இருந்த என் தந்தைக்கும் உடல் நலமில்லை. எனவே எவ்வளவு சீக்கிரம் நான் ஞானம் அடைய வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் ஞானம் அடைய வேண்டும். அப்போதுதான் என்னால் நிதானமாக வாழ முடியும். சீக்கிரம் ஞானம் அடைய சீக்கிரமாக ஒரு வழியை சொல்லுங்கள். ஞானி நிதானமுடன் அவரிடம் குறைந்தபட்சம் ஓராண்டாவது தேவைப்படும் என்றார். வந்தவரோ ஞானியிடம், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஓராண்டு வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் ஞானம் பெற ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். ஞானியோ, இந்த அளவிற்கு உன்னிடம் அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க நீ குறைந்தது 5 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்றார். வந்தவரால் ஞானியின் பதிலை ஏற்க முடியவில்லை. இந்த மனிதர் நம் நிலையையும் அவசரத்தையும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாரே என்று கோபப்பட்டார். ஞானியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் நிதானமாகச் சொன்னார், இவ்வளவு அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க 10 ஆண்டுகள் ஆகும் என்றார். வந்தவருக்கு குழப்பம். அப்படியானால் நான் என்னதான் செய்வது என்றார் தடுமாற்றத்துடன். ஞானி கருணையோடு சொன்னார், உன்னை நோகடிக்க வேண்டும் என்பது என் நோக்கமல்ல, உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இப்படியெல்லாம் சொன்னேன். நான் சொல்வதை கவனமாக கேள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவசரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபமும் சீற்றமும் இருக்கும். கோபமும் சீற்றமும் இருக்கும் வரை நிதானம் பாதிக்கப்படும். அவசரப்படுவதை நிறுத்து, உன்னை நீயே திரும்பி உள்முகமாக பார், அவசரம் குறையும். நிலநடுக்கத்தைப் போல ஒவ்வொரு கோபத்திலும் அகநடுக்கம் ஏற்படும். நாடி நரம்புகள் உலுக்கப்படும். உடலின் ஒவ்வொரு உறுப்பும் கொதிக்கும். இதனால் யாருக்கு என்ன பயன்? சற்று சிந்தித்தால் தடுமாற்றம் எவ்வளவு, கோபம் எவ்வளவு, கோபத்தால் இழப்பு எவ்வளவு, எரிச்சல் எவ்வளவு, எரிச்சலால் நட்டம் எவ்வளவு என புரியும். நம்மிடம் இருக்கும் குறைகளையும் தவறுகளையும் கண்டுபிடித்து விட்டால் நாம் நிதானத்திற்கான முதல் படியை அடைந்து விட்டோம் என்று பொருள். தடுமாற்றம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள திறந்த மனம் வேண்டும். அதையும் தாண்டி நம்மிடம் தடுமாற்றம் எந்த வகையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் கண்டுகொண்டால் நிதானத்தை நோக்கி நிதானமாக நடைபயிலத் தொடங்கிவிட்டோம் என்று பொருள். தடுமாற்றத்தை தாண்டினால் நிதானம் நம்மை வரவேற்கத் தொடங்கிவிடும். தடுமாறினாலும் பரவாயில்லை, தடுமாற்றத்திற்குள் தைரியமாக விழிப்புணர்வுடன் நுழைந்து வெளியே வருவதுதான் தடுமாற்றத்தை தாண்டுவதற்கான எளிய வழி. தானங்களில் சிறந்தது நிதானம், அதுவே நம் வாழ்வின் பிரதானம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூந்தி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

இதுவரை அன்பன் இறைவனை தொழுதும் பக்தி மாலையில் கடந்ததை நினைத்து கவலைப்படாமல், எதிர்காலத்தை நினைத்து பயப்படாமல், இன்றைய நாளை நம்பிக்கையுடன் விதைப்போம் வாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும் எனும் வாழ்த்துக்களோடு இனி கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேர்வதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குநர் திருமகள்.
2: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழில அவங்க படிச்சுக்கிட்டு நல்ல உள்ளார்ந்து

0: வாங்கிட்டு தொழில் செஞ்சு நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது. இது வரைக்கும் 2009 இருந்து இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
2: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
3: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்திவரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 2:10 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:55. இன்று பராபப வருடம் ஆனி மாதம் 25 நாள் வியாழக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

வேளாண் துறை சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி சென்டிகிரேட்டாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி சென்டிகிரேட்டாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு 1 முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றுக்கு 200 மில்லி லிட்டர் வீதம் வேர் வழியாக தெளிக்கவும். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போயூரான் 3G குறுணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். தென்னை ரோகோ சுருள் வெள்ளையை தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இயற்கை எதிரி பூச்சிகளை ஊக்குவிக்கவும் மற்றும் ஆமணக்கு எண்ணெய் தடவிய மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியினை 1 ஹெக்டருக்கு 8 எண்கள் வீதம் வைக்கவும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள் மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். ரப்பர் மிளகு கிராம்பு ஜாதிக்காய் மற்றும் வாழை மரங்களுக்கு உரம் இடலாம் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கால்நோய் வாய்நோய் பிளவுபட்ட குழம்பில் உள்ள கால்நடை இனங்களான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோயாகும். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால் வாய் மற்றும் மடிக்காம்புகள் இவற்றின் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களின் பால் அருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்றே சிறந்த வழியாகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளன. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த கால்நடை உதவி மருந்துவர்கள் கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய் நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
1: கருத்தோடு பல தகவலும் தந்து
0: உங்களை நேச மழையில் நனைய வைப்பது
1: உங்கள் குமரி பண்பலின் 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7 மணி.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசின் படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெறுதலுக்கான வழிமுறைகள், மாவட்ட ஆட்சியர் தகவல். காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவ மாணவிகளுக்கு காமராஜர் விருது வழங்கினார். மண்புழு உர உற்பத்தி அலகினை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் அதற்கு மேலும் உள்ள கல்வி தகுதியை பதிவு செய்து 5 ஆண்டுகள் முடிவடைந்து தொடர்ந்து புதுப்பித்தல் செய்து வரும் மனுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது 1-7-2026 முதல் 30-9-2026 வரையிலான காலத்திற்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து கடந்த மாதம் 30ஆம் தேதியில் 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருத்தல் வேண்டும். உச்ச வயது வரம்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயதுக்குள்ளும் மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 40 வயதுக்குள்ளும் முடிவடையாமல் இருக்க வேண்டும். உதவித்தொகை பெறுவதற்கு குடும்ப வருமானம் 72,000 ரூபாய்க்கு மிகைப்படாமல் இருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை வயது வரம்பு மற்றும் வருமான உச்சவரம்பு ஏதுமில்லை. இந்த உதவித்தொகையை பெற மனுதாரர் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை தமிழகத்திலேயே முடித்து இங்கேயே 15 ஆண்டுகள் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். அரசிடம் இருந்து வேறு எந்த வகையிலும் எந்தவிதமான உதவித்தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது. தொலைதூர கல்வி மற்றும் அஞ்சல் விலை கல்வி கற்கும் மனுதாரர்களும் விண்ணப்பம் செய்யலாம். எனவே மேற்கூறிய தகுதி மற்றும் விருப்பமுடைய பதிவுதாரர்கள் அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடையாள அட்டையுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் நேரில் வருகை தந்து விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தின் சார்பில் மாவட்டத்திற்கு உட்பட்ட மாணவ மாணவியர்களுடன் காஃபி வித் கலெக்டர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக குரல் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகையில், மாணவர்கள் தங்களை எப்போதும் தாழ்த்தி மதிப்பிடக்கூடாது, தங்களின் இலக்குகள் எப்போதும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், உயர்ந்த இலக்குகளை நோக்கி மாணவர்களின் பயணம் இருக்க வேண்டும், தற்போதுள்ள ஸ்மார்ட் போன் மற்றும் யூடியூப் போன்ற தொழில்நுட்பங்களை இருமுனை கத்தி போன்றவை, அதில் நேர்மறை மற்றும் எதிர்வினை பயன்பாடு உள்ளது, பயனுள்ள கல்வி மற்றும் அறிவியல் சார்ந்த பதிவுகளை பார்த்து தங்களது அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், தேவையற்ற கவன சிதறல்களில் இடம் கொடுக்காமல் படிப்பில் முழு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தமிழ் வழியில் பயின்று கல்வியிலும் கல்வி இணை செயல்பாடுகளிலும் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு வருடந்தோறும் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வரும் காமராஜர் விருதினை 10ஆம் வகுப்பு முடிந்த 15 மாணவர்களுக்கு வழங்கினார். விருதுடன் பாராட்டு சான்றிதழ்களும் 10,000 ரூபாய்க்கான காசோலையும், 12ஆம் வகுப்பு முடித்த 15 மாணவர்களுக்கு 20,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கினார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட ராஜாக்கமங்கலம் வட்டத்திற்கு உட்பட்ட பறக்கை கிராமத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் திட்டத்தின் கீழ் 2024-2025 ஆண்டில் மானியத்தில் அமைக்கப்பட்டுள்ள மண்புழு உர உற்பத்தியில் அலகை கன்னியாகுமரி

0: தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று முன்தினம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இவ்வழகில் மாதந்தோறும் சுமார் 2 முதல் 3 மெட்ரிக் டன் மண்புழு உர உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் உற்பத்தி செய்யப்படும் மண்புழு உரத்திற்கு சிறந்த சந்தைப்படுத்தல் வாய்ப்புகளை ஏற்படுத்தி விற்பனையை மேலும் மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதில் மண்புழு உர உற்பத்தி அலகுகளை முக்கிய பங்காற்றுகின்றன. விவசாயிகள் அரசின் தோட்டக்கலை திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி இயற்கை உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நடைபெற்ற இந்த ஆய்வில் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நிறைவு பெற்றது வட்டார செய்திகள்.
1: என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: முற்றத்தில் இன்று
8: கடலை கடலை கடலை கடலை கடலை அவிச்ச கடலை அவிச்ச கடலை அண்ணே வாங்க அண்ணே.
9: தேன் தேன்
8: 10 ரூபா தானே?
9: நல்ல இயற்கையான
8: அற்புதமான அற்புதமான கடலை அண்ணே,
9: வாங்கி பயன்படுத்துங்க. என்னப்பா கண்ணா
8: குறவா இருக்கா?
9: பாக்கும் பாக்காம
8: 2 ரூபா குறவா இருக்கா?
9: ஒரு பாட்டில் தேன்
8: ஒண்ணே இல்ல அண்ணே.
9: நீ யாரப்பா? ஒரு தேன் வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல கடலை கடலை கடலைன்னு? ஏய் நம்ம தம்பில்லா, ஏய் சிவா, என்னப்பா அண்ணன் நடைப்பயிற்சியில இன்னைக்குதான் ஏதாச்சியா தேன் வியாபாரம் அப்படிங்கிற நிலைய கையில எடுத்தோம்னா தம்பி அண்ணனுக்கு குறுக்கீடா? அவிச்ச கடலை அவிச்ச கடலை என்னப்பா இது? எங்க வந்தாலும் குறுக்கீடா?
8: ஏனே இது நல்ல கதையா இருக்க, நீங்க மட்டும்தான் பிழைக்கணுமா? நான் எப்படிப்பட்ட கடலையை வியாபாரம் பண்றேன்னு தெரியுமாண்ணே உங்களுக்கு?
9: அப்படி என்ன கடலை வியாபாரம் பண்ணிருவ? கடையில இருந்து நிலக்கடலை வாங்கிட்டு வந்திருப்ப, தொலிய எடுத்திருப்ப, உள்ள வறுத்திருப்ப, உள்ள அவிச்சிருப்ப, அதுல என்ன வித்தியாசம்?
8: ஏனே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்கண்ணே. சுத்தமாக தேங்காய் பயன்படுத்தி இருக்கேன். கடுகு, கறிவேப்பில, தேங்காய் போதாத குறைக்கு நல்ல மிளகு கூட பயன்படுத்திருக்கோம்னே.
9: எத்தனை பொருள் பயன்படுத்தி ஒரு பொருளை வியாபாரத்துக்கு கொண்டு வந்திருக்க? அண்ணன் என்ன கொண்டு வந்திருக்கன்னு பாத்தியா?
8: எல்லாம் பார்த்தம்னே பார்த்தம்னே. தேன் கொண்டு வந்திருக்கீங்க, அதுல என்னென்ன வித்தியாசம்? நான் விக்கிறதுலயும் நீங்க விக்கிறதுலயும்
9: என்ன வித்தியாசமா? நீ என்னெல்லாம் பொருள் சேர்மானம் சேர்த்திருக்க? நான் ஒரு பொருள் சேர்த்திருக்கனா? தேனீக்கள் சுறுசுறுப்பா, விழிப்பா, அதிகாலை வேளையில உழைப்ப கொடுத்து கொண்டு வந்து சேகரம் செய்த தேன், இயற்கையான தேன்.
8: ஏய் ஒரு வார்த்தை தானே சொன்னாரு தேனுடைய மகிமையை பத்தி? இங்க நின்னு அவ்வளவு கூட்டமும் தேனீக்கள் போல அண்ணனை சுத்திட்டாங்களே. ஏய் ரெண்டு பேரும் கடலை வேற வாங்கினா, காசு வேற தராம போயிட்டானே.
9: கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் போருங்க. இன்னைக்கு கொண்டு வந்திருக்க பாட்டில அவரவருக்கு தாரேன். ஒருவேளை பாட்டில் வந்து இன்னைக்கு உங்களுக்கு போதுமான அளவுல இல்ல அப்படின்னு சொன்னா காசை கொடுங்க, அட்வான்ஸா கொடுங்க, நாளைக்கு காலையில உங்களுக்கு தாரேன்.
8: ஏய் மனுஷன பாரு, ஒரு 3000 ரூபாய்க்கு போய தேனை கொண்டு வந்திருப்பாரு, அத 5000 ரூபாய்க்கு வித்து போட்டாரு, வித்தது போக அட்வான்ஸ் வேற 1000 கணக்குல வாங்குறாரு.
9: ஏ என்னப்பா என்ன தனியா நின்னு என்ன பேசிட்டு இருக்க? எத்தனை பார்சல் மீதி இருக்கு?
8: ஏலே அந்த கதையை யானே கேக்குறீங்க. ஒரு 100 பார்சல் போல கொண்டு வந்தோம்னே, ஒரு 22 டன் போல வித்திருக்கோம். அதுலயும் ரெண்டு பேரு உங்ககிட்ட ஓடி வர்ற ஸ்பீட்ல ரூபா வேற தராம போயிட்டான். ரூபா தராதவனுடைய முகத்தை கூட நான் சரியா பாக்கலையே. ஏலே நீங்களே தேனெல்லாம் சேகரம் பண்ணீங்க?
9: எதுக்குப்பா அப்படி கேக்குற?
8: ஏலே அப்படியே உங்களுக்கு ஸ்லிம் பாடியா இருக்கு, ஒரு கொட்டு கூட வாங்கல.
9: தம்பி அண்ணனை பத்தி இன்னும் தெரியாதாப்பா. எந்த ஒரு செய்கைக்கும் நல்ல அனுபவபூர்வமான வேலையாட்களை வச்சிருக்கேன், பக்குவமா பாட்டில் அடைச்சு தருவாங்க.
8: ஏலே இந்த தேனுடைய மகத்துவத்தை பத்தி ஒண்ணு சொல்லுங்கண்ணே.
9: உடனடி ஆற்றல் வேணும் அப்படின்னு சொன்னா தேனை பயன்படுத்தலாம். கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய சக்தி இந்த தேன்ல இருக்கு.
8: ஏ அப்பா,
9: நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற அடிப்படையில இருமலை குறைக்கக்கூடிய தன்மை இந்த தேன்ல இருக்க, சோர்வை நீக்கி சுறுசுறுப்புடன் திகழ வைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி தான் இந்த தேன். தொண்டை வலி இருக்குது, இருமல் அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னா வெதுவெதுப்பான தண்ணீர்ல தேனை கலந்து குடிச்சோம் அப்படின்னா இந்த வலிகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்க.
8: ஏனே அப்போ அவ்வளவு சக்தி அதுல இருக்கானே?
9: இருக்கும்ல. தேனீக்கள் அப்படிங்கறது எப்பவாது சோர்வா இருக்கத பாத்திருக்கியா நீ?
8: ஏனே தேனீக்கள் எல்லாம் உங்களை மாதிரி இல்லன்னு இருக்கும். பொதுவா சொல்லுவாங்க பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தேனீக்கள் மாதிரி சுறுசுறுப்பா இருக்கீங்க.

0: உங்க கூட பழகிறதுனால லேசா எனக்கு ஒட்டுமானே.
1: ஒட்டதானே செய்யும். அஜீர்ண கோளாறுகளை சரி செய்யக்கூடிய தன்மை எதுல இருக்குது?
0: தென்லேனே.
1: ஆமாப்பா.
0: தேனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தலாமானே?
1: தம்பி, ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தேன் கொடுக்கறத நம்ம கொஞ்சம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. புரியுதா?
0: புரியுதுனே புரியுதுனே.
1: தம்பி, உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த தேன்ல இருக்குதுப்பா.
0: சரி,
1: சர்க்கரைக்கு மாத்தா இந்த தேனை பயன்படுத்தலாம.
0: இல்லே, நீங்க சொல்லுங்கண்ணே, நாளைக்கு எந்த பகுதியில உங்களுக்கு வியாபாரம், நான் அந்த பகுதிக்கு வரமாட்டோம்னே.
1: ஏன்பா அப்படி சொல்ற?
0: ஏனே, என்னதான் இருந்தாலும் நீங்க விக்கக்கூடிய தேனுக்கு பக்கத்துல நான் விக்கக்கூடிய கடலை வராதுன்னு. தேன் ஒரு அமிர்தம்னு. தேன்.

0: செய்கின்றே.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
2: காதில் கேட்கின்றதா
1: இன்றைய காலையை இனிதாக்க வரும் அரும்பை சந்திக்கலாம். வணக்கம்.
3: Good morning everyone. My name is Liana.
1: Liana, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
3: காரூர்ல.
1: லியானா வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
3: தாத்தா, அம்மா, அப்பா, அண்ணன்.
1: அவங்க பேர்லாம் எங்களுக்காக சொல்றீங்களா?
3: தாத்தா பேரு கிரந்தசாஸ், அப்பா பேரு நிஷான், அம்மா பேரு சரணியா, அண்ணன் பேரு தீக்ஷன்.
1: அண்ணன் உங்களுக்கு பிடிக்குமா?
3: ஆமா.
1: எவ்வளவு பிடிக்கும்?
3: நிறைய பிடிக்கும்.
1: சரி ஓகே, அண்ணன் கூட விளையாடலாம் செய்வீங்களா?
3: ஆமா.
1: என்னெல்லாம் விளையாடுவீங்க?
3: ஃபுட்பால்.
1: சரி ஓகேமா. என்ன படிக்கிறீங்க பிள்ளை?
3: 3KG.
1: ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
3: ஆமா.
1: ஸ்கூல்ல பிள்ளைக்கு என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
3: சரி, சாங், திருக்குறள், டான்ஸ், ஆர்ட்டிஷியடி.
1: வாவ், பிள்ளைக்கு இதெல்லாம் தெரியுமா?
3: ஆமா.
1: இதுல எங்களுக்காக இன்னைக்கு என்ன சொல்லி தர போறீங்க?
3: திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆகி மகவன் முதல் சே உலகு தக்க கசடல கட்பாவே கட்டப்பி இருக்கல் நலத்து தகர் தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் அதாதே ஆகினால் சுட்டவது சுவத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வன் செல்வத்து எல்லாம் தெல்ல இன்னும் செய்வதே அகனால நந்தேன் செய்து எல்லாம் இலக்கும்

0: கேணி ஆ வந்து தத்துவே தூரும் அறிவு அன்பும் அன்பு ஒரு தரி இல் வகை பண்பும் வரவர்.
1: அழகான திருக்குறள் நிறைய சொல்லிட்டீங்க. இதெல்லாம் பிள்ளைக்கு யார் சொல்லி தந்தாங்க?
0: மீனா மேம்.
1: மீனா மேம் பிள்ளைக்கு பிடிக்குமா?
0: ரொம்ப பிடிக்கு.
1: ஸ்கூல்ல பிள்ளை டான்ஸ் ஆடி இருக்கீங்களா?
0: ஆமா.
1: எங்களுக்காக இன்னைக்கு என்ன சொல்லி தர போறீங்க?
0: I'm going to talk about strawberry. Strawberry good for health. The tea color sweet and juicy. I like eat strawberry. Thank you.
1: வாவ், ஒரு ஸ்ட்ராபெரிய அழகா பேசின மாதிரி இருந்துச்சு. இப்போ நிறைய ஸ்ட்ராபெரி சாப்பிடுவீங்களா?
0: எஸ்.
1: வேற என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிறீங்க?
0: மேங்கோ, பனானா, ஆப்பிள்.
1: ஓகேமா, இதுல பிள்ளைக்கு எந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும்?
0: பனானா.
1: சரி ஓகேமா, இன்றைய நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எங்களுக்காக திருக்குறள் சொல்லி தந்தீங்க, சூப்பரா பேசுனீங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வர்றதுக்கு வாழ்த்துகள்.
0: நன்றி, வணக்கம்.
1: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02

மண்டக நேரில் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்

0: நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின்போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திரமோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரமளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டு திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் கூட்டம் நேற்று கொச்சியில் தொடங்கியது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கியுடன் உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடைய செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு டிரம்ப் குறிப்பிட்டார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழை பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:10 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சன், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ காப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டது.

0: தாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான

0: சேர்ப்பதற்கு முன்
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

மின்தடை பற்றிய அறிவிப்பு. செண்பகராமன் புதூர் துணை மின் நிலையத்தில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை செண்பகராமன் புதூர் தோவாளை வெள்ளமடம் லாயம் தாளக்குடி சந்தைவிளை ஈசாந்திமங்கலம் காரியாங்கோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது என செண்பகராமன் புதூர் மின் விநியோக செயல் பொறியாளர் தெரிவித்துள்ளார். தம்மத்துக்கோணம் வளர்நகர் ஐயா வைகுண்டர் திருநள தாங்கல் ஏடுவாசிப்பு மற்றும் வாகன பவனி 23ஆம் ஆண்டு திருவிழாவில் இன்று மாலை 4 மணிக்கு திருஏடு வாசிப்பு, இரவு 8 மணிக்கு பால் பணிவிடை, நாளை காலை 6 மணிக்கு ஐயாவுக்கு பால் விடை, 6:30க்கு ஐயாவுக்கு பணிவிடை. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமோ படிப்பிற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30க்கு சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி இடம்பெறும். நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று மதியம் 12:50க்கு நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பொடுகு தொல்லை நீங்க தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணுநந்தன் அவர்கள். நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள்.

வேளாண் பெருமக்களை, இது உங்கள் நினைவிற்கு. இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள், வேளாண் நேரலை. பங்கேற்கிறார் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் ஸ்வர்ண பிரியா அவர்கள். அமுத சுரபி, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் உரையாடல், நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் நஸ்ரீன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 7:30. குமரி பண்பலையில் இனி கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னா.
2: காலை வணக்கம் வாரம் மந்திரியாரே. அடுத்த வாரம் நாம் சுற்றுலா செல்ல வேண்டும்.
1: ஆஹா, சுற்றுலாவா? உடனே செல்வோம் மன்னா.
2: வழக்கமாக பக்கத்து இடங்களுக்கு தான் செல்வோம். அப்படி இந்த முறை வேண்டாம், நாம் வேறு கண்டத்திற்கு சுற்றுலா செல்ல வேண்டும்.
1: தாராளமாக பேஷாக செல்லலாம் மன்னா. சொல்லுங்கள் மன்னர் வேந்தே, எந்த கண்டத்திற்கு சுற்றுலா செல்ல வேண்டும்? உடனே ஆன்லைனில் பிளைட் டிக்கெட்டை புக் செய்து விடுவோம்.
2: ஐரோப்பிய கண்டத்திற்கு செல்வோம். ஐரோப்பா என்றாலே பனி பிரதேசங்கள் தான் என் நினைவிற்கு வருகின்றன. நேற்று இரவில் கூட என் கனவில் ஒரே ஐரோப்பாவும் ஐஸ் கட்டியும் தான். ஆஹா, ஒரே குளிர்ச்சியான கனவு
1: மன்னா. ஐரோப்பாவை கனவில் கண்டால் மட்டும் பத்தாது மன்னா, அங்குள்ள நிஜ நிலவரத்தையும் பார்க்க வேண்டும். இப்போது ஐரோப்பாவே ஒரு பெரிய தோசைகள் மாதிரி வெந்து கொண்டிருக்கிறது.
2: என்ன சொல்கிறீர் மந்திரியாரே? எப்போதும் பனிக்கட்டியாக இருக்கும் ஐரோப்பாவா? ஜேம்ஸ் பாண்ட் கோட் சூட் போட்டு கொண்டு சுற்றும் ஜெர்மனியில் அவையில்?
1: ஆம் மன்னா, ஜேம்ஸ் பாண்டே கோட்டு சூட்டு போட முடியாத அளவுக்கு ஜெர்மனியிலும் வெயில் தீயாக கொளுத்துகிறதாம். தீயணைப்பு காவல்துறையினர் அங்கே தண்ணீரை பீச்செடுத்து மக்களின் வெப்பத்தை தணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள், அங்கு வெயில் 40 டிகிரி தாண்டி விட்டதாம்.
2: அப்படியா? அதற்கு என்ன காரணம்? யாராவது அக்னி அஸ்திரத்தை ஏவி விட்டு விட்டார்களா, அல்லது இந்த பகலவன் அங்கு ஏதும் டூர் போயிருக்கிறதா?
1: அதெல்லாம் இல்லை அரசே, இதற்கு பெயர் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் ஒரு தட்பவெப்ப மாற்றத்தால் உலகமே தற்போது சூடாகி கொண்டிருக்கிறது மன்னா.
2: எல்நினோவா? இந்த சிறுவனின் தொல்லை சற்று பயங்கரமாக இருக்கிறது போலயே. உலகையே மாற்றி அதுவும் தலை கீழாக மாற்றிக் கொண்டிருக்கிறது மந்திரியாரே.
1: ஆம் மன்னா, அது ஒரு இயற்கை நிகழ்வு. அது ஆக்டிவேட் ஆனால் குளிர்ந்த நாடுகள் கூட குக்கர் மாதிரி விசில் அடிக்க ஆரம்பித்து விடும்.
2: மந்திரியாரே, கடந்த 2023 கூட இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, ஆனால் இவ்வளவு கடுமையானவையில் இல்லையே. சோசியல் மீடியாக்களில் கூட வீடியோக்கள் பார்த்தேன். ரோட்டில் தாரெல்லாம் ஒட்டிக் கொள்கிறது. ரோட்டில் கார்கள் செல்லும் பொழுது ரோட்டின் தார் உருகி கார் டயரோடு ஒட்டிக் கொள்கிறது. ரப்பர் செருப்புகள் எல்லாம் உருகி விடுகின்றன. அப்படி என்றால் அது இதுதானா?
1: அதேதான் மன்னா.
2: பொதுவாக வெப்பம் வந்துவிட்டால், ஒரு கோடை முடிந்து விட்டால் அது மாறிவிட வேண்டும். ஏன் இந்த வெப்ப அலைகள் இப்படி சுற்றிக் கொண்டிருக்கின்றன? என்ன காரணம்
1: மன்னா? பொதுவாக ஜெட் ஸ்ட்ரீம் எனப்படும் வேகமான காற்றோட்டம் வானிலை அமைப்புகளை ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு நகர்த்தி கொண்டே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் வளிமண்டலத்தில் உருவாகும் உயரழுத்த மண்டலம் ஒரு பகுதியிலேயே நிலைத்து விடும். கிரேக்க எழுத்தாக ஒத்திருப்பதால் இதற்கு ஒமேகா பிளாக் என்ற பெயர் வந்திருக்கிறது.
2: ஒமேகா பிளாக், பெயரை சற்று வித்தியாசமாக தான் இருக்கிறது.
1: இந்த அமைப்பு உருவான பிறகு குளிர்ந்த காற்றும் உள்ளே நுழைய முடியாமல் அதே நேரத்தில் உள்ளே இருக்கும் வெப்பமும் வெளியேற முடியாமல் சிக்கிக் கொள்ளுமாம். இதன் விளைவாக ஒரு பெரிய வெப்ப வளையம் உருவாகி பல நாட்கள் அல்லது வாரங்கள் வரை கடுமையான வெப்பம் நீடிக்குமாம்.
2: ஓஹோ, அப்படி என்றால் இப்போது ஜெர்மனியும் ஐரோப்பாவும் இந்த வளையத்தில் தான் சிக்கிக் கொண்டிருக்கின்றன, அப்படிதானே?
1: ஆம் அண்ணா, இந்த முறை வட ஆப்பிரிக்காவின் சஹாரா பாலைவனத்தில் இருந்து வந்த சூடான காற்று ஐரோப்பாவின் மேல் உருவான இந்த வளிமண்டல அமைப்புக்குள் சிக்கிக் கொண்டதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள்.
2: மந்திரியாரி, எனக்கு ஒரு சந்தேகம். குளிர் பிரதேசமான அந்த நாடுகளின் மக்கள் பனிக்கட்டிகளுக்குள் படுத்து பழகியவர்கள். தற்போது இதை எப்படி சமாளிக்கிறார்கள்
1: மன்னா? குளிர் பிரதேசம் என்பதால் நிறைய வீடுகளில் ஏசி இருப்பதில்லை. அதனால் எல்லோரும் இப்போது ஏசி வாங்க ஓடிக்கொண்டிருக்கிறார்களாம் அங்கே.
2: மந்திரியாரே, நமது நாட்டில் 45-50 டிகிரி செல்சியஸ் வெயிலில் கூட சூடாக டீ காஃபி குடிக்கிறார்கள்.
1: ஆம் மன்னா, ஏனென்றால் நாம் வெப்பத்தை பார்த்து பழகியவர்கள். வெப்பத்துக்கு தகுந்தவாறு நமது சாலைகளும் நமது பழக்க வழக்கங்களும் இருக்கின்றன. அதனால் நம்மால் தாக்கு பிடிக்க முடிகிறது.
2: அப்படி என்றால் ஐரோப்பிய பயணத்தை தற்போதைக்கு ரத்து செய்துவிடுவோம். இங்கு ஒரு நாள் வெயில் எடுத்தாலும் மறுநாள் மழை பெய்கிறது. அதனால் ஏசியை போட்டுக்கொண்டு அரண்மனையிலேயே அடுத்த வாரத்தை கழித்து விடலாம் என்று நினைக்கிறேன். நீர் என்ன நினைக்கிறீர்?
1: அப்பாடா, கஜானா காலியாகாமல் தப்பித்தது என்று நினைக்கிறேன்
2: மந்திரியாரே.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக மண்டக நேரல் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்போது 7:36.

குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில பல தகவல்கள், பொது அறிவு, கேள்வி பதில்கள் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல்ல பொது அறிவு கேள்விக்கான நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு என்ன கேள்வி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இந்திய ராணுவத்தின் கிழக்கு தியேட்டரில் தொடங்கப்பட்ட முதல் சமூக வானொலி நிலையம் எது? இதுதான் கேள்வி. கேள்வி மீண்டும் ஒரு முறை. இந்திய ராணுவத்தின் கிழக்கு தியேட்டரில் தொடங்கப்பட்ட முதல் சமூக வானொலி நிலையம் எது? இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். ஒரு சூப்பரான பாடலுக்கு பிறகு உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு கலக்கலான பாடல் வந்துகிட்டே இருக்கு. RRR திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க ராகுல் சிப்ளிங்ஸ் மற்றும் யாசின் நாசர் குரல்கள்ல. பாடல கேட்போமா?

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா மூட்டுவலி முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: நேரம் இப்போது 7:42. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. தென்குமரி தேனிலையில பொது அறிவு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க போற நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்திய ராணுவத்தின் கிழக்கு தியேட்டரில் தொடங்கப்பட்ட முதல் சமூக வானொலி நிலையம் எது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான பதில், இந்திய ராணுவத்தின் கிழக்கு தியேட்டரில் தொடங்கப்பட்ட முதல் சமூக வானொலி நிலையம், இதனுடைய பெயர் என்ன அப்படின்னா ரேடியோ டிராங். இதுதான் வந்து இதனுடைய பேரு. இது வந்து 88.4 MHz அலைவரிசையில வந்து இந்த வானொலி நிலையம் வந்து செயல்பட்டு இருக்கான். அதாவது அருணாச்சல பிரதேசத்தினுடைய மேற்கு காமங் அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள டிராங் அப்படின்னு சொல்ற நகர்ல தான் இந்த வானொலி நிலையம் இருக்கு. அதனால தான் இந்த பெயர் வச்சிருக்காங்க, ரேடியோ டிராங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வானொலி நிலையத்தை வந்து யாரு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்திய ராணுவம் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்திய ராணுவத்துல நிறைய பிரிவுகள் இருக்கும் இல்ல, அதுல வந்து ஒரு பிரிவான கஜ்ராஜ் கார்பஸ் அப்படின்னு சொல்ற அந்த நிறுவனம் தான் இந்த ரேடியோ டிராங்க வந்து கிழக்கு தியேட்டர்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது கிழக்கு தியேட்டர் அப்படின்னு சொல்றது வேற எதுவும் இல்லைங்க, அதாவது கிழக்கு எல்லை பகுதிகளுக்கான ராணுவ செயல்பாட்டு பகுதியை தான் வந்து கிழக்கு தியேட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த பகுதிகளில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரேடியோ ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பகுதிகளில் வாழும், அதாவது அந்த கிழக்கு எல்லை பகுதிகளில் வாழுவாங்கல்ல இந்த மக்களுடையும் இராணுவத்தினருடைய நல்ல உறவை வந்து மேம்படுத்துறதுக்காக இந்த ரேடியோவை ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ளூர் செய்திகள், கல்வி, சுகாதாரம், வேளாண்மை மற்றும் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்திட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, பேரிடர் மற்றும் அவசர காலங்கள்ல வந்து தகவல்களை விரைவா மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தலும் இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. சூப்பர்ல, ஒரு அருமையான செய்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. கேள்வி பதில் மீண்டும் ஒரு முறை தெரிஞ்சுக்கலாம். இந்திய ராணுவத்தின் கிழக்கு தியேட்டரில் தொடங்கப்பட்ட முதல் சமூக வானொலி நிலையம் எது? இதற்கான பதில் ரேடியோ டிராங்க்.

0: நேரம் இப்போது 7:45. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
1: தேதியும் செய்தியும் இன்று ஜூலை 9
2: விம்பிள்டன் போட்டிகள் துவங்கப்பட்ட நாள் இன்று.
1: டென்னிஸ் வரலாற்றின் மிக பழமையான போட்டியும் அதிக மரியாதைக்குரிய போட்டியுமான விம்பிள்டன்

0: போட்டி 1877 ஆண்டு இதே நாளில் தான் துவங்கப்பட்டதாக கருதப்படுகிறது.
1: ஆண்டின் மூன்றாவது கிராண்ட்ஸ்லாம் போட்டியான விம்பிள்டன் போட்டி மட்டுமே புல்தரையில் ஆடப்படும் ஒரே ஒரு கிராண்ட்ஸ்லாம் போட்டி தொடராக உள்ளது.
0: தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் எலியஸ் ஓவே அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1819 ஆண்டு இதே நாளில் பிறந்த அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் எலியஸ் ஓவே அவர்கள் தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்ததன் மூலம் நவீன தையல் இயந்திரத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர் ஆவார்.
0: இவருக்கு முன் பலர் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் 1846 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10 நாள் இதற்கான காப்புரிமத்தை முதன்முறையாக பெற்றவர் என்னும் அடிப்படையில் தையல் இயந்திர வரலாற்றில் கண்டுபிடிப்பாளராக தன் பெயரை பொறித்துக் கொண்டவர் ஆவார்.
1: 1867 ஆண்டில் பாரிஸில் நடைபெற்ற ஒரு கண்காட்சியில் இவரது தையல் இயந்திரம் தங்க பதக்கத்தை பெற்றது.
0: இவரை போற்றும் வகையில் இவரது அஞ்சல் தலைகளும் வெளியிடப்பட்டுள்ளன.
1: தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன்.
0: தமிழ் திரையுலகில் பெரும் புகழ் பெற்றிருக்கும் இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் 1930 ஆண்டு இதே நாளில் பிறந்தவராவார்.
1: மேடை நாடகத்துறையில் இருந்து திரைத்துறைக்கு வந்த இவரது முதல் திரைப்படம் நீர்க்குமிழி என்பதாகும்.
0: இவருடைய பெரும்பாலான திரைப்படங்களில் மனித உறவு முறைகளுக்கு இடையிலான சிக்கல்கள், சமூக பிரச்சினைகள் ஆகியவையே கருப்பொருளாக விளங்கியுள்ளன.
1: ரஜினிகாந்த், கமலஹாசன், விவேக், நாசர் போன்ற பல முன்னணி நடிகர்களை திரையுலகில் அறிமுகம் செய்து வைத்த பெருமை இவரையே சேரும்.
0: பூர்வராகங்கள், புன்னகை மன்னன், உன்னால் முடியும் தம்பி போன்றவை இவரது பிரபலமான திரைப்படங்களுள் சிலவாகும்.
1: பிற மொழிகளிலும் பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை தந்த இவர் பத்மஸ்ரீ விருது, தாதா சாஹிப் பால்கே விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
0: தேசிய விருது பெற்ற திரைப்பட பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் 1966 ஆண்டு இதே நாளில் பிறந்தவராவார்.
1: இசை பேரொளி, இசை செல்வம், சங்கீத கலாசாரதி, சங்கீத சக்கரவர்த்தி, கலைமாமணி போன்ற பல்வேறு விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
3: என்னவளே அடி என்னவளே என்ன இதயத்தை தொலைத்து விட்டே.
0: செல்லக்கிளி, கொஞ்சும் குயில் என்றெல்லாம் செல்லமாக குறிப்பிடப்படும் பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் 1970 ஆண்டு இதே நாளில் பிறந்தவராவார்.
1: சிறந்த பின்னணி பாடகிக்கான தமிழ்நாடு அரசு விருது, கர்நாடக மாநில விருது, மேற்கு வங்காள மாநில அரசு விருது, பிலிம்பேர் விருது, கலைமாமணி விருது உள்ளிட்ட பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
4: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
5: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
4: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
5: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
4: மற்றும் 0465129683. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
6: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
7: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
6: தோல் நோய்கள்,
7: வயிற்று செரிமான கோளாறுகள்,
6: மூட்டுவலி, வாதம்,
7: சுவாச கோளாறுகள்,
6: மூலம்,
7: தலைவலி, மைக்ரேன்,
6: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
7: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
6: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
7: 9443693100.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 குண்டகம் மண்டக நேரில் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் இப்போது 7:50. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தென்குமரி தேனலை, தென்குமரி தேனலையில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பிரியாணி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்போமா?

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
1: செல்
3: 7305365016.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
6: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.

0: இருப்பது 7:55. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. குமரி பண்பலை 101 இன்னைக்கு என்னெல்லாம் வந்து நேரல் நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கலாம். இன்னைக்கு வந்து காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நேரல் நிகழ்ச்சி இருக்கு. இதுல உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில 10:02 குண்டக்க மண்டக்கர் நேரில் நிகழ்ச்சி, பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கனவு மெய்ப்பட காத்திருந்தது காலங்கள். அந்த தலைப்புல வந்து தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். அது மட்டும் இல்ல, குட்டீஸ் உங்களுக்காகவும் நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து குமரி பண்பலை 101 வரம் இருக்குது. என்ன அப்படின்னா, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், உங்களுக்கு என்னெல்லாம் வந்து தனித்திறமைகள் இருக்கு எல்லாமே வந்து வெளிப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய நம்ம தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னா, 0462-2620-240 மற்றும் ஒரு 2907-722 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு, 8903257309. நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்குங்க.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள். தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் சுவர்ணபிரியா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர்காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் எஸ் நஸ்ரீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 குண்டகம் மண்டக நேரல் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

நேர்களே, இது உங்கள் நினைவுக்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் சந்திப்போம், சிந்திப்போம். இயற்பியல் படிப்பும் எதிர்கால வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இலக்குமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவற்றி சுதன் அவர்கள். நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள். நேர்களை, இது உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பொடுக்கு தொல்லை நீங்க தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள். இன்னும் சில நொடிகளில் வருவது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மெல்பர்னில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸும் உரையாற்றினர். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம்

0: நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:02. தொடரும் தென்குமரி தேனிலையில் இனி வடசேரி உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை விவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? நாட்டு கத்தரிக்காய் கிலோ 1 ₹80, கத்தரிக்காய் சாதாரகம் ₹50, நாட்டு வெண்டைக்காய் ₹40, வெண்டைக்காய் பச்சை ₹48, நாட்டு தக்காளி கிலோ 1 ₹30, ஆப்பிள் தக்காளி ₹40, நாட்டு மிளகாய் ₹65, நாடன் மிளகாய் ₹200, சீனி அவரைக்காய் கிலோ 1 ₹50, வெள்ளரிக்காய் ₹35, பாகற்காய் ₹70, இஞ்சி கிலோ 1 ₹250, உருளைக்கிழங்கு ₹35, சேனைக்கிழங்கு ₹55, பல்லாரி ₹48, கேரட் ₹75, முட்டைக்கோஸ் ₹55, வாழைக்காய் 10 எண்ணம் ₹50, முருங்கைக்காய் 10 எண்ணம் ₹60, சின்ன வெங்காயம் கிலோ 1 ₹70, பூசணி ₹18, தடியங்காய் ₹22, மரவள்ளி ₹40, புளி ₹140, புடலை கிலோ 1 ₹43, பீன்ஸ் ₹100, சவுச்சவ் ₹150, தட்டை பயிறு ₹45, நாடன் மாங்காய் ₹25, பீட்ரூட் கிலோ 1 ₹55, முள்ளங்கி ₹45, எலுமிச்சை கிலோ 1 ₹75, நார்த்தங்காய் ₹60, காலிஃபிளவர் ₹60, தேங்காய் குடுமியுடன் ₹50, குடுமி இல்லாத தேங்காய் ₹53, வாழை இலை ஒரு பூட்டு ₹15, மல்லிக்கீரை ₹90, புதினா ₹100, பால் சேம்பு ₹80, வழுதனங்காய் ₹60, கோவக்காய் ₹58, சுரக்காய் ₹22, காராமணி கிலோ 1 ₹48, நூல்கோல் ₹75, ஒட்டு மாங்காய் ₹30 விற்கப்படுகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் ₹56, பப்பாளி ₹30, அன்னாசி ₹50, நெல்லி ₹60. அரசு கொள்முதல் நிலையங்களில் இன்றைய நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு ₹2,500, உள்ளூர் சந்தையில் ₹1,700 விற்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். பேச்சுப்பாறை அணை 33.95 அடி, பெருஞ்சாணி அணை 66.75 அடி, சிற்றாறு அணை 1 13.32 அடி, சிற்றாறு அணை 2 13.41 அடி, பொய்கை அணை 14 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.88 அடி.

0: நேரம் இப்போது 8:05. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக மண்டக நேரல் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின். இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி, நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலையில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, மாஸ்க் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலின் இசையமைப்பாளர் யார் அப்படின்னா ஜி வி பிரகாஷ்குமார். இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னா அந்தோனிதாசன், சுபாஷினி. பாடலை கேட்போமா?

0: லிமிட்டு வந்து தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 8:30. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால்,
6: ஒருத்தர் ரொம்ப கவலையோட வந்தார். ஏன் இப்படி ஒரு மாதிரியா வர்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்னை நிமிந்து பார்த்தார். என்னை பார்த்து ஒருத்தன் பைத்தியம்னு சொல்லிவிட்டான் சார். அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன்னார். அதுக்காக நீங்க பெருமைப்படுங்க, வருத்தப்படாதீங்கன்னு. அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நான் உடனே ஓஷோ சொல்லியிருக்கிற சில கருத்துக்களை அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். இதை பாருங்கள், இந்த உலகத்தில் பல பெரிய மேதாவிகள்லாம் சாதாரண மக்கள் கண்ணுக்கு பைத்தியமாக தான் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு விவரத்தை சொன்னேன். ஏன்னா மற்றவங்க மாதிரி அவங்க கவலைப்படுறதில்ல, எதுக்கும் இறுக்கம் அடையிறதில்ல, சாவை கண்டு பயப்படுறதில்ல, அற்பமான மகிழ்ச்சிக்கு ஆசைப்படுறதில்ல. அவங்க வந்து முழுமையாக வாழுறாங்க. மற்றவங்கள இது பாதிக்குது. ஏன்னா இவங்களால் அவங்க மாதிரி அலட்டிக்காமல் இருக்க முடியறதில்ல, அதனால் இருக்க ஆரம்பிச்சு விடுறாங்க. அவங்க கிடக்கிறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஆறுதல் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் பைத்தியக்காரர்களும் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களும் தான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க முடியும். அதனால் நமக்கெல்லாம் புத்தி சுவாதீனத்துடன் கூடிய ஒரு பைத்தியக்காரத்தன்மை இருக்கிறது நல்லது தான். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையை கொண்டாட முடியும். ஒரு மனநல மருத்துவமனையில் ஒருத்தர் சிகிச்சைக்காக சேர்ந்திருந்தார். சேர்ந்து 1 வருஷம் ஆச்சு. தான் குணமாயிட்டோங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. டாக்டர்கிட்ட விவரத்தை சொன்னார். இது மாதிரி எனக்கு மனசில் தோணுதுங்க, நான் தெளிஞ்சுட்டேன் போல இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவரும் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களை இங்கேயே வச்சுருந்து சில சோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னார். சரிங்கன்னார் அவர். அதே மாதிரி அவரை மேற்கொண்டு கொஞ்ச நாள் தங்க வச்சு சோதனைகள்லாம் பண்ணி பார்த்துட்டு இவர் சொல்கிறது உண்மைதான்னு தெரிஞ்சுது. இவர் புத்தி சுவாதீனம் சரியாக இருந்தது, இவர் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாருங்கிறது டாக்டருக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி, நீங்கள் சொன்னது சரி, இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். இவர் வீட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் தன்னுடைய அனுபவங்களை சொன்னாராம். எப்படி இருந்தது மருத்துவமனை வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நண்பர்கள்லாம். அப்போ இவர் சொன்னாராம், இதை பாருங்கள், நான் 1 வருஷம் பைத்தியங்களோட பைத்தியமாக வாழ்ந்தேன். அதில் கொஞ்சம் கூட எனக்கு சிரமம் தெரியல. அதெல்லாம் அந்த 1 வருஷமும் 1 வினாடியாக போனது மாதிரி இருக்குது. ஆனால் நான் புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் 1 வாரம் அவங்களோட இருந்தேன் பாருங்கள், அந்த 1 வாரம்தான் எனக்கு 1 யுகமாக தெரிஞ்சுது, அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னாராம். அதனால் ஒரு கூட்டத்திலேருந்து வேறுபட்டு வாழறதுங்கிறது கொஞ்சம் சிரமந்தான். பைத்தியங்களுக்கு மத்தியில் பைத்தியமாக இருந்துடலாம், பைத்தியங்களுக்கு மத்தியில் புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்கிறதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் தேவைப்படுது. அதனால தான் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது மற்றவர்களை அனுசரித்து வாழணும், பைத்தியங்களுக்கு மத்தியில் பைத்தியமாக இருந்தால் தான் சுகம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வர்ற உண்மை. ஹிட்லர் ஒரு சமயம் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனாராம் பார்வையிடுறதுக்காக. மனநோயாளிகளையெல்லாம் வரிசையாக நிறுத்தி வச்சுருந்துருக்கிறாங்க. அவர் வந்த உடனே எல்லாரும் ஹிட்லர் வாழ்கன்னு கத்தணும் அப்படின்னு அங்கே உள்ள டாக்டர் சொல்லி வச்சுருக்கிறார். ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கார், ஹிட்லர் வரப்போகிறார், அவர் வந்ததும் எல்லாரும் ஹிட்லர் வாழ்கன்னு நீங்கள் சொல்லணும் கத்தணும்னு சொல்லி வச்சுருக்கார். சரின்ட்டு நிற்கிறாங்க. ஹிட்லர் வந்தார், சொல்லி வச்சது மாதிரி எல்லாரும் கத்துனாங்க ஹிட்லர் வாழ்கன்னு. ஒருத்தர் மட்டும் கத்தாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தார். ஹிட்லர் அவர்கிட்ட போய், ஏன் நீங்கள் மட்டும் ஹிட்லர் வாழ்கன்னு சொல்லாமல் நிற்கிறீங்கன்னார். அதுக்கு அவர் மெதுவாக, நான் பைத்தியக்காரன் இல்லை டாக்டர் அப்படின்னாரான்.

0: அதனால் வந்து பைத்தியங்களோடு பைத்தியமாக வாழறதுங்கிறது ஒரு சுகம் இந்த உலகத்தில். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பைத்தியக்காரர்களும் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களும் தான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்க முடியும். அதனால் புத்தி சுவாதீனத்துடன் கூடிய ஒரு பைத்தியக்காரத்தன்மை நமக்கு தேவை. அந்த நுட்பத்தை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டாடுவோம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் பொது 8:36, குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
5: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
4: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை சேடி. சேடி பெண் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா தோழி அல்லது பணிப்பெண் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா அரசு குலத்து பெண்கள் வந்து அல்லது செல்வந்தர் வீட்டு பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளரை குறிக்கும் ஒரு சொல் தான் இது சேடி பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சொல் வந்து நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு.
5: இதற்கான ஒரு உதாரண வாக்கியம், அரசி பூங்காவிற்கு சென்ற போது அவளுடன் அவளது சேடியர்களும் சென்றனர். அதாவது அரசியானவள் பூங்காவிற்கு சென்ற போது அவளோடு சேர்ந்து அவளுடைய பணிப்பெண்களும் சென்றனர் அப்படிங்கறதா இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம்.
4: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
5: இன்னைக்கு நாம இங்கிலீஷ்ல கத்துக்க போற வேர்ட் டைகாட்டமி. DICHOTOMY. டைகாட்டமி அப்படின்னா முற்றிலும் மாறுபட்ட இரண்டு நிலைகள். அதாவது நாம சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து இங்கிலீஷ்ல டைகாட்டமி அப்படின்னு சொல்றோம்.
4: இதற்கு இங்கிலீஷ்லயே ஒரு சென்டென்ஸ் பார்த்திடலாம். There is a dichotomy between what he says and what he actually does. அதாவது அவன் செய்யறதுக்கும் சொல்றதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம்.
5: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
4: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம நம்மளை பத்தின ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். என்னது நம்மளை பத்தின ஒரு விஷயம் அப்படின்னா, நாம நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஜெர்க் ஆகும் இல்லையா, ஏதோ ஒரு நம்ம உடம்பு அப்படியே ஆடும், மலையில இருந்து கீழே விழுற மாதிரி அல்லது ஏதோ ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுற மாதிரி ஒரு உணர்வு வந்து உடனே சட்டுன்னு முழிச்சிருவோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேர் தான் ஹிப்னிக் ஜெர்க். இன்னைக்கு நம்ம சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ஹிப்னிக் ஜெர்க் பத்தி தான் கூடுதலா தெரிஞ்சுக்க போறோம்.
5: நம்முடைய மூளையில ரெண்டு முக்கியமான பகுதிகள் இருக்கு. ஒன்னு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், இது நம்ம வெளிப்போட வச்சுக்க உதவுது. இன்னொன்னு வென்ட்ரோலேட்ரல் ப்ரீ ஆப்டிக் நியூக்ளியஸ், இது நம்ம தூக்கத்திற்கு தயார் செய்யக்கூடிய ஒரு நர்வ்ஸ். நாம தூக்கத்திற்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட அந்த ஆரம்ப நிலையில இருக்கிறப்ப நம்மளுடைய உடல் தசைகள் மெதுவா தளர்வடைய தொடங்கும். ஆனா மூளை என்ன நினைக்கும் அப்படின்னா, அதை தவறுதலா புரிஞ்சுகிட்டு நாம எங்கோ கீழே விழ போறோம் அப்படின்னு நினைச்சு நம்மளை காப்பாற்றுவதற்காக தசைகளுக்கு ஒரு வேகமான எலக்ட்ரிக் இம்பல்ஸ் சிக்னல்ஸ் அனுப்பும்.
4: இதனாலதாங்க நம்ம உடம்புக்கு வந்து சட்டன ஒரு உதறல் வந்து நமக்கு வந்து முழிப்பு வந்துருது தூக்கத்துல இருந்து. சோ இத வந்து ஹிப்னிக் ஜெர்க் அல்லது ஸ்லீப் ஸ்டார்ட் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது எதனால வருது இந்த ஹிப்னிக் ஜெர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகப்படியான சோர்வு அல்லது மன அழுத்தம் அல்லது தூங்க போறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால இது அடிக்கடி ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. எனிவேஸ் இது நோய் கிடையாது, ஆனா நம்ம மூளையினுடைய தற்காப்பு நடவடிக்கை தான் இந்த ஹிப்னிக் ஜெர்க். இன்னைக்கான 3 புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
5: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

மறைப்பனவிலை 101 ஆரம்பமாகிறது கே கே எக்ஸ்பிரஸ். கே கே எக்ஸ்பிரஸ்ல பல சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கேட்டு ரசிப்போமா? முதல் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து வரப்போகுது அப்படின்னா, சாமி திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, திப்பு பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கு இசை அமைச்சிருக்குது ஹாரிஸ் ஜெயராஜ் மற்றும் நா முத்துக்குமார். வரிகளில் ஒரு சூப்பரான பாடல் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வந்துட்டே இருக்குது. பல்ல கேட்போமா?

0: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேர நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 1-290-7222, இணைப்பு எண் 0465-2 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்குங்க, 8903257039. நிகழ்ச்சியில கால் பண்ணி உங்க விருப்ப பாடல்களை கேட்டு ரசிங்க. நேரம் இப்போது 8:47, குமரி பண்பலை 101 நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கே கே எக்ஸ்பிரஸ்ல அடுத்த ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கோவில் திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, கார்த்திக், பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ், நான் முத்துக்குமார் வரிகர்ல. பாடலை கேட்போமா?

0: பிரிவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள். தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் சுவர்ணப்பிரியா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர்காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் எஸ் நஸ்டீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

ஊழியர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள். உங்களுடைய கனவு வந்து மெய்ப்பட நீங்கள் எவ்வளோ நாள் காத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பேசலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நம்ம தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் 1 எண் 290722, இணைப்பு எண் 0465 2, மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 8903257039. இது பெண்களுக்கான நேரல் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 8:54. குமரி பண்பலை 101 நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். கே கே எக்ஸ்பிரஸ் கே கே எக்ஸ்பிரஸ்ல அடுத்ததா நிறைவா ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஜெய்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கிணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வைத்திருந்த 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காலம் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இதழோரப் புன்னகையாய்
2: இதழோரப் புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
3: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:02.
4: வானொலி வழியாக வலமுறை இருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்கவிருக்கும் நேயர்களுக்கும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக
5: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கார்.
4: தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றொரு எண் 290-7222 இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903-25703-9
3: இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் என்று கேட்டறலாம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
3: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
6: நான் மல்லிகா மலகுட்டன் பேசுறேன்.
3: சரிங்கம்மா, நிகழ்ச்சியினுடைய முதல் நேயரா வந்திருக்கீங்க. இந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கேட்க போறீங்க?
6: குபேரன் படத்துல இருந்து ஆனந்த ரோஜா பூக்கள் பாரு நம் வீட்டு வாசல்.
3: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டறலாம். நன்றிம்மா.
6: நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் உச்சுவண்டில் இன்று காலை மணி 12:00 குண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் 9:10, நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலின்.

0: நூற்றாண்டிலிருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் விருப்ப பாடலோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: கோட்டார்ல இருந்து பொம்மாள்.
0: சரிங்கம்மா, எந்த திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல் வேணும்?
1: பாஷா படத்தில இருந்து ராமையா.
0: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டலாம். நன்றிம்மா.
1: நன்றி.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேய. வணக்கம். வணக்கம். இங்க இருந்து யார் பேசுறீங்க ஐயா?
4: குமரி
3: பண்பலையில பேசிருக்கீங்களா? இதான் முதல் தடவையா பேசுறீங்களா?
4: ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தொடர்ந்து வந்துட்டே இருந்தேன்.
3: சரி, உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சியா கேட்கலாம். நன்றி.
5: ஐயையா, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
6: என்னன்னு சொல்ல?
5: ஓ, யோசிக்கிறியா?
6: எப்படி சொல்ல?

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: கம்மி நேரத்துல அதிக லாபம்.
3: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:24 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள், விருப்ப பாடலோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
8: தமிழ் சொல்லுக்கு சுவை வள ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் வசந்த அழைப்பு எனும் அற்புதமான நிகழ்ச்சியை திறம்பட நிறைவடுத்தி உறவுகளுக்கு விரும்பிய பாடலை தரும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்களை.
7: சரிங்க ஐயா, இந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
8: இதய கோயில் படம். பாடல் யார் வீட்டில் ரோஜா பூ பூத்தது.
7: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டலாம். நன்றி ஐயா.
8: நன்றி சார். நன்றி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் 9:30. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்று ஒன்றிலிருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் ஒரு மடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் அன்பு நெஞ்சுமே. குமரி பண்பலைக்கு கோடான கோடி வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டிலிருந்து வாஜி கடற்கரை விஜய்
2: பேசுறேன். இந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் ஒண்ணு
3: ஐயா? எனக்கு வந்து இன்னைக்கு புது புது அர்த்தங்கள். பாடல் வந்து குருவாயூரப்பா குருவாயூரப்பா என்ற பாடல் அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் கொடுங்க, உங்களுக்கும் சேர்த்து கொடுங்க சார்.
2: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ஐயா.
3: நன்றி, மகிழ்ச்சி.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்ப முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: அடிபட்டு இருக்கு, வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம்.
0: ஹெல்மெட் அப்படிங்கறது

0: ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலை கவசம், அது உயிர் கவசம். பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் 9:36. வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். சரிங்கம்மா, எந்த திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல் வேணும்? நல்லா பாடுவீங்களா?
2: ஆமா.
1: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்கலாம். நன்றிம்மா.
2: நன்றி.

0: ஏய் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பொடுகு தொல்லை நீங்க தகவலை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணுநந்தன் அவர்கள். நேரம் 9:43. வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: நமஸ்காரம், கோட்டார்ல இருந்து பாரதிநேசன் பேசுறேன்.
6: சரிங்கம்மா, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
7: வைதேகி கத்திருந்தால்
6: நன்றிமா.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள், இது குறித்து தோழியர்கள் நேரலையில் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் ஒரு எண் 2907722. அலைபேசி எண் 8903257039. வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க இருந்து யார் பேசுறீங்கய்யா? நீங்க பேசுறதை விட்டு விட்டு கேக்கு, பெயர் சொல்லிடலாமா? சரி, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? நீங்க பேசுறது தெளிவா கேக்கல, காமராசர் திரைப்படத்துல இருந்து என்ன பாடல்? உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றி ஐயா.
1: நன்றி.

0: இன்றைய வசந்த உழைப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம், திட்டுவிலையிலிருந்து சாபி.
0: சரிங்க, இந்த திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல் வேணும்?
1: அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து புத்தம் புது காலை புன்னிறவிட அந்த பாடல்.
0: சரி, பாடல கேட்கலாமா?
1: கேட்கும். நன்றி சார்.
0: நன்றி ஐயா.

0: இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் குமரி பண்பலை நூட்டு ஒன்றின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேயர்களே. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக்

0: கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: காற்றலைகளில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:02. குண்டக்க மண்டக்க நேரலை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
2: குண்டக்க மண்டக்க நேரில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு.
9: நிச்சயமா வெற்றிகரமா ஆரம்பிச்சிட்டோம் குண்டக்க மண்டக்க நேர் நிகழ்ச்சியை.
2: இதுல வந்து 3 சுற்றுகள் இருக்கு. 3 சுற்றுகளையும் நேர்கள் பங்கேற்கணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் 1-909-7222. இணைப்பு எண் 0-4652. அலைபேசி எண் 8903-2570-39. 3 சுற்றுகள் என்ன அப்படிங்கறது நேர்களுக்கு தெரியும் இருந்தால் நம்மளும் சொல்லணும் இல்லையா?
9: நிச்சயமா. முதல் சுற்று என்ன அப்படின்னா ஆஹா சுற்று.
2: ஆஹா சுற்று,
9: ஆஹா சுற்று. இந்த ஆஹா சுற்றுல வந்து நேர்களுக்கு வந்து ஒரு நாப்பிரழ்ச்சி வாக்கியம் கொடுப்போம். நேர்கள் வந்து இந்த நாப்பிரழ்ச்சி வாக்கியத்தை வந்து 5 முறை
2: கடகடன்னு சொல்லணும்,
9: வேகமா சொல்லணும், நிக்கவே கூடாது, அந்த மாதிரி சொல்லணும்.
2: இருந்துட்டும் சொல்லக்கூடாது,
9: இருந்துட்டும் சொல்லக்கூடாது.
2: சரி, 2வது சுற்று அசத்தல் சுற்று. திரைப்படத்துல இருந்து ஒரு டயலாக் தரப்படும், இந்த டயலாக் வந்து சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே கோபப்பட்டுக்கிட்டே சொல்லணும்.
9: 3 எமோஷன்ஸ் வந்து இதுல வெளிப்படுத்தணும்.
2: 3வது சுற்று
9: வந்து கலக்கல் சுற்று. இந்த கலக்கல் சுற்றுல வந்து நேர்களுக்கு ஒரு தலைப்பு கொடுப்போம், நேர்கள் வந்து அந்த தலைப்பாவே மாறி பேசணும். இதுதான் வந்து கலக்கல் சுற்று.
2: சரி, ஆகா சுற்றினுடைய நாப்பிரட்சி வாக்கியத்தை சொல்லிடலாமா?
9: நிச்சயமா.
2: தித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையே திரட்டி திரட்டி தேன் கூட்டில் தேக்கி தீர்த்தது.
9: ஆஹா, ரூம் போட்டு யோசிச்சிருப்பீங்க போல இருக்கு. சரி, ஒரு நானும் முயற்சி செய்து பாக்குறேன். தித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையே திரட்டி திரட்டி தேன் கூட்டில் தேக்கி தீர்த்தது.
2: இணைப்புல வர முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் நானும் இன்னொரு முறை கூட சொல்லிடுறேன்,
9: நிச்சயமா
2: தித்தித்த தேனை தேடிய தேனி

0: தேனையை திரட்டி திரட்டி தேன் கூட்டில் தேக்கி தீர்த்தது.
1: நீங்க இது வீட்டுல இருந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளவு வேகமா சொல்றீங்க. தித்தித்த தேனை தேடிய தேனி தேடிய தேனையே திரட்டி திரட்டி தேன் கூட்டில் தேக்கி தீர்த்தது.
0: தேக்கி தீர்த்தது நினைப்புல வந்து பேசணும்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722, அலைபேசி எண் 8903257309.

0: அதாவது நேயர்கள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க, எழுதிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க வந்து ரூம் போட்டு யோசிச்சு எழுதிட்டு வந்திருக்கீங்கல்ல, நீங்க இதை ஒரு 5 முறை சொல்லுங்க பாக்கலாம்.
1: முயற்சி செய்யறேன்.
0: நிச்சயமா.
1: தித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையை திரட்டி திரட்டி தேன்கூட்டில் தேக்கி தீர்த்தது. தித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையை திரட்டி திரட்டி தேன்கூட்டில் தேக்கி தீர்த்தது. தித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையை திரட்டி திரட்டி தேன்கூட்டில் தேக்கி தீர்த்தது. தித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையை திரட்டி திரட்டி தேன்கூட்டில் தேக்கி தீர்த்தது. தித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையை திரட்டி திரட்டி தேன்கூட்டில் தேக்கி தீர்த்தது.
0: ஆஹா, என்ன ஒரு வேகம், ரொம்ப வேகமா சூப்பரா சொல்லிட்டீங்க. நேயர்களும் இதே மாதிரி சொல்லுவாங்க, நம்ம நேயர்கள்ட்ட பேசலாம்.
1: பல நேயர்கள் வந்துட்டாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சொல்லிடலாமா?
0: எப்படி
1: இருந்து
0: முதல் நேரா வந்து அசத்திட்டீங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கிட்டு இருக்கு. நன்றி அம்மா.
2: நன்றி, வணக்கம்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 100
0: நேரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில வந்து ஆஹா சுற்று அற்புதமா
1: போயிட்டு இருக்கு.
0: முதல் அடுத்த நேர சந்திச்சிடலாம்.
1: வணக்கம்.
9: வணக்கம் மேடம், நான் பறக்கலன்னு உசேன் பேசுறேன்.
1: சரிங்க, சொல்லிடலாமா?
9: சொல்லிடலாம். எங்களை தேனத்திலிருந்து சித்திக்கு வச்சு
1: இனிப்பான விஷயம் தானே.
9: திக்குமுக்காடையும் வச்சுட்டீங்க.
1: ஓஹோ,
0: தேனி மாதிரி ரீங்காரம் விட்டுட்டு நீங்க இப்ப சொல்லணும் பாருங்க.
9: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே,
1: ரீங்காரம் ஒலி இங்க கேக்கும்.
0: ஆமா,
9: கண்டிப்பா கேக்கும். சொல்லட்டுமா?
1: சொல்லுங்க.
9: தித்தித்த தேனி தேடிய தேனி, தேடிய தேனி திரட்டி திரட்டி தேன்கூட்டில் தேக்கி தீர்த்தது. தித்தித்த தேனி தேடிய தேனி, தேடிய தேனியை திரட்டி திரட்டி தேன்கூட்டில் தேக்கி தீர்த்தது. தித்தித்த தேனி தேடிய தேனி, தேடிய தேனியை திரட்டி திரட்டி தேன்கூட்டில் தேக்கி தீர்த்தது. தித்தித்த தேனி தேடிய தேனி, தேடிய தேனியை திரட்டி திரட்டி தேன்கூட்டில் தேக்கி தீர்த்தது. தித்திய தேனி தேடிய தேனி, தேடிய தேனியை திரட்டி திரட்டி தேன்கூட்டில் தேக்கி தீர்த்தது. தித்தனா எப்படி இன்னொரு திறன்மா
1: தேக்கி தீர்த்துட்டீங்களா?
9: ஆமா.
1: சரி, சொல்றதுக்கு எப்படி இருக்கு?
9: பாட்டில அடைச்சிட வேண்டியதா? வேற வழி
0: வேற வழி இல்ல, அடைச்சிருங்க. சரி, நிகழ்ச்சியில சூப்பரா வந்து சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில பங்கிட்டதுக்கு நன்றி சார்.
9: நன்றி மேடம்.
1: இணைப்புல ஒரு மடுத்த நேயர். வணக்கம்.
0: வணக்கம்.
10: வணக்கம்
0: மேடம்.
1: வணக்கம் அம்மா, யாரு
0: பேசுறீங்க? கேட்டீங்களா? சரி, எழுதி வச்சிருக்கீங்க இல்ல மனப்பாடமா சொல்ல வரீங்களா? எழுதி வச்சிருக்கீங்க. சரி, வேகமா சொல்லணும். சரியா?
1: சொல்லுங்க.
10: சித்தித்த தேனை தேடிய தேனை, தேடிய தேனை திரட்டி திரட்டி தேன்கூட்டில் தேங்கி சேர்த்தது. சித்திக்கு தேனை தேடிய தேனை, தேனை தேடிய தேனை திரட்டி திரட்டி தேன்கூட்டில் தேங்கி சேர்த்தது. சித்திக்கு தேனை தேடி தேடி

0: தேனே திரட்டி தேன் திரட்டிய தேன் கூண்டில் தேங்கி சேர்த்தது. சித்திக்கு தேனே தேடிய தேனே தேடிய திரட்டி திரட்டி தேன் கூட்டில் தேங்கி சேர்த்தது.
1: இந்த தேன் சரியா சொன்னீங்களா?
0: என்ன
1: சார் சரியா சொல்லிட்டீங்களா? சரிம்மா, முயற்சி பண்ணதுக்கே பாராட்டுகள். தித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையே திரட்டி திரட்டி தேன் கூட்டில் தேக்கி தீர்த்தது.
2: நல்ல ஒரு முயற்சி எடுத்தீங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து நன்றிம்மா. நன்றி.
1: இணைப்பில் வரும் அடுத்த நேயர்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் அம்மா, யாருங்க பேசுறீங்க?
3: லட்சுமி.
2: வடசேல இருந்து லட்சுமி அம்மா வந்திருக்கீங்க. நாப்பிள்ள வாக்கியம் சொல்லிடலாமா? சரி, ஐந்து வாட்டி எழுதி வச்சிருக்கீங்க இல்ல ஒரே ஒரு வாட்டி எழுதி வச்சிருக்கீங்களா? சொல்றீங்களா இப்படி? என்ன ஒரு வேகம், சூப்பர்மா, அழகா ரொம்ப வேகமா சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி அம்மா. நன்றி நன்றி
1: நன்றி
3: மேடம். நன்றி நன்றி.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
7: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நேரம் 10:12. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர் எந்த வேகத்துல சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
8: அகஸ்தீஸ்வரம்.
2: எங்க இருந்து சார்?
8: அகஸ்தீஸ்வரத்துல இருந்து பால்மணி.
1: சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
8: சொல்ல சார். சித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையே திரட்டி திரட்டி தேன்கொட்டில் தேக்கி தீர்த்தது. சித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையே திரட்டி திரட்டி தேன்கொட்டில் தேக்கி தீர்த்தது. சித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையே திரட்டி திரட்டி தேன்கொட்டில் தேக்கி தீர்த்தது. திட்டித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையே திரட்டி திரட்டி தேன்கொட்டில் தேக்கி தீர்த்தது. சித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையே திரட்டி திரட்டி தேன்கொட்டில் தேக்கி தீர்த்தது. சித்தித்த தேனை தேடிய தேனி, தேடிய தேனையே திரட்டி திரட்டி தேன்கொட்டில் தேக்கி தீர்த்தது.
2: ஒரு பரதநாட்டியம் சாங் கேட்ட மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு.
1: அழகா சொன்னீங்கய்யா,
2: நல்லா இருந்து.
1: பாராட்டுகள்.
2: நன்றி சார். நன்றி நன்றி.
8: வணக்கம்.
1: இணைப்புல ஒரு மடுத்த நேயர்.
2: வணக்கம்.
9: ஹலோ.
1: ரொம்ப தேடிங்களோ, தீர்த்தது சேர்த்தது. நீங்க ரைட்டு
2: முடிச்சிட்டாங்க, அப்படியே முடிச்சிட்டாங்க, தீர்த்துட்டாங்க. சரிம்மா, நன்றிம்மா, நன்றி.
1: வணக்கம்.
10: வணக்கம். இந்திரா பேசுறேன்.
2: எங்க இருந்துமா?
10: புத்தேர்ல இருந்து இந்திரா பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
10: சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க.
10: சித்தித்த தேனே தேடிய தேனி, தேடிய தேனி திருட்டு தேடி தேன்கொட்டி தேக்கி சேர்த்தது. சித்தித்த தேனே தேடிய தேனி, தேடிய தேனி திருட்டு தேடி தேன்கொட்டி தேக்கி சேர்த்தது. சித்தித்த தேனே தேடிய தேனி, தேடிய தேனி திருட்டு தேடி தேன்கொட்டி தேக்கி சேர்த்தது. சித்தித்த தேனே தேடிய தேனி, தேடி தேடி திருட்டு திருட்டி தேன்கொட்டி தேக்கி சேர்த்தது. சித்தித்த தேனே தேடிய தேனி, தேனி திருட்டு திருட்டி தேன்கொட்டி தேக்கி சேர்த்தது.
1: எப்படி இருந்து சொல்றதுக்கு?
10: கொஞ்சம் கஷ்டமா தான்.
1: தேடிய தேனையை திரட்டி திரட்டி அங்க சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல?
11: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
12: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
13: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
14: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.

0: நேரம் 10:16 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து
1: குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
0: இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வானிலையோட ஒலி அளவு குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் தெளிவா கேட்கும். பேசுங்கம்மா, எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: பூத பாண்டில இருந்து லட்சுமி அம்மா வந்திருக்கீங்க. சரி, ஆகாசத்துல உள்ள தலைப்பு கேட்டீங்களா? நான் பிரச்சி
2: வாக்கிட்டேன்.
1: எழுதிதானே வச்சிருக்கீங்க? ரொம்ப தித்திப்பா இருக்கோ. சரிம்மா, அதே தித்தி போட சொல்லுங்க பாக்கலாம்.
0: சரி, வேகம் குறைவா இருந்து தேடி வந்து தேனத்தட ரொம்ப தூரம் போயிட்டு இருக்குல்ல.
1: சூப்பர், அதே உற்சாகத்தோட சொல்லிருங்களா பாக்கலாம். 5 முறை வேகமா சொல்லணும், நிறுத்தவே கூடாது.
2: சரி,
1: ஓகே சார்.
0: நர்த்தனம் ஆடிச்சா?
2: ரொம்ப நர்த்தனம் ஆடிச்சு சார். ஆனா ரொம்ப சூப்பரான ஒரு வாக்கியம்.
0: சரி, இனிப்பான வாக்கியம்ல
1: நீங்களும் ரொம்ப இனிமையா சொன்னீங்க சார்.
2: நல்லா இருந்துச்சு,
1: நல்லா இருந்துச்சு.
0: நன்றி
1: சார். நன்றி.
2: இருவருக்கும் நன்றி.

0: குண்டக்கம் மட்ட கனியர்ல நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரையும் பேசுறீங்கம்மா? சுதாமா, சொல்லிடலாமா?
2: சொல்லிடலாம். சித்திக்கும் தேனி தேடிய தேனி, தேடிய தேனி திரட்டி திரட்டி தேன் கொட்டு தேக்கி சேர்த்த. சித்திக்கும் தேனி தேடிய தேனி, தேடிய தேனி திரட்டி திரட்டி தேன் கொட்டு தேக்கி சேர்த்த. சித்திக்கும் தேனி தேடிய தேனி, தேடிய தேனி திரட்டி திரட்டி தேன் கொட்டு தேக்கி சேர்த்த. சித்திக்கும் தேனி தேடிய தேனி, தேடிய தேனி திரட்டி திரட்டி தேன் தேக்கி சேர்த்த. சித்திக்கும் தேனி தேடிய தேனி, தேடிய தேனி திரட்டி திரட்டி தேன் கொட்டு தேக்கி சேர்த்த. சித்திக்கும் தேனி தேடிய தேனி, தேடிய தேனி திரட்டி திரட்டி தேன் கொட்டு தேக்கி சேர்த்தது.
1: ஆஹா, சுதாமா மூச்சு விடாமலே சொல்லிட்டீங்களே. எத்தனை முயற்சி செய்றீங்க? வீட்டுல இருந்து சொல்லி பார்த்துட்டே இருந்தீங்களா? அப்படியே வந்து அந்த தேனி காதுக்குள்ள ஏறிட்டாள் தானே?
0: அதனால அது படிக்க
2: படிக்க ரொம்ப தித்திப்பாவே
1: இருந்து ரொம்ப அழகா ரொம்ப வேகமா சொன்னீங்கம்மா, நல்லா இருந்துச்சு. நிகழ்ச்சியில பங்கேற்றுக்கு நன்றிமா.
0: நன்றிமா,
2: நன்றிமா.
0: நீ ஒரு பாடல கேட்டலாம்.

0: நீங்கள் கேட்ட பாடல் பாபா திரைப்படத்திற்காக ஏஆர் ரகுமான் இசையில் கார்த்திக் பாடியது. பாடலுக்கு வரிகள் வைரமுத்து.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: முதல் சுற்று நிறைவடைந்து ஒரு இனிப்பான சுற்றா இருந்து இல்லையா?
3: நிச்சயமா.
0: நீ அடுத்த சுற்றுக்கு போயிடலாம். அடுத்த சுற்று
3: அசத்தல் சுற்று. இந்த அசத்தல் சுற்றுல வந்து நேர்களுக்கு வந்து ஒரு டயலாக் கொடுப்போம். நேர்கள் அந்த டயலாக்கை வந்து மூன்று வகை எமோஷன்ஸ்ல வந்து சொல்லணும். எப்படிலாம் சொல்லணும் அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே, அப்புறமா அழுதுகிட்டு, அப்புறமா கோபமா, இப்படி மூன்று வகை எமோஷன்ஸ் வந்து வெளிப்படுத்தணும்.
0: நேர்களுக்கான டயலாக் இதோ.
4: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்ல. ஒண்ணு, இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சு பேசு.
3: அதனாலதான் நான் வந்து நான் ஏதாவது சொல்லலாம் இருக்கேன்.
0: நீங்க

0: சரி, நான் டயலாகை வந்து நான் அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வந்து இது எந்த எமோஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரியா? உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னால் நம்ப வேண்டியது அவங்களே இல்லை, ஒன்று. இந்த உலகம் ஜெயிச்சிடுவேன்னு சொன்னால் கேட்காது, ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு.
1: அமைதியான
0: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நம்ப வேண்டியது அவங்களே இல்ல, ஒன்னு. இந்த உலகம் ஜெயிச்சிடுவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு வந்து பேசு. சார், இது வந்து என்ன எமோஷன்ஸ் சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிங்களா? இந்த டயலாக்கை தான் வந்து நேயர்கள் வந்து மூன்று எமோஷன்ஸ்ல வந்து சொல்லணும், சிரிச்சுக்கிட்டே, அப்புறமா அழுதுகிட்டு, கோபமா, இப்படி வந்து மூன்று எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தணும்.

0: நேர்கள் இந்த சுற்றுல பங்கேற்கணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை நம்ம சொல்லிடலாம்.
1: 260240 மற்றும் 1 2 9 0 7 2 2 இணைப்பு எண் 0 4 6 5 2 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 8 9 0 3 2 5 7 0 3 9.
0: நீங்க எண்களை சொன்ன உடனே நம்முடைய நேர்கள் வந்து இணைப்புல வந்துட்டாங்க,
1: பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. சரி, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். சரி, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: சிரிச்சுக்கிட்டே
1: ஆரம்பிப்போம்.
2: ஒன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல ஒன்ன. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன் கேட்காது, அப்படி போட்ட உலகம் இல்ல. ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும், நீ எது சொன்னாலும் பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்து பேசினப்பா.
0: சரி, சிரிச்சுட்டே சொல்லிட்டீங்க, கொஞ்சம் அப்படியே திரும்பி கவலை பக்கமாக திரும்பலாமா?
2: ஆமா, அடுத்தது என்ன செய்வோம்?
1: சரி, நீங்க ரொம்ப சிரிச்சிட்டீங்க, அழுதுகிட்டே சொல்லுங்க சார்.
2: அழுதுட்டு பேசிடுவோம். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்க இல்ல ஒன்னு. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும்
0: சரி சார், அழாதீங்க, அப்படித்தான் இருக்கும். கண்ணீரை தொடச்சிட்டு கோவப்படு.

0: ரொம்ப வருத்தப்படுறீங்க சார், நம்ம கோபப்படுறீங்க.
1: அடுத்து பேர்லாம் சார்.
2: அடுத்தது கோபத்துல வீரபாண்டிய கட்டப்பம் ஆயிடுவோம். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல உன்ன. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும்
3: விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நிறம் 10:33 நிமிடம் ஆயாச்சு. நேயர்கள் வந்து அசத்தில் சுற்றில ஒரு நேயர் வந்து அசத்திட்டு போயிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் எப்படி அசத்துறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்டலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
7: வணக்கம். ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நல்லா விசாரிப்பது யாரு, இங்க இருந்துமா?
7: சவரிமாள் வடக்கு கோணம் மேம்.
0: டைலாக் கேட்டீங்களாமா?
7: ஆமாமா.
0: சரி சொல்லுங்க பாக்கலாம். முதல்ல வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிப்போம்.
7: ஓகே மேம். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களே இல்ல ஒண்ணு. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சோம் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சு வந்து பேசுமா.
1: சரி அடுத்து. அழுதுட்டு
0: சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? அவங்க அழுறத வச்சு எனக்கே கண்ணெல்லாம் நிறையுது தெரியுமா?
1: கண்ணு நிறைஞ்சிருச்சா? சரி அப்ப கோபப்பட்டுட்டே சொல்லுங்க.
7: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல ஒண்ணு. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சு சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சு வந்து பேசு.
0: உலக
8: தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: இணைப்பில் வரும் அடுத்த நேயர்.
0: வணக்கம். வணக்கம்.
10: வடசேல இருந்து பிரியங்கா.
0: வடசேல இருந்து பிரியங்கா அம்மா வந்திருக்கீங்க. சரி டயலாக் சொல்லிரலாமா?
10: சொல்றேன்.
0: சரி முதல்ல வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே ஆரம்பிப்போம்.
10: யாராவது நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்ல ஒண்ணு. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேக்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேக்கும். எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்து பேசு.
0: சரி
1: சிரிச்சிங்களா?
0: சிரிப்பாங்க. டைலாக் சொல்லி முடிச்சிட்டு சிரிப்பாங்களா இருக்கும்.
1: சரி அழுதுட்டேன்.

0: உன்னாலே முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களும் இல்ல. உன்ன இந்த உலகம் ஜெயிச்சுவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சுவன் சொன்னா கேட்கும். எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்து பேசு.
1: சரிமா சரி, நீங்க அழுறத பாத்து ரொம்ப கவலையா இருக்கு. சரி இதே அடுத்த கோவத்துல சொல்லுங்க.
2: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. உன்ன இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு வந்து பேசு.
1: சரிமா ரொம்ப பயமா இருக்கு, நல்ல கோவம் வரும் போல இருக்கே. பிரியங்கா அம்மா சொன்னாங்க கேப்ப, சரியா நாங்க ஜெயிச்சுட்டே வந்து உங்கள்ட்ட பேசுறோம். ஓகேவா?
3: அழகா பங்கேட்டீங்கம்மா. நன்றி நன்றிமா. நன்றி
2: நன்றி.

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று காலை 11:02 குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரல் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பால்குளத்துல இருந்து நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க நேயர்களே.
1: நேரம் 10:37 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1
0: குண்டக்க மண்டக்க நேரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில வந்து அசத்தல் சுற்று வந்து அசத்தலா போயிட்டு இருக்கு.
1: இணைப்பில் வரும் அடுத்த நேயர்,
0: வணக்கம்.
2: வணக்கம் குமரி பண்பலைக்கு.
0: வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க?
2: தூரங்கலந்து முத்துவாசர் பகிரன், குமரி மாவட்டம்.
0: சூப்பர் டயலாக் கேட்டிருப்பீங்க. சரி, முதல்ல வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. சரி சார், சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க சார்.
2: என்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நம்ப வேண்டி அவங்கள வேண்டியது இல்ல. இந்த உலகம் சரி கேட்டிருவேன்னு சொன்னா கேட்காது. சேச்சிருவேன்னு சொன்ன கேட்போம். நீ எது போயிடாலும் கேட்டுக்கிட்டே வந்து பேசு.
1: உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நம்ப வேண்டியது அவங்களே இல்ல. உன்னை இந்த உலகம் ஜெயிச்சிடும் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேக்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சிட்டு பேசு. இப்ப அழுதுட்டே சொல்லுங்க பாக்கலாம்.
0: போட்டுட்டு
1: பேசுங்க. சரிங்கய்யா, கோவப்பட்டு பேசுங்கய்யா.
2: உன்னால முடியாம யாராவது சொன்னா நம்ப வேண்டி அவர்களே வேண்டியது இல்ல. இந்த உலகம் சேர்த்திருவேன்னு சொன்ன கேட்காது, ஆனா சேர்த்திருவேன்னு சொன்னா கேட்கும். எது பேசினாலும் கேட்டுக்கிட்டு வந்து பேசு
1: பேசு பேசு பேசு. கோபத்தில் ஒரு சிரிப்பு இருந்து பாத்தீங்களா? அதான்
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள். தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் சுவர்ணபிரியா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுதசுரபி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் எஸ் நஸ்ரீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: இனி கனா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு நேயர்களை நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம்.

0: குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. குண்டக்க மண்டக்க நேரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில வந்து இரண்டாவது சுற்று அசத்தல் சுற்று வந்து அற்புதமா நிறைவடைந்து இப்ப நம்ம மூன்றாவது சுற்றுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். மூன்றாவது சுற்று
1: கலக்கல் சுற்று.

0: நேர்கள் பட்டாம்பூச்சியாக மாறி பேசணும்.
1: இதுதான் வந்து நேர்களுக்காக இன்னைக்கு வந்து கலக்கல் சுற்றில கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு. அதாவது நேர்கள் வந்து பட்டாம்பூச்சி மாதிரி அப்படியே பறந்துட்டு வந்து பேசணும்.
0: சொன்ன உடனே இணைப்புல பறந்து வந்திருக்காங்க.
1: முதல் பட்டாம்பூச்சி யாருன்னு பாக்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரர் சுகுமார் அவர்களுக்கும், இனிய சகோதரி நீண்ட நாளுக்கு பிறகு வந்த சரண்யா அவர்களுக்கும், குமரி பண்பலைக்கும் வாழ்த்து தெரிகிற புதுகுடியிருப்பு வண்ணத்து பூச்சி கண்ணில் ரஹ்மான்.
1: சரி, இந்த வண்ணத்து பூச்சி வந்து என்ன நிறம் சார், அதை சொல்லிருக்கேன்.
2: நான் வந்து பல கலர்ல இருப்பேம்மா. நான் வந்து ஒரு சிகப்பு, ஆரஞ்சு, கருப்பு, வெள்ளை, மஞ்சள், இந்த நாலு கலர்ல சேர்ந்தவன்.
0: இப்போ என்ன ஐயா, ஆறு அஞ்சு சொன்னீங்க, முப்பதா?
2: ஆமா, அப்ப 30 கலர்ல இருப்பேன் சார். அதாவது என்ன சரி

0: பெரியவர் அனைவருமே விரும்பி என்ன பார்த்து விளையாடுவாங்க. நான் வந்து ரொம்ப சாதுவான ஒரு பூஜ்யம் பூஜ்யா என்ன ரொம்ப இப்ப இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரச்செடிகள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சதுனால நாங்க எண்ணிக்கையில இருக்க குறைவு. ஒரு முன்னொரு காலத்துல ஏராளமா இருந்தேன். எனக்குள்ள ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முட்டையா இருக்கும்போது என்ன போட்டு நொறுக்கி பட்டுள்ளா எடுத்துருவாங்க. அந்த ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நான் மக்களுக்கு ரொம்ப பயன்படுற மாதிரி வெள்ள மஞ்சள் இந்த நாலு கலர்னு சேர்ந்தவங்க
1: என்ன ஐயா ஆறு அஞ்சு சொன்னீங்க முப்பதா?
0: அப்ப முப்பது கலர்னு இருப்போம் இருப்போம் சார். அதாவது என்ன, சிறியவர் பெரியவர் அனைவருமே விரும்பி என்ன பார்த்து விளையாடுவாங்க. நான் வந்து ரொம்ப சாதுவான ஒரு பூஜ்யம் பூஜ்யா என்ன ரொம்ப இப்ப இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரச்செடிகள் எல்லாம் ரொம்ப குறைஞ்சதுனால நாங்க எண்ணிக்கையில இருக்க குறைவு. ஒரு முன்னொரு காலத்துல ஏராளமா இருந்தேன். எனக்குள்ள ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் முட்டையா இருக்கும்போது என்ன போட்டு நொறுக்கி பட்டுள்ளா எடுத்துருவாங்க. அந்த ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நான் மக்களுக்கு ரொம்ப பயன்படுற மாதிரி பட்டு நூலாவும் இருந்து பட்டு புடவையாட்டி இருந்து இருக்கிறேன். சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அன்பா நம்மகிட்ட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப அன்பா இருக்கும். பல கவிஞர்கள் என்ன வச்சு பாடல்கள் எல்லாம் எழுதும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். உலக நாடு ஃபுல்லாவே நான் இருக்கிறேன். என்ன பல ஊர்ல பல பேர்ல சொன்னா கூட இந்த வண்ணத்து பூச்சின்னு சொல்லும் போது எனக்கு பெரிய ஒரு பெருமையா இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை குமரி பண்பலைக்கு அன்பு
1: பட்டாம்பூச்சியை பத்தி பட்டு பட்டுன்னு பேசுனீங்க ஐயா, நன்றி நன்றி
0: சொல்லி விடைபெறுகிற வாய்ப்பளித்தேன். நன்றி ஐயா, நன்றி அம்மா.
2: நன்றி சார். நன்றி நன்றி.
0: நன்றி அம்மா. நன்றி.
1: இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
1: நீங்க யார் பேசுறீங்கய்யா?
3: வணக்கம் சார், நான் கமலாசன் பட்டாம்பூச்சி பேசுகிறேன். நான் வந்து பல சைட்டா இருப்பேன், பல இருப்பேன், பல பினிஷில் இருப்பேன், பல கல்லர்ல இருப்பேன். நான் வந்து புது சாப்பிட்டு வாழ்க்கை நடத்து என்னுடைய

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குண்டக்க மண்டக்க நேரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்து கலக்கல் சுட்டு வந்து கலக்கலா போயிட்டு இருக்கு. பட்டாம்பூச்சியா நேயர்கள் வந்து பறத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அடுத்த பட்டாம்பூச்சி கிட்ட பேசுவோம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். இது ரொம்ப அமைதியான ஒரு பட்டாம்பூச்சி போல. எங்க இருந்துமா பேசுறீங்க? பருத்தி விலையில இருந்து ஸ்ருதி பட்டாம்பூச்சி பேசுறீங்களா? சரி, இந்த ஸ்ருதி பட்டாம்பூச்சி வந்து என்ன நிறத்துல இருக்கீங்க? ரொம்ப நல்ல பட்டாம்பூச்சியா இருக்குப்பா இது.
2: குழந்தைகள பூக்களோட அந்த விளையாடும் போதும் குழந்தைங்களோட விளையாடும் போதும் அந்த ஆனந்தம் நல்லா இருக்கும்.
0: குடும்பத்தோட வரீங்க, குடும்ப சகிதமா. சூப்பரமா அழகா வந்து பட்டாம்பூச்சியா மாதிரி சூப்பரா பேசுனீங்கம்மா. நன்றிமா, நன்றி, நன்றி.
1: இணைப்புல வரும் அடுத்த நேயர்.
0: வணக்கம் வணக்கம். யார் எங்க சார் பேசுறீங்க?
1: பேசலாமா? நீங்க பேசுறது கேக்கலையா? எங்க இருந்து பேசுறீங்க சொல்லலாமா? அடுத்த நேயர் வணக்கம்.
0: குமாரி வண்ணத்து பூச்சி. நீங்க எந்த நிற வண்ணத்து பூச்சி சொல்லுங்க? சரி, நீங்க என்ன நிறத்துல இருக்கீங்க இப்போ?
3: எனக்குள்ளுவாங்க. ஆமா, நான் வந்து பூக்கள்ல வந்து தேன்கள் குடிக்கிறது கண்டு உட்காந்துருப்பேன். அப்ப பூக்கள் படிக்க பிள்ளைங்க வந்து ஆசைப்படுவாங்க. ஒரு ஒரு செடிய ஓடி ஓடி அவங்களுக்கு நாட்டு காட்டுவேன். அப்புறம் வந்து தேன் குடிச்சிட்டு அடுத்த செடி பறந்து ஓடிடும். பிள்ளைங்க கைக்கு கிடைக்காம தப்பிடுவேன்.
0: பட்டாம்பூச்சி இருக்கிறத பொறுத்து. சரி, அழகா வந்து பட்டாம்பூச்சியா மாறி பேசுனீங்கம்மா. நன்றி,
1: நன்றிமா, நன்றி. எனக்கு ஒரு அடுத்த நேயர். வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். திலகவதி அம்மா பட்டாம்பூச்சியா? இது எந்த நிறத்துல இருக்கு இந்த பட்டாம்பூச்சி?

0: நான் வந்து கொஞ்சம் கருப்பு கலர் கூடுதலா எடுப்பேன்,
1: கொஞ்சம்
0: அதுல பிங்க் கலரும் எடுப்பேன்.
1: என்னால
0: இந்த விவசாயிகளுக்கும் ஒரு உபகாரம் உண்டு, ஏன்னா மகரந்த சேர்க்கைக்கு நான் உதவுவேன். ஒவ்வொரு பூக்கள் ஹலோ
2: கேட்டுக்கும்
1: சொல்ல,
0: ஒவ்வொரு பூக்கள்லயும் மகரந்த சேர்க்கை சேர்த்ததுக்கு நான் உதவியா இருப்பேன். நான் தேனையும் குடிச்சிருவேன், அந்த பூல உள்ள மகரந்த பொடியையும் என் காலில் ஒட்டி வச்சிருவேன். அடுத்த பூல போகும்போது இந்த மகரந்த பொடியா அந்த பூல சூழல விட்டுருவேன், விட்டுக்கிட்டு அங்கேயும் தேனை குடிப்பேன். இப்படி குடிச்சு குடிச்சு என் வயிறு நிறையும், அவங்களுக்கு ஏத்தபடி நான் பிறப்பேன், பறந்து பறந்து
2: விளையாடுவேன்.
0: ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் வந்து குழுவாட்டு இருப்பேன், குழுவாட்டு இருக்கிறதுமே கொஞ்சம் அசிங்கமா தான்
1: ரொம்ப அழகா மாறிடுவீங்க அப்படித்தானே. இப்பவும் அழகா மாறி அந்த கருப்பு கலர்ல என் வயிற்று பகுதியில மட்டும் பிங்கா, அதை யோசிச்சு பார்க்கும்போது டிஃப்ரெண்டா தான் இருக்குது, பத்தாம் பட்டாம் பூச்சி. ரொம்ப அழகா வந்து பேசுனீங்கம்மா, நன்றிமா நன்றி.
3: சரி,
1: இந்த பட்டாம்பூச்சி என்ன நிறத்துல இருக்கு?
3: இது வந்து மஞ்சள் கலர்மா,
1: மஞ்சள் கலர்.
2: நிறங்களை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆர்வமா இருக்காங்க.
1: ஆமா, அப்பதான் அப்படியே இமேஜினேஷன் பண்ண முடியும். இல்ல அப்பதான் இமேஜின் பண்ண முடியும் ஒரு மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சி நமக்கு பேசிட்டு
3: எல்லா கலரும் எல்லாரும் சொல்லியாச்சு. அதனால
1: கலரை கொடுங்கப்பா, வயல்வெளிகளிலும்
3: வயல்வெளிகளிலும் இந்த பூ பூ பூந்தோட்டங்கள்லயும் பூங்காக்கள்லயும் தான் நான் நிறைய அதிகமா காணப்படுவோமா.
1: அப்ப
3: நல்ல தேனை குடிக்கிறதுக்காக நான் கூட்டமா வந்து பறந்து வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்கள் கூட இதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நான் பிடிக்கிற மாதிரி ஆசைப்படுற மாதிரி ஓடிடுவேன். ஆமா ஆமா ஆமா, அதான் பறந்துடுவேன். எனக்கு வந்து நாலு பருவம் ஐயா, நாலாவது பருவம் தான் நான் பட்டுப்பூச்சியாட்டு மாறுவேன்
2: ஐயா.
3: ஆமா, அதுல வந்து எனக்கு வந்து பருவத்துலதான் நமக்கு வந்து இந்த முழு பருவம் அடைவேன். அதுக்கப்புறம் வந்து நான் எல்லா வகையிலும் எல்லாருக்கும் இந்த செடிகொடிகளுக்கு மகர்ந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு நான் ரொம்ப உதவுவேன். தேனு என உணவு வந்து தேனு தான், தேன் தான் ஐயா.
1: இந்த மஞ்சள் கலர் பட்டாம்பூச்சி ரொம்ப அழகா பேசிச்சு, நிகழ்ச்சியில பங்கிட்டு நன்றி அம்மா. நன்றி
2: நன்றி நன்றிமா.
3: நன்றி, வணக்கம். இருவருக்கும் நன்றி.
2: இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.

தோழியர்களே, இது உங்கள் நினைவிற்கு இந்து பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள் குறித்த நேரலை நிகழ்ச்சியில வந்து நேர்கள் வந்து பெண் தோழிகள் வந்து பேசலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நம்ம தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் ஒரு எண் 2907722 இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 8903257309. இது பெண்களுக்கான நேரல் நிகழ்ச்சி.

0: கலக்கல் சுற்றுல வந்து நேர்கள் வந்து பட்டாம்பூச்சி, அதுவும் விதவிதமான கலர்ல, எவ்வளவு வண்ணத்து அழகா இருந்ததுல, நிறைய
1: பல
0: வண்ணங்கள்ல வந்து நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்து சூப்பரா வந்து பேசினாங்க. இத்துடன் வந்து இந்த கலக்கல் சுற்று வந்து இனிதை நிறைவு பெறுகிறது.
1: வந்து நேர்கள் வந்து ஆகா சுட்டு, அசத்தல் சுட்டு, கலக்கல் சுட்டு, மூன்று சுற்றிலும் வந்து அசத்துனாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம்.
0: ரொம்ப நல்லா இருந்துச்சு.
1: குண்டகம் கண்டக்க நேரில் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
0: சரண்யா, துரேஷ், நவீன்,
1: வி சுகுமார். வணக்கம் நேர்களே. எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு விக்டோரியாவில் தற்போது நடைபெற்று வருகிறது. நேர்மறையான சிந்தனைகளும் தொடர் முயற்சிகளும் வெற்றியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை உடனடியாக வழங்க தேவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேவைக்கு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலே நூற்று ஒண்ணு.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 11:02.

நேரம் இப்போது 11:08. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது கல்லூரி கலாட்டா. இது கல்லூரி மாணவ மாணவிகளின் கலக்கல் கொண்டாட்டம்.

0: இந்திய நிகழ்ச்சியை பால்குளம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து நமக்காக தொகுத்து வழங்க இருக்கிறாங்க நமது நிலைய அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணி மற்றும் வதனஸ்ரீ பரமேஷ். கல்லூரிக்குள் செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம் சரண்யா, துரேஷ், நவீன். வணக்கம் நேர்களே. கேம்பஸின் கலகலப்பு, கேன்டீனின் அரட்டை, கிளாஸ் ரூமின் குறுகுறுப்பு, அப்புறம் நட்பின் நிகழ்ச்சி, இதெல்லாம் ஒன்றும் சேர்க்கக்கூடிய ஒரே கல்லூரி. நம்ம குமரி எஃப்எம் 101 கல்லூரி கலாட்ட நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய கல்லூரி கன்னியாகுமரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அப்படின்னு நம்ம திரும்பவும் காலேஜ் கூட்டிட்டு போக ரெடியா இருக்காங்க இங்கோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஆக்சுவலா கன்னியாகுமரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு ஏன் இதை சொல்றோம்னா, இது அப்படிதான் சொல்லணும், ஆனா இருக்கக்கூடிய இடம் தான் பால்குளம் அப்படிங்கிற இடம். இப்ப நம்ம கன்னியாகுமரி இந்த கல்லூரி பட்டாம்பூச்சியா நிறைய நேர்கள் பறந்தாங்க, ரோஸ் கலர்ல ஒரு பட்டாம்பூச்சி வந்துச்சு, அதே மாதிரி ரோஸ் கலர்ல இருக்காங்க நம்முடைய மாணவர்கள். பட்டாம்பூச்சினே தான் இவங்களை சொல்லணும், பார்க்க அப்படி பட்டர்ஃபிளைஸ் மாதிரி ரொம்ப சூப்பரா அருமையா இருக்காங்க. அதுவும் காலேஜ் கேண்டீன் பக்கத்துல நாங்க நிக்கிறோம், மரங்கள் சூழ்ந்த இடம், நிறைய வெப்பமரம் இருக்கு, காத்து ஜில்லு ஜில்லு நடிக்குது, அப்படிப்பட்ட ஒரு இடம். பக்கத்துல கேண்டீன் இருக்கனால அடிக்கடி எங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் எல்லாம் தருவாங்க. அப்ப வந்து என்னன்னா, என்ன ப்ரோக்ராம் தருவீங்க கேண்டீன்ல இருந்து, என்ன ப்ரோக்ராம் தருவீங்க? ஆனா வந்து அவங்களுக்கு வெறும் கப் மட்டும் குடுக்கறாங்க. ஏன் குடுக்கறாங்க? நீங்க வந்து ஏதோ சொல்லிட்டீங்க அவங்கள்ட்ட, கேண்டீன் மாஸ்டர் ஏதோ சொல்லிட்டீங்க உங்களுக்கு. இவங்களுக்கு வந்து யாரோ வேற யாராவது ஆன்சர் சொல்லலாமா? வேற யாராவது ஆன்சர் சொல்லலாமா? அதாவது இவங்க வந்து டீ கேக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு வெறும் கப்பை மட்டும் குடுக்கறாங்க. ஏன் குடுக்கறாங்க? அப்படியே கூட சொல்லலாம், அதுவும் கரெக்டா இருக்கும். இவங்க வந்து எனக்கு தரக்கூடிய டீ கிளாஸ் வந்து கிளீனா இருக்கும் சொல்லிருக்காங்க.
2: கிளீனா இருக்கணும்
1: அதுதான். சரி, இப்ப வந்து ப்ரோக்ராம் தொடங்குறாங்க. வதனஸ்ரீ பரமேஷ்,
3: இப்போ நமக்கு கலக்கலாக இந்த 1 ஹவரை கொண்டு போறதுக்காக பிள்ளைங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. முதல்ல ஒரு கவிதையோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். யார் கவிதை வச்சிருக்கீங்க சொல்லுங்க, உங்க பேரு?
4: மேம், என் பேரு சரஸ்வதி. நான் செகண்ட் இயர் எம்காம் எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறேன். இங்கிலீஷ் படிக்கிறேன்.
1: அடுத்து பக்கத்துலதான் வந்து ஆடி மாசம் வருது, ஒரு 5-6 நாள்ல வந்துடும். அடிக்கிற காத்துல அம்மிக்கல்லே நகருது, ஏன் கிளாஸ் பாடக்கூடாதா?
4: செகண்ட் இயர் எம்ஏ படிக்கிறேன். இப்ப நான் சொல்ல போறது வந்து கவிதை.
3: எதை பத்தி கவிதை?
4: ஃப்ரெண்ட்ஸ பத்தி, நண்பர்களை பத்தி கவிதை. பூக்கள் என்பது உதிரும் வரை, இரவு என்பது விடியும் வரை, உணர்வு என்பது பேசும் வரை, பிரிவு என்பது எண்ணையும் வரை, நட்பு என்பது உயிருள்ள வரை.
1: சூப்பர், கிளாப் பண்ணலாமா? சரி, இதே வந்து இவங்க நட்பு சொன்னாங்க. நட்பு பத்தி ஒரு பிலிம் டைலாக், அது எந்த படம்னு ஈஸியா சொல்லிடலாம். கண்டுபிடிக்கிறீங்களா? சொல்லலாமா? நட்பு என்றால் உயிர், அது எந்த பிலிம்ல வரும்?
4: நண்பன்.
1: நண்பன் படத்துல வரக்கூடிய நட்பு கவிதை. நம்ம காலேஜ் டேஸ்னாலே எனது நட்பு தான் மெயின். ஆனா என்ன ஒண்ணு புடிச்சு எடுத்து படிக்கிட்டு கொண்டு போட்டுறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கொஞ்சம் தான் வாழ்க்கையில வந்து கஷ்ட நஷ்டம் வரும், இவ்வளவு கஷ்ட நஷ்டம் வரும்.

0: எடுத்த ஒரு பாடல் பாடுறதுக்காக வர்றாங்க. உங்க பேரு?
1: என் பேரு ஜெர்ஷா, நான் செகண்ட் எம்காம் படிக்கிறேன்.
0: எம்காமா எம்ஏ? கரெக்டா,
1: எம்காம்.
0: எம்காம் படிப்பதும் இல்ல. சரி பாடுங்க.
1: தமிழ்

0: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. சூப்பரா ஒரு பாடல் பாடிட்டாங்க,
1: அருமையா அமைதியா இந்த லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி அருமையா பாடின. அவங்க பேரை திரும்ப சொல்றாமா? ஜெர்ஷாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க பாப்போம்.
2: வாழ்த்துக்கள் ஜெர்ஷா.
1: பாட்டு வந்து உங்களுக்கு எதுல கிடைக்கணும்? அதே பைப்பு தாமா?
0: சரி, இப்ப ஒரு சின்ன ஒரு கேம் விளையாட போறோம், சரியா? இதோட டைட்டில் என்ன அப்படின்னா, தமிழ் எங்கள் உயிர் மூச்சு. திரும்ப சொல்லுங்க.
1: அப்பப்பா கொஞ்சம் இங்கிலீஷும் பேசிக்கிடுவோம்.
0: இதோட ரூல் என்ன அப்படின்னா, நாங்க வந்து கேக்குற இதுக்கு வந்து பேசும்போது தமிழ் மட்டும்தான் பேசணும், இங்கிலீஷ் பேசுறதும் வரக்கூடாது.
1: நாங்க வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி தருவோம். நீங்க லிட்ரேச்சர், நாங்க வந்து லிட்டரேச்சர், சரியா? இப்ப வந்து நாங்க சொல்றது வந்து இங்கிலீஷ் வேர்டு மிக்ஸ் ஆ இருந்தாலும், நீங்க சொல்றது சுத்தமிழ், தூய தமிழா இருக்கணும். அதுக்குன்னு ரொம்ப பழைய காலத்து தமிழ்லாம் நமக்கு வேண்டாம்.
0: நான் சொல்ல வருவது என்னவென்றால், அந்த மாதிரியா
1: அந்த மாதிரி, சரியா? பழைய காலத்து தமிழ். சரி,
0: ஓகே. இப்ப ஒரு அஞ்சு பேர் யாரு ரெடியா இருக்க வரலாம்? ரெடியா? நான் ரெடியா இருக்கேன். அப்படி தைரியமா இருக்கவங்க ஒரு அஞ்சு பேர் வாங்க. ஓகே, உங்க பேர் ஜெர்ஷா. உங்க பேர்? உங்க பேரு
3: லட்சுமி.
0: நீங்க?
3: ஆனந்தி.
0: சரஸ்வதி. ரெடியா இருக்காங்க நேர்களே, அஞ்சு பேர் சூப்பரா ரெடியா இருக்காங்க. நம்ம இப்ப க்வெஸ்சன் கேட்க போறோம். இது என்ன, ஐடி கார்டா?
1: சொல்லட்டும்
0: பரவாயில்ல, இவங்க மட்டும்தான் சொல்றாங்க, சரியா? யாரும் புத்தகம்
4: இருக்கிறது. திரும்ப ஒரு பை வச்சிருப்பீங்களா? பேக் பிள்ளாடி இருக்கிறது.
0: சீக்கிரம் நீங்க சொல்லக்கூடாது. யாரும்
5: எழுதுகோளின் பை.
0: எழுதுகோளின் பைக்குள்ள
1: பை.
0: என்னது
5: அடிகோள்? சித்திரம் வரையும் பேனாக்கள்.
1: சரி, பேனாக்களா? சித்திரம் வரையும் பேனாக்களா? பேனா என்பது
0: பேனா
1: தமிழே,
0: தமிழேதான்.
6: சரி, ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டீங்க, ஓகே பரவாயில்ல.
1: அப்படின்னு அருமையை சொன்னாங்க.
0: சரி, அடுத்த உங்க பேரு ஜெனிஃபர். ரெடியா இருக்காங்க. நீங்க இப்போ நைட்டு வந்து ஏதோ ஒரு சந்தேகம் வருது, படிப்புல ஏதோ ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவீங்க?
3: நண்பர்கள் கிட்ட அலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்தேகத்தை தீர்த்து கொள்வேன், அவ்வளவுதான்.
1: அப்ப அந்த படத்துல வர மாதிரி ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி, சார் ஒரு டவுட், மேம் ஒரு டவுட்னு கேட்க மாட்டீங்களா?
3: அதாவது வகுப்பறையிலே அது கேட்க பழக்கம் இல்லை. பின்ன எப்படி வீட்டுல போயிட்டு வந்து பழக்கம்? வகுப்பறையிலே கேட்க மாட்டோம், வீட்டுலவே கேட்போம்.
0: சூப்பரா சொல்றாங்க இல்லையா, ரொம்ப யோசிச்சு கேட்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் உங்க பேரு
3: லட்சுமி ஸ்ரீ.
0: லட்சுமி ஸ்ரீ வந்திருக்காங்க. இவங்க கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்கலாம்?
1: இவங்க கிட்ட என்ன க்வெஸ்சன் கேட்கலாம்? நீங்க ஏன் வந்து உங்க ஹேண்ட்ஸ் வந்து பேக்ல வச்சிருக்கீங்க? எனது கைகளை பின்னால் வைத்தால் தான் என்னால உறுதியாக நிற்க முடியும்.

0: வீட்டுல ஏதோ வச்சிருக்கீங்களா? அது என்ன?
1: இது எனது அலைபேசி.
0: அலைபேசியா? அலைபேசி
1: நிறைய வகை உண்டு.
0: சரி, இந்த கையில ஏதோ கேட்டி இருக்கீங்களா? இது என்ன?
2: நடுவுல என்ன இருக்கும் மஞ்சள் கரு. கரு
1: ஒரு கடிச்சோட்டு தான். உங்களுக்கு
0: புத்தகம்,
2: அலைபேசி, பேனா, எழுத்தாணி.
1: ரொம்ப எக்ஸசா போயிட்டு இருக்கு. முதல்ல
0: சொல்லிருக்கேன்,
1: ரொம்ப தப்பா எழுதிட்டாரா என்ன பண்ணுவாரா? அவருடைய எழுத்து தப்புன்னு சொன்னோம்னா அந்த எழுத்தாணி வச்சு மண்டையிலேயே கொட்டுவாரா?
0: நினைக்கிறீங்களே என்னென்ன பண்ணுவீங்க?
2: என்னோட பையில் என்னுடைய அனைத்து துணிமணிகளையும் எடுத்து வைப்பேன், எனக்கு தேவையானது, மற்றும் தண்ணீர் எடுத்து வைப்பேன். அதன் பின்பு நான் சுற்றுலா செல்ல.
0: தண்ணீர் எதுல எடுத்துட்டு போவீங்க? பிளாஸ்க்லயா இல்ல பாட்டிலையா?
2: குவளையும்
1: மூடி உண்டுமா?
0: என்ன குவளை?
2: அதன் பிறகு என் அலைபேசியில் அதன் என் சுற்றுலா பகுதியில் எவ்வாறெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும், அல்லது நான் அங்கு சென்று எங்கெல்லாம் தங்கலாம் என்ற வீடு வசதிகள் அனைத்தையும் பார்த்து சரி செய்து கொண்டு என்பது
1: ஆங்கில சொல்லா
0: தமிழ் சொல்லு.

0: வீடு வசதிகள் அனைத்தையும் பார்த்து சரி செய்து கொண்டு என்பது
1: ஆங்கில சொல்லா
0: எனது பாதுகாப்பை என் கருத்தில் கொண்டுதான் எங்கு சுற்றுலா போவது என்று முடிவை எடுப்பேன். அதன் பிறகுதான் என்னென்ன தேவைகள் என்று எடுத்து வைப்பேன்.
2: மொபைல சார்ஜ் போடுவீங்களா? அப்படி அதுக்கு சார்ஜ் கொண்டு போகணும்ல?
0: ஆமா, கொண்டு போகணும்.
2: என்னது கொண்டு போவீங்க?
1: டூருக்கு செல்ல வேண்டும் என்றால் முதலில் வீட்டில் பணம் கேட்பேன்.
2: சரி, பரவாயில்ல, சூப்பரா சொன்னீங்கம்மா. இன்னொருத்தங்க இருக்கீங்க தானே, அவங்க பேரு
0: சரஸ்வதி.
2: சரஸ்வதி,
1: சரஸ்வதி
2: கவிதை சொன்னாங்க இல்லையா? சரி, இந்த இடம் காரு பைக்கு அப்படிலாம் நிக்கல, இது எந்த இடம்?
0: இது காலேஜ் முன்னாடி உள்ள திண்ணை,
1: கல்லூரி முன்னாடி உள்ள திண்ணை, வளாகம்.
2: காலேஜ் சொன்னீங்க தானே,
1: திண்ணையிலயா இருக்கிறோம், வளாகத்திலும்
2: வளாகம். இதில் காலேஜ் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் ஒரு இது கூட கேட்கலாம் இல்லையா? சரி, என்ன கேட்கலாம்? இப்போ உங்களுக்கு இப்போ லீவுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுங்க?
0: விடுமுறை நாட்கள்ல நான் ஃபுல்லா அலைபேசியை பார்த்துக்கிட்டு, முழுவதுமாக அலைபேசியை பார்த்து கொண்டு வீட்டில் சிற்றுண்டி உண்பேன்
1: இளைப்பாறும்
0: நெகிழி குவளைகளில் தண்ணீரை பருகுவேன்.
2: நெகிழில யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க?
0: அப்பப்போ நான் நெகிழி குவளைகளை படம் வந்து தொலைக்காட்சியில படம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வெளியே வந்தால் நல்ல அழகான மரம் பார்த்து என்மேல் வீசும்.
2: பிடிக்காது,
0: அதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும், வெளியில பார்த்து மட்டும்தான்.
2: ஆமா, இயற்கை கட்டதும் பிடிக்கும்,
0: ரொம்ப பிடிக்கும். வேற நல்ல நண்பர்கள் சிலது கூடியிருந்து பேசுவோம்.
2: அருமைமா, அருமைமா. ஒரு கொஸ்டின் கூட கேட்கிறோம். இப்போ உங்களுக்கு இப்ப டூர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி போக முடியும், எதுல போக முடியும்? ரொம்ப கார்ல போக முடியுமோ, இல்ல எதுல போக, ட்ரெயின்ல போக பிடிக்குமா? அப்படி
0: தொடர் வண்டி.
2: சூப்பர்மா, சூப்பர்மா, அருமையா பேசுங்க. உங்க பேரு
0: சரஸ்வதி.
2: கிளாப் பண்ணுமா?
1: சரி, இவ்வளவு கிளாப் பண்ணீங்களே, எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போகுது. இப்ப உங்க காலேஜ் கிளாஸ் ரூம் போனீங்கன்னா யாரோட லஞ்ச் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுப்பீங்க?
2: அனுத்து
1: பாட்டே கண்டுபிடிச்சிருவீங்களா?
2: சூப்பரா போயிட்டு இருக்கு. கன்னியாகுமரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி நேரில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: கேட்டது ஏழாம் அறிவு திரைப்பட பாடல்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கல்லூரி கலாட்டா. இது கல்லூரி மாணவ மாணவிகளின் கலக்கல் கொண்டாட்டம். மீண்டும் கல்லூரிக்குள் செல்வோம். வணக்கம்.
5: வணக்கம் நேயர்களே, நாம இப்போ வியாழக்கிழமை இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நேர்ல நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வாழ்க்கையில எப்போ நினைச்சாலும் சந்தோஷமான ஒரு இனிமையான அனுபவங்களை தருவதுதான் இந்த கல்லூரி. சந்தோஷத்தை மட்டுமே தருவது இந்த கல்லூரி. இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரில இருந்து கல்லூரி கலாட்டா நேர்ல நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கோம். மாணவர்கள் ரொம்ப உற்சாகமா இருக்கு, காற்று அப்படி வேகத்துக்கு இவங்க அந்த

0: வேகத்துக்கு ஈடா காற்று நாங்க அப்படி இயற்கை அப்படி ஈடா காற்று ரொம்ப வேகமா அடிச்சுட்டு இருக்கு. சரி, இப்ப அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில கவிதையோட வந்திருக்காங்க. கவிதை சொல்றது யாரு?
1: பேர் சேர்மலட்சுமி, செகண்ட் எம்காம். அம்மா பத்தின ஒரு கவிதை. நான் விழித்த நொடிகளில் முதன் முதலாக உன்முகம் கண்டேன், உன் விரல் பிடித்து நடந்தேன். அதனால்தானோ என் விழியின் ஓரம் ஒரு துளி வராமலும் என் வாழ்வில் நான் விழாமலும் இருக்கும்படி பார்த்து கொண்டாயோ. தூரம் தெரியவில்லை, துணையாக நீ இருந்ததனால். துன்பம் அறிந்ததில்லை, தோல் கொடுக்க நீ இருந்ததால். நான் வெற்றி நடை போடவே என்னுடன் பல வெற்றி நடைகள் போட்டவள் நீ. புரியாமல் புதைக்க நினைத்தேன் உன் உறவை.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா. அம்மாவோட ஒரு அருமையான கவிதைக்கு பிறகு ஒரு சூப்பரான ஒரு பாடலோட வர்றாங்க. எம்காம் படிக்கிறீங்க, உங்க பேரையும் சொல்லிருங்க.
2: பபிதா.
1: அபிஷா.
0: சரி, பாடலாம்.

0: சூப்பர்மா, அருமையான ஒரு உற்சாகமான ஒரு பாடல பாடிருக்கீங்க.
1: சரி, இப்ப இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? இப்ப வந்து நம்ம ஏன் வெளியே வந்து நிக்கிறோம்? ஒரு கேள்வி, அமெரிக்கால பவர் கட் ஆனா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இபிக்கு போன் பண்ணுவாங்க. ஜப்பான்ல பவர் கட் ஆனா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூஸ் போயிருக்கான்னு பாப்பாங்க. நம்ம இந்தியால பவர் கட் ஆனா நாம என்ன பண்ணுவோம்? குட்டியா இருக்கும் அது என்ன?
2: கண்ணு
1: குட்டி. ஒரு கேப்டன் இல்லாமா ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, கலங்கலாம் இருக்காங்க. அவங்க
3: எல்லாரும் விவசாயம் செய்ய வேண்டும், இதுதான் என்னோட கதையோட டாபிக். ஒரு அழகான கிராமத்தில் மக்கள் பலவே தொழில்களில் ஈடுபட்டு வாழ்ந்து வந்தனர். காலப்போக்கில் பல நகரங்களுக்கு வேலைக்காக சென்றனர். கிராமத்தில் விவசாயம் செய்யும் மக்கள் குறைந்து விட்டனர். இதனால் வயல்கள் வெறிச்சோடி உணவுப் பொருட்களும் விலையும் உயர தொடங்கியது. அப்போது கிராமத்தின் மூத்தவர் அனைவரும் ஒன்று கூடி, நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவு தானியமும் விவசாயியின் உழைப்பின் பலன். விவசாயம் இல்லையெனில் மனித வாழ்க்கையே சிரமமாகிவிடும். எனவே ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவில் விவசாயத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். அவரது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இளைஞர்களும் மாணவர்களும் என அனைவரும் இணைந்து காலியாக இருந்த நிலங்களில் காய்கறி தானியங்கள் மற்றும் பல மரங்களை வளர்க்க தொடங்கினர். மழை நீரை சேமித்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி நல்ல முறையில் விவசாயம் செய்தனர். சில மாதங்களிலே கிராமம் பசுமையாக மாறியது. விளைச்சல் அதிகரித்ததால் அனைவருக்கும் போதுமான உணவு கிடைத்தது. கூடுதலாக கிடைத்த விளைபொருட்களை விற்று நல்ல வருமானமும் பெற்றனர். இந்த கிராமம் மற்ற ஊர்கள்

0: மக்களுக்கு ஒரு முன்னோடித்தனமாக விளங்கியது. இப்படிதான் எங்களோட கிராமத்திலயும் நல்ல விளைச்சல் இருந்து. என்னோட அழகான கிராமத்தின் பேர் என்னன்னா மயிலாடி. அங்கும் இப்போ நிறைய மக்கள் எங்க போறாங்கன்னா அவங்களோட வேலைக்காக வேற ஊரை தேடி போறாங்க. அப்படி போகாம எல்லாரும் ஒரே கிராமத்துல இருக்க விளைச்சலும் பயிர் வகைகளையும் நல்ல வளர்ச்சி கொண்டு வந்துகிட்டு அவங்களுக்கு தேவையான வருமானம் இல்லைன்னா வேலைக்கு போகலாம். வேலைக்கு போயிட்டு அவரோட கிராமத்துக்கு வந்து எப்பவுமே விவசாயம் செய்யணும்னு எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன்.
1: ரொம்ப அருமையா சொன்னாங்க இல்லையா, ரொம்ப அருமையா சொன்னாங்க. விவசாயம் வந்து நம்ம நாட்டின் உயிர் மூச்சு அப்படிங்கறதுனால விவசாயம் எல்லாரும் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி, விவசாயம் பண்ற அளவுக்கு நமக்கு ரொம்ப பெரிய இது இல்லைனாலும் நம்ம வீட்டுல என்ன செய்யலாம்?
2: சின்ன சின்னதா செடி வளர்க்கலாம்,
1: தோட்டங்கனங்க இது பண்ணலாம், வளர்க்கலாம்.
3: சின்ன சின்ன மரங்கள்லாம் நட்டு இது பண்ணலாம்.
1: சந்தோஷம் சொல்லுங்க.
3: சின்ன சின்ன செடியெல்லாம் நிறைய வீட்டு தேவையான அளவுக்கு காய்கறி அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் வீட்டுல. தோட்டம்
1: உங்க வீட்டுல என்னென்ன மரங்கள் செடி எல்லாம் இருக்கு?
3: எங்க வீட்டுல மாமரம், வாழைமரம், பலாமரம் இதெல்லாம் இருக்கு.
1: சரி, மாமரத்துல மாங்காய் காய்க்குத? இல்ல சீசன் முடிஞ்சிட்டு சீசன் முடிஞ்சிட்டேன் அதுதான்.
4: சரி, ஒரு 10 மரங்களோட பேர் படுபடா சொல்ல முடியுமா?
1: தென்னை மரம், மாமரம்,
2: தென்னை மரம், மாமரம், பப்பாளி மரம், ஐயோ ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், தேக்கு மரம், பனை மரம், பைன் ட்ரீ.
1: பரவாயில்ல, ரொம்ப கடகடன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து உங்களுக்கு பர்த்டே என்னைக்கு வருது?
2: 1/1/2005.
1: 1/1/2005. இனி அடுத்தது எப்ப வரும்?
2: இனி அடுத்த வருஷத்துல ஸ்டார்டிங்ல வரும்.
1: சரி, இவங்க பர்த்டேக்கு வந்து நிறைய கேக்கும் நிறைய ஸ்வீட்ஸும் வருது, ஆனா ஒண்ணு கூட இவங்களால சாப்பிட முடியல. ஏன் தரவுலே இவங்க கடி ஜோப் தான். சரியா, கடி ஜோப் தான். சரி, ஒண்ணுமே உங்களால சாப்பிட முடியல. ஏன்
0: அன்னைக்குதானே அவங்க பிறந்திருப்பாங்க, அவங்க எப்படி சாப்பிட முடியும்?
1: இருந்தாலும் நீங்க அனுப்புறீங்க, அடுத்த வருஷம் அவங்க ஒரு கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டாங்கல்ல, அப்ப அடுத்த வருஷம் நீங்க அனுப்புறீங்க. அப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே சாப்பிட முடியல, ஒண்ணுமே சாப்பிட முடியல. ஏன்னா நீங்க அவங்களுக்கு வந்து மெசேஜ்ல அனுப்பிருக்கீங்க. எனக்கு கூட பண்ண இல்ல
4: ஒரு குழப்பதாச்சு கேட்டீங்க. சரி, அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு கவிதை சொல்றதுக்காக வர்றாங்க. உங்க பேரு?
5: திவ்யா.
4: சரி திவ்யா சொல்லுங்க.
5: நான் லைஃப் பத்தின கவிதை சொல்ல போறேன். Life is a balancing act from birth to death. Depression weighs upon the heart. Illness weakens both body and mind. Versus competition follows me from childhood. It cried in silence. Anxiety hidden behind a smile. Avoidant of the world outside. Let the surroundings and me change from sadness to happiness. Delight shines upon the heart. Inspiration strengthens both body and mind. Victory in competition follows me from childhood. Youthfulness grows in silence and joy. Affection hidden behind a smile. Abundance opens me the world outside.
4: Superman, Superman. இதாக ஒரு பாடல் பாட இருக்காங்க. உங்க பேரு?
6: சந்தியா புஷ்பம்.
4: சரி பாருங்க.

ரொம்ப அருமையா பாடினாங்க இல்லையா? அவங்க பேரை சொல்லிடலாமா திரும்ப? சந்தியா புஷ்பம், எம்எஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறாங்க. ரொம்ப அருமையா பேசுறாங்க. சரி, இவங்க ஒரு சைலண்டா ஒரு கேர்ள் வந்து மரத்துக்கு நிழல்ல இருந்து நம்ம

0: சொல்லவே மாட்டேன் இருக்காங்க. அவங்க பேர் என்ன?
1: ரஷ்மியா.
0: கிருஷ்ணியா உங்கள்ட்ட ஒரு கேள்வி.
1: ரஷ்மியா?
0: ரஷ்மியா, ரஷ்மியா.
1: ஆமா.
0: என்ன கிளா, எந்த இயர் படிக்கிறீங்க?
1: செகண்ட் இயர், எம்எஸ்சி மேக்ஸ்.
0: எம்எஸ்சி மேக்ஸ். இப்ப வந்து நீங்க எம்எஸ்சி வந்தாச்சு, ஃபர்ஸ்ட் நீங்க டுவெல்த் முடிச்சா காலேஜ் ஃபர்ஸ்ட் டே வந்திருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க, டீச்சர்ஸ பார்த்து கொஞ்சம் பயமா இருக்கும், ஃபர்ஸ்ட் பயம் தான். அதுக்கப்புறம் பழக பழக அது வந்து காலேஜ் டேஸ் வந்து ரொம்ப ஹெவன் போல இருந்துச்சு. அப்படிதான்
0: இப்பவும் அப்படிதான் இருக்கு இல்ல, ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப செகண்ட் இயர் வந்துட்டீங்க இல்லையா? இன்னும் வந்து கொஞ்ச நாள்ல கிளாஸ் முடிஞ்சிடும், அப்புறம் என்ன பண்ண போறீங்க?
1: அப்புறம் வந்து நான் ப்ரொஃபசர் ஆக போறேன், பிஹெச்டி முடிச்சுட்டு.
0: ஏன் இருக்கிறீங்க, உங்க ஆம்பிஷன் தானே சொல்றீங்க? உங்களுக்கு நல்ல வேலைக்கு போறோம். நல்ல வேலை எங்க கிடைக்குமா?
1: எக்ஸாம் எழுதியோ இல்ல பேங்க்லயோ அப்படின்னா ரயில்வே ஏதாவது ஒரு எக்ஸாம் ஏதாவதுன்னா நம்ம படிச்சது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி.
0: யாருமே என்ன பதில் சொன்ன உங்க பேரை நம்ம நேர்களுக்கு சொல்லாமா? ஒரு ஏம் மாதிரி அடுத்து உங்களுக்கு ஏம்னா ஏம் இருக்கு?
2: லாயர்.
0: லாயர் ஆகணும். லாயர் ஆகணும் சொல்லக்கூடிய உங்க பேர்?
2: அனந்த பேட்டி. அனந்த பேட்டி.
0: அவங்க மயிலாடியில வந்து ரொம்ப அருமையான விவசாயம் நடக்கும் சொன்னா அதே மாணவி தான். சரி, கிளாஸ் பண்ணிடலாமா அவங்க எல்லாருக்கும்? சரி, உங்களுக்கு அடுத்தது வந்து ஒரு டங் ட்விஸ்டர். யார் வந்து ரொம்ப அழகா ஃபாஸ்டா வாசிப்பீங்க? தமிழ். தமிழ் தான், தமிழ் தான் வாசிக்கிறீங்களா? தமிழ் இருக்கு. அதாவது மஞ்சள் மிளகாய், மிளகாய் மஞ்சள், மஞ்சளான மிளகாய். இத வந்து வேகமா சொல்லணும். இப்ப நம்முடைய குமரி பண்பல்ல ஒரு நிகழ்ச்சி போச்சு, அந்த டைம்ல நம்ம வந்து இங்க வந்து நின்னோம். அது வந்து வேகமா சயின்டிஸ்ட் சார், நம்ம வந்து நா பிறட்சி வாக்கிய வாக்கியங்கள் சொல்லுவோம்ல, தரளாம சொல்லணும் இது. சரியா வாச சொல்லுங்க பாப்பா. மஞ்சள் மிளகாய், மிளகாய் மஞ்சள், மஞ்சளான மிளகாய். மஞ்சள் மிளகாய், மிளகாய் மஞ்சள்,
1: மஞ்சளான மிளகாய், மஞ்சள் மிளகாய், மிளகாய் மஞ்சள், மஞ்சளான மிளகாய், மஞ்சள் மிளகாய், மிளகாய் மஞ்சள், மஞ்சளான மிளகாய், மஞ்சள் மிளகாய், மிளகாய் மஞ்சள், மஞ்சளான மிளகாய்.
0: பரவாயில்ல, வேற யார் சொல்றீங்க? இத அடுத்த ஒண்ணு இருக்கு பாருங்க, அடுத்த ஒண்ணு இருக்கு பாருங்க, அடுத்த ஒண்ணு, அடுத்த ஒண்ணு. அதாவது வண்டி வந்தது, வந்த வண்டி வழி மாறி மீண்டும் வந்தது.
3: வந்த வண்டி,
0: வண்டி வந்தது.
3: சரி, வண்டி வந்தது, வந்த வண்டி வழி மாறி மீண்டும் வந்தது. வண்டி வந்தது, வந்த வண்டி வழி மாறி மீண்டும் வந்தது.
0: நின்னுங்க, நான் சொல்லித்தாரு. வண்டி வந்தது, வந்த வண்டி வழி மாறி மீண்டும் வந்தது. படப்படப்படப்படப்படன்னு சொல்லணும். பட்டாம்பூச்சின்னு சொல்லிட்டோம், அதனால படப்படக்கணும்.
3: வண்டி வந்தது, வந்த வண்டி வழி மாறி மீண்டும் வந்தது. வண்டி வந்தது, இந்த கேப் வந்தது, கேப் வந்தது. வண்டி வந்தது, வந்த வண்டி வழி மாறி மீண்டும் வந்தது. வண்டி வந்தது, வந்த வண்டி வழி மாறி மீண்டும் வந்தது. வண்டி வந்தது, வந்த வண்டி வழி மாறி மீண்டும் வந்தது.
0: ஐ
3: சேர்மலட்சுமி. சேர்மலட்சுமி.
0: சேர்மலட்சுமிக்கு ஒரு பெரிய கேப் கொடுத்தல, ரொம்ப அழகா வச்சுட்டாங்க. அடுத்தது, இப்ப வந்து கிளாஸ்ல வந்து நீங்க ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இருப்பீங்கல்ல, ஒரு ஸ்கூல் முடிச்ச உடனே வந்துட்டீங்க. வந்தோடனே நம்ம கிளாஸ்ல எல்லாருமே புதுசா இருந்திருப்போம். சிலர் வந்து ஒரே ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பீங்க. புதுசா பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு, அது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு ஆன ஒரு கதை, யார் சொல்லுவீங்க? நல்ல, இப்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரெண்டை பார்க்கும்போது பேசுறதுக்கு தயங்கினேன், ஆனா இப்ப என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அவதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் யாரு? யாராவது இருக்கிறீங்களா? யாரு நீங்க?
4: ஸ்கூல்ல இருந்து.
0: நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஃப்ரெண்டு. இப்ப புதுசா நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கீங்கல்ல, அது யாரு?
4: அது சவிதா.
0: சவிதா. சவிதா எங்க இருக்கீங்க?
4: அவ வேலைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா.
0: ஒர்க் பண்ணிட்டு இருக்கு யூஜில இருந்து. அப்ப உங்க கிளாஸ்ல இல்ல?
4: ஆஹா.
0: அப்ப இவங்க கிளாஸுக்கு போனா கஷ்டம் தான், இவங்க பேச மாட்டாங்க. அப்படின்னா இன்னொரு பொண்ணு இருக்கா, வர்ஷா. அப்ப இன்னும் யாரையுமே சொல்லல, என்ன கூட சொல்லல, எவ்வளவு ஃபீல் பண்றோம் தெரியுமா? வர்ஷா. சரி, அப்படி புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேசும்போது என்ன மாதிரியான தயக்கம் இருக்கும்?
4: கொஞ்சம் பேச பயமா இருந்துச்சு, அப்புறம் பேச பேச ஜாலியா இருந்து, அப்புறம் நாங்க நல்லா ஜெல் ஆயிட்டோம்.
0: இது நம்ம என்னதான்டா சாமி.

0: ஆமா அப்படியே ஆயிட்டு. ஆச்சா ஆச்சா சரி, இப்ப அடுத்த யாரு என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? வெளிக்கதை கேக்குற ரெடியா இருக்கீங்களா?
1: சரி உங்க பேரு சொல்லுங்க.
2: ஜர்ஷா.
1: ஜர்ஷா எம்காப். ஓகே, என்ன வெளிக்கதை? இவங்க கேட்பாங்க, யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து முன்னாடி வந்து சொல்லுங்க. சரியா?
2: எந்த பேங்கில் பணம் இருக்காது. எல்லாமே பார்த்தாச்சு பக்கத்துல இருந்து.
0: சரி, நான் உங்கள்ட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்கணுமா? ஏ டு இசட்ல ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங், எது? நம்ம ஆல்பாபெட் ஏ டு இசட் இருக்குல்ல, அதுல ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங், அது எது? எந்த எந்த
2: எப்படி மிஸ் ஆகும்?
0: ஏ டு இசட்ல ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங், கடி ஜோக் தான். ஏ டு இசட் கை வேற வச்சு வச்சு கேட்டேன். ஏ டு இசட்ல ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங்,
2: ஐ
0: ஒண்ணுல ஒண்ணு எப்படி வரும்? ஒண்ணுதான் மிஸ்ஸிங. ஏ டு இசட்ல ஒண்ணுதான் மிஸ்ஸிங்.
1: சரி, எல்லாருக்கும் பிடிச்ச வார்டு எது? ஒரு வேர்டு தான் எல்லாருக்கும் பிடிச்ச வார்டு.
2: வார்டா?
1: ரிவார்டு. சூப்பர் சூப்பர். அவார்டு. ஓகே ஓகே, கரெக்டா சொன்னீங்கம்மா. சரி, சூப்பரா போயிட்டு இருக்கு கல்லூரி கலாட்டா நேர்ல நிகழ்ச்சி. இன்னைக்கு கன்னியாகுமரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: கேட்டது பிகில் திரைப்பட பாடல்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: ராமேஸ்வரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
3: குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கல்லூரி கலாட்டா நேரல் நிகழ்ச்சி. மீண்டும் கல்லூரிக்குள் செல்வோம். வணக்கம்.
4: வணக்கம் நேர்களே. நட்பை விதைக்கும் நந்தவனம் நினைவுகளை செதுக்கும் சிற்பக்கூடம். சிரிப்பை மொழியாக கொண்ட உலகம் தான் எது? நம்ம கல்லூரி. கல்லூரி இன்னைக்கு நம்ம எங்க நினைக்கிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில நினைக்கிறோம். இது இருக்கக்கூடிய இடம் வந்து பால்குளம் அப்படிங்கிற பகுதியில. சரி, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள அடுத்து போயிடலாமா?
5: போகலாம்.
4: சரி, ஒரே ஒரு க்வெஸ்சன் உங்கள்ட்ட. ஆப்பிள நறுக்கி வச்சா என்ன ஆகும்?
5: உலர் செஞ்சாகும், சாப்பிடுவோம், கருப்பாயிரும்,
4: சாப்பிடுவேன்.
6: கதை சொல்ல போறாங்க, அதாவது காலம் பத்தி தான் கதை சொல்ல போறாங்க. காலம் பொன் போன்றது, காலத்தை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை சொல்ல போறாங்க. வாங்கம்மா. உங்க பேரு?
5: லட்சுமியா.
6: சொல்லுங்கம்மா.
5: என்ன கதைனா, ஒரு நம்மளே எங்களே
6: கொஞ்சம் சத்தமா பேசலாம்.
5: ஒரு வாலிப பையன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்தவனா, லைஃபே போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணதுக்கு ரெடி ஆகிறான். அப்போ அந்த வழியா ஒரு செல்வந்தர் வராங்க. செல்வந்தர் வந்து, ஏன்பா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்காங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், என்ன ஐயா என்கிட்ட என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல, என் லைஃப்ல எதுவுமே நடக்கல, ஆனா உங்களை பாருங்க, உங்களுக்கு கார் இருக்கு, தோட்டம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க வந்து ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய செல்வந்தர், லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆயிட்டீங்க, ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃபீல் பண்ணி சொல்றான். அதுக்கு அந்த செல்வந்தர் சொல்றாங்க, ஏன்பா என்கிட்ட எல்லாமே இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் உனக்கு தாரேன், விலை மதிக்க முடியாதுன்னு சொன்னல, என்னுடைய தோட்டம், என் வீடு, என்னுடைய கார், எல்லாமே நீ வச்சுக்க, ஆனா உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விலை மதிப்புள்ள ஒண்ணு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பையன் ஆச்சரியமா கேக்குறான், நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே, இந்த செல்வந்தர் என்ன நம்ம கிட்ட விலை மதிக்க முடியாத ஒண்ணு இருக்குன்னு கேக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஐயா சொல்றீங்க, என்கிட்ட என்ன விலை மதிக்க முடியாத ஒண்ணு இருக்கு அப்படின்னு கேக்காங்க. அதுக்கு அந்த செல்வந்தர் சொல்றாரு, உன்னுடைய வாலிப பிராயம் தான், இந்த வயசு நீ எனக்கு தந்தனா நான் வந்து என்னுடைய செல்வத்தை எல்லாத்தையுமே உனக்கு தந்துருவேன். நீ சொன்னிய என்கிட்ட இருக்கக்கூடிய காரு, என்னுடைய தோட்டம், என்னுடைய வீடு எல்லாமே நான் அந்த வயசுல சம்பாதிச்சது. நீ அதை எனக்கு தந்துட்டனா இந்த எல்லா இந்த எனக்குள்ள விலை மதிக்க முடியாத எல்லாத்தையுமே நான் உனக்கு தந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் சொல்றாரு. அதாவது வாலிப வயசாகிய நம்மளுடைய வயசு வந்து யாருக்குமே கிடையாத ஒரு இளமை பருவம். அதை வந்து நம்ம வந்து அழிச்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. தற்கொலை அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நம்ம போக கூடாது.
4: தேங்க்யூ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. கிளாப் பண்ணிருங்களேன். அதாவது விவேகானந்தர் என்ன சொன்னாரு, நம்ம பக்கத்துல கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறை கூட இருக்கு இல்லையா, என்ன சொன்னார் விவேகானந்தர், 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், நான் வந்து இந்தியாவை மாற்றி காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், நான் இந்த நாட்டை மாற்றி காமிக்கிறேன் என்று கூறினார் விவேகானந்தர். அவர் வந்து எப்பவுமே தன்னையும் வந்து ஒரு இளைஞராகவே வந்து உணர்ந்திருக்காரு அப்படிங்கறது இல்ல தெரியுது இல்லையா. ஒரு இளைஞரா இருந்தா நம்ம என்னெல்லாம் சாதிக்க முடியுங்கிறத இந்த பருவத்தை வந்து மிஸ் பண்ணிட கூடாதுங்கிறத நமக்கு தந்துட்டு போயிருக்காரு இல்லையா. சரி, அடுத்தது யார் என்ன பண்ண போறீங்க?
7: என் பேரு சரஸ்வதி, நான் செகண்ட் இயர் MA இங்கிலீஷ் படிக்கிறேன். இப்ப நான் கேட்க போறது கடி ஜோக்.

0: இன்னும் ஆடி மாச காத்து கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஆரம்பத்திலே தகராறா இருந்து. சரஸ்வதி,
1: கம்ப்யூட்டருக்கு ஏன் குளிர் பிடிக்கும்? ஏன் குளிர் பிடிக்கும்?
0: அவங்க நான் வந்து விடைய பாப்பேன், அவங்க ஃப்ரெண்ட் அந்த போட மறைச்சி காட்டுறாங்க.
2: நீங்களே சொல்லிருங்கம்மா.
1: அதுக்கு எப்பவுமே விண்டோ திறந்தே தான் இருக்கும்.
2: சளி பிடிக்கும்னு கேட்டுக்கலாமோ?
1: சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எந்த பூ எப்பவுமே பேசும்?
3: எந்த பூ
1: எப்பவுமே பேசும்?
0: எப்பவுமே பூ பேசும்.
1: யாருக்கா தெரியுமா?
3: இல்ல இல்ல, இதுலாம் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி ஆயிட்டோம், நீங்களே சொல்லிருங்க.
1: வாய்ப்பு.
3: வாய்ப்பு. சூப்பர் சூப்பர்
2: சூப்பர்மா. அடுத்தது,
1: கடிகாரம் ஏன் ஓடிக்கிட்டே இருக்கும்?
3: அதால நிக்க முடியாது, ஏன் ஓடிக்கிட்டே இருக்கு?
1: நின்னா டைம் போயிரும்.
3: வாவ் சூப்பர்.
2: முடிஞ்சுதா? ஓகே ஓகே, மூன்று கடி ஜோக் மாதிரி கேட்டீங்க இல்லையா. சரி, எந்த பாட்டுக்கு ஆடவே முடியாது?
3: எந்த பாட்டுக்கு
2: ஆடல? எதுக்கு ஆட முடியாது? இல்ல ஒரு வேடி சொன்னா ஆடவே முடியாது, அப்படி அது வச்சுக்கோமே.
3: சூப்பரா சொல்லிட்டாங்க.
2: சரியா சொல்லிட்டாங்க. சரி, அடுத்தது.
0: இப்ப வந்து ஒரு ஒரு நாள் மட்டும் நீங்க இன்விசிபிளா இருக்கீங்க, உங்க யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாம இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க?
2: இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நேர்ல நிகழ்ச்சி வந்து சூப்பரா கலக்கலா உற்சாகமா கேட்டிருப்பீங்க. கன்னியாகுமரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள்தான் வழங்கினாங்க. சூப்பரா பண்ணாங்க, நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற திருப்தியோட நாங்களும் நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
4: நேர்களே, இதுவரை பால்குளம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கிய கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் நமது நிலைய அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்பிரமணி மற்றும் வதனஸ்ரீ பரமேஷ்.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: குமரி பண்பலை 101 இன்று இனி மனமேச காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் என்னென்ன அறிந்து கொள்வோமா? இந்த அறிவிப்பினை தொடர்ந்து வருவது பகல் 12:10 மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பொடுக தொல்லை நீங்க தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணுநந்தன் அவர்கள். 12:55 திரை இசை.

பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10க்கு ஹாய் ஸ்நேகிதியே. கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள். நேரலை 1:55க்கும் 2:15க்கும் திரை இசை, 2:55க்கு வானிலை அறிக்கை, 3:02க்கு தேனீர் நேரம் சந்திப்பு.

சிந்திப்போம். இயற்பியல் படிப்பும் எதிர்கால வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இலக்குபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் டி சுதன் அவர்கள். இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து திரையிசை, 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி, 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரையிசை சரம். இன்று மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, இரவு 7:00 இன்னிசை நேரம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். இன்றிரவு 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள், வேளாண் நேரலை, பங்கேற்கிறார் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் ஸ்வர்ண பிரியா அவர்கள், அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் உரையாடல், நிறைவாக நொடிகளின் சில நுட்பங்கள், விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் நஸ்ரீன் அவர்கள். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 நாடக மலர் அப்பாவின் நடிப்பு நாடகம், எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள், படைப்பு திருச்சி வானொலி நிலையம். இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் பழைய திரைப்பட பாடல்கள் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் தவறாது கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 12:10.

மழை துளிகள் மண்ணை தொடுவது போல இனிய பாடல்களோடு இனிய நினைவுகளும் நம் மனதை வருடும் அழகிய நேரம் இது. மனம் நினையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை.

அன்பின் ஆழத்தையும் உறவின் பாசத்தையும் வைத்து மனதை உருக்கும் அழகிய பாடல் தான் இது. இந்த பாடலுடன் நம் பயணத்தை தொடங்குவோமா? வருவது பாசமலர் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். பாசமலர் திரைப்பட பாடல்

0: Emergency Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Emergency Super Speciality

ஹாஸ்பிடல். ஆகாஷ்வாணி நாகர்கோவிலில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போது 12:17. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷமான பாடல் தான் இது. வாழ்க்கையின் தேடல்களையும் மனதின் இயக்கத்தையும் உணர்வு பூர்வமாக பேசும் அழகிய காதல் கீதம். கேட்போமா? வருவது டிஎம் சவுந்தரராஜன் குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் புதிய பறவை திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள். தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் சுவர்ணபிரியா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர்காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் எஸ் நஸ்டீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

தோழியர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரல் நிகழ்ச்சி. இதில் கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள். உங்களுடைய கனவு மெய்ப்பட நீங்கள் எவ்வளோ காலங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் நேரல் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நம்ம தொலைபேசி எண்கள் என்ன அப்படின்னா 260-240 மற்றும் ஒரு எண் 299-7222 இணைப்பு எண் 0465-2 மற்றும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்குது 8903-2570-309. இந்த நம்பர்ஸில் வந்து கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் வந்து பதிவு செய்யலாம். இது பெண்களுக்கான நேரல் நிகழ்ச்சி. நேரம் இப்போது 12:26. தித்திக்கும் தேன் சுவையோடு உங்கள் நெஞ்சங்களில் இசை பாடிக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 மனம் நினையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. சுதந்திர தாகத்தை தணிக்கும் ஒரு உற்சாகமான பாடல் தான் இது. சுதந்திரத்தின் உணர்வையும் தன்னம்பிக்கையும் பறைசாற்றும் ஓர் அழகிய கீதம். கேட்போமா இல்லை உற்சாக படகில் மிதப்போமா என்ன? வருவது கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் TM சவுந்தரராஜன் பாடிய 1000 ஒருவன் திரைப்பட பாடல்.

0: பூத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.

நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பொடுகு தொல்லை நீங்க தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். நிகழ்ச்சி கேட்டு பயன்பெறுங்கள். நேரம் இப்போது 12:33. குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனையும் மதுர மழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. மெல்லிசை என்றாலே நினைவுக்கு வரும் இனிமையான காதல் பாடல்கள் இதுவும் ஒன்று. ருசிப்போமா? வருவது MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் பாடிய கலங்கரை விளக்கம் திரைப்பட பாடல்.

காதலின் மென்மையான உணர்வுகளை அழகாக வெளிப்படுத்தும் அழகிய பாடல்தான் இது. பாலும் பழமும் கலந்து இசையூட்டு வருகிறது பருகுவோமா. நிகழ்ச்சியின் நிறைவாக இனி கேட்கலாம் பாலும் பழமும் திரைப்பட பாடல்.

0: கேட்டு கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுறுகிறது மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இதுவரை உங்களோடு பயணித்தது அன்பு தோழி சரண்யா துரேஷ் நவீன். இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000 மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக்கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்,
1: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 தொடங்கி 3 வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனா்.

0: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி ப்ரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உட்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பரை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்பதற்கு முன்,
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: நலமாய் வாழ்வோம்.
7: பொடுகு தொல்லை நீங்க வழி கூறுகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள்.
8: இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொடுகை பத்தி, டேண்ட்ரஃப். இப்ப இந்த டேண்ட்ரஃப்னு சொல்லும் போது மீன்ஸ் சிலவங்களுக்கு சின்ன ஒரு பொடி பொடி மாதிரியா தான் இருக்கும், ஆனா சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு செதலு செதலு மாதிரி ரொம்ப இதா இருக்கிறதுக்கு மீன்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது சிலவங்களுக்கு எல்லாம் இந்த தலையில மட்டும் இல்ல, இந்த தாடியில இல்லாட்டி அந்த காதுக்கு பின்னாடி இந்த செஸ்ட் ஹேர்ஸுக்கு அங்க மீன்ஸ் அங்க எல்லாம் மீன்ஸ் ரொம்ப அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த டேண்ட்ரஃப்னு சொல்றது மீன்ஸ் வர்றதுக்கு ரொம்ப ரீசன்ஸ் உண்டு. இப்ப இந்த மலசேசியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கஸ் மீன்ஸ் அதனால வரலாம், இல்லாட்டி இந்த ஸ்ட்ரெஸ்னால வரலாம், இந்த தூக்கம் இல்லாமையினால வரலாம், இல்லாட்டி இந்த ஸ்கால்ப் ஹைஜீன் கரெக்டாக இல்லாட்டி அதனாலேயே வரலாம். இந்த மாதிரி பல ரீசன்ஸ் உண்டு நமக்கு இதை பொடுகு அதிகமாக வர்றதுக்கு. இந்த ஆயுர்வேத பிரகாரம் என்னன்னா மீன்ஸ் மெயினாக இந்த கட் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ரொம்ப இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, பின்ன இந்த டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது, இந்த மாதிரி இந்த கட் ஹெல்த் கரெக்டாக இல்லாட்டியும் உங்களுக்கு இதே மாதிரி பொடுகு ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இது வரும்போது என்ன பிரச்சனைனா இந்த கழுத்துக்கும் இந்த செஸ்ட்லாம் வரும்போது அது ஒரு

0: மாதிரி சோரியாசிஸ் மாதிரி இந்த பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஜஸ்ட் இந்த பொடுகு பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு சிவியராக இருக்கும்போது இந்த நீங்கள் கன்சல்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே மருந்து எடுக்கணும். அந்த கட் இஷ்யூஸை கரெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த அந்த பாக்கி உள்ள இடத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆகி வர்றது, அந்த சதுளி சதுளி மாறி வர்றதெல்லாம் குறையும். இப்போ எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு இந்த பொடுகுக்கு சாதாரணமாக நமக்கு துர்தூர பத்திராதி கயிறதையிலும் இல்லை ஐயப்பாலை கயிறதையிலும் அப்படி நிறைய எண்ணங்கள் உண்டு. ஆனால் இதெல்லாம் நமக்கு இந்த சாதா இந்த கொஞ்சமாக பொடுகு இருக்கிறவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். மற்றவங்களுக்கு ரொம்ப செதல் செதல் மாதிரி போகிறவங்களுக்கு இது போடும்போது போடுற டைம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் நீங்கள் அந்த எண்ணெய் விட்டீங்கன்னா திருப்பியும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது நீங்கள் அந்த வயிற்று பிரச்சனை நீங்கள் கரெக்டாக சரி பண்ணாத வரைக்கும் இந்த இது திருப்பியும் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கும். ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்துச்சு இந்த ரொம்ப செதல் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணி அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்து டயட்டும் ஃபாலோ பண்ணினா தான் அது கம்ப்ளீட்டாக மாறதுக்கு வாய்ப்பு உண்டு.
1: பொடுகு தொல்லை நீங்க வழி கூறினார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள்.
2: Pondicherry Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
4: நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேதி நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள் இது குறித்து தோழியர்கள் நேரலையில் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 2907722. அலைபேசி எண் 8903257309.

வானலைகளின் வழியாக வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:55. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். அங்காடி திரு திரைப்படத்திற்காக நான் முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் வினித் ஸ்ரீனிவாசன், ரஞ்சித், ஜானகி ஐயர் பாடியது, விஜய் ஆண்டனியின் இசையில்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானொலிகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? இன்றைய செய்தி தெரியுமா நிகழ்ச்சி ஆரோக்கியம் தரும் புத்தக வாசிப்பு, அதாவது புத்தக வாசிப்பினால் கிடைக்கும் ஆரோக்கியம், இது குறித்து சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். புத்தகங்கள் வாசிப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு வளம் தரும், அதே நேரத்தில் அதையும் தாண்டி நமக்கு ஆரோக்கியமும் தருகிறது. நினைவாற்றலை மேம்படுத்துவது முதல் நீண்ட ஆயுள் தருவது வரை என வாசிப்பின் பலன்கள் ஏராளம். நம்முடைய மூளைக்குள் ஒரு வலைப்பின்னல் இருக்குது. மின் துடிப்புகள் இதன் வழியே பாய்ந்து போய் மூளையை இயங்க வைக்கிறது. இந்த மின் துடிப்புகள் எவ்வளவு வேகமாக இருக்குதோ அவ்வளவு சுறுசுறுப்பாக மூளை செயல்படும். முறையாக உடற்பயிற்சி செய்யாதவங்களோட உடல் தசைகள் வலுவிழப்பது போல சரியாக மூளையை பயன்படுத்தாமல் இருந்தால் மூளையும் திறனை இழக்குது. தினம் தினம் நிறைய படிக்கிறவங்களோட மூளையின் எல்லா பகுதிகளும் சுறுசுறுப்பாக இயங்குவதாக சொல்லப்படுகிறது. இப்போ கடையில் போய் 4 பொருட்களை வாங்கி வர சொன்னால் போகிற வழியிலே 2 மறந்துடும். ஆனால் புத்தகங்களை படிக்கிறவங்களுக்கு அப்படி நினைவாற்றல் குறையறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கதையை படிக்கும்போது நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கும். வரலாற்று புத்தகங்களில் வருடங்கள் வரும். அறிவியல் நூல்களில் விஞ்ஞானிகளின் பெயர்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு புத்தகத்தை படிக்கும்போதும் நிறைய தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டி இருக்குது. இது வந்து நினைவாற்றலை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. முதுமையில் வந்து நிறைய படிக்க சொல்கிறாங்க மருத்துவர்கள். குறிப்பாக கடினமான வார்த்தைகளை கொண்ட நூல்களை படிப்பது, குறுக்கெழுத்து போட்டி, வார்த்தை விளையாட்டு புதிர் போன்றவைகள் நல்லதாம். இது வந்து மூளையை நெகிழ்வாகவும் துடிதுடிப்பாகவும் வைக்குது. முதுமையிலும் படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு மூளையோட செயல்திறன் குறைவதில்லை. மூளைக்கு வேலை தேடும் நூல்களை படிக்கிறவங்களுக்கு ஞாபக மறதி வருவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. புத்தகங்களை வாசிப்பது மனநலனை மேம்படுத்தி

குறிப்பாக மன அழுத்த பாதிப்பில் இருக்கிறவங்க சுய முன்னேற்ற நூல்களை படிச்சா உற்சாகம் பெறாங்களாம். நேர்மறை சிந்தனைகளை கொண்ட நூல்களை மன அழுத்த நோயாளிகளுக்கு மருத்துவர்களே மருந்தாக பரிந்துரை செய்கிறாங்க. இங்கிலாந்தில் வந்து இந்த சிகிச்சைக்கு பிபிலியோ தெரப்பி அப்படின்னு பெயரே வச்சிருக்காங்க. கோபம், வருத்தம், எரிச்சல் அப்படின்னு எதிர்மறையான உணர்வுகள் மனசை ஆட்கொள்ளும் போது புத்தகம் படிப்பது சிறப்பானது. தொடர்ச்சியாக புத்தகங்களை வாசிக்கும் பழக்கம் உள்ளவங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து 12 ஆண்டுகள் ஆய்வு நடத்தி உறுதி செய்திருக்காங்க. ஓய்வு பெற்ற முதியவர்கள் 3635 பேர்கிட்ட இப்படி நீண்ட காலம் நடத்திய ஆய்வில் வந்து புத்தகங்களை படிக்கிற பழக்கம் அவங்கள வந்து கூடுதலாக 2 ஆண்டுகள் வாழ வைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுவுமே படிக்கிற பழக்கம் இல்லாதவங்களை விட தினமும் அரை மணி நேரம் படிக்கிறவங்க நீண்ட ஆயுளுடன் வாழ 23% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளை பொறுத்தவரையில் பாட புத்தகங்களை தாண்டி மற்ற நூல்களையும் படிக்கிற குழந்தைகளுக்கு சிந்தனை திறன் விரிவடையுது. சிக்கலான கணிதம், அறிவியல் கருத்துக்களையும் அவங்க வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க. எதையும் புரிஞ்சிக்காம மனப்பாடம் செய்யும் குழந்தைகளாக இல்லாமல் புரிஞ்சு படிக்கும் புத்திசாலிகளாக வளர்றாங்க. பொதுவாக வந்து நூல்களை வாசிப்பது நிம்மதியான தூக்கத்தையும் தருது. இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் படிக்கிற வழக்கம் வச்சுக்கோங்க. புத்தகங்கள் வாசிப்பது அறிவாற்றலையும் பெருக்குது, ஆரோக்கியத்தையும் தருது. வாசிப்பை சுவாசிப்போம்.

0: நீங்கள் கேட்ட பாடல் அறிவாளை திரைப்படத்திற்காக மருதகாசியின் பாடல் வரிகளில் எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள், தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் சுவர்ணப்பிரியா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் எஸ் நஸ்ரீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-648-458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444-249-648-458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
3: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானொலிகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இன்றைய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள், இது குறித்து அனுபவ கருத்துக்களை நேரலையில் தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் 2909-7222, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903-25-7039. கனவுகள் மெய்ப்பட நாம் செய்யும் முயற்சி, விடாமுயற்சி, நம்பிக்கை ஆகியவை மிக முக்கியமானவை. லட்சியங்களை நனவாக்க நாம் காத்திருக்கும் காலங்கள் நமது பொறுமையையும் திறமையையும் சோதிக்கும் ஒரு பொற்காலம் என்று கூட சொல்லலாம். நமது லட்சிய கனவை அடைவதே நமது இலக்கு. பாதை சரியாக இருந்தால் தடைகளை தாண்டி பயணம் இனிதாக அமையும். இதற்கு சில காலங்கள் கூட ஆகியிருக்கலாம். உங்கள் கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள் குறித்து தோழியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் தோழியர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இணைப்பில் வரும் முதல் தோழி யார் என்று கேட்டறலாம். வணக்கம். சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா கேட்டேன் சார். நான் சின்ன பிள்ளையில இருந்தே

0: கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் நான் தான் எடுப்பேன். அதனால என்ன படிக்க வைக்கணும்னு எல்லாரும் நல்லா ட்ரை பண்ணாங்க. ஆனா 11 படிச்சு பாஸ் ஆன பிறகு நான் ஏஜ் அட்டன் பண்ணேன்.
1: சரி,
0: அப்புறம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன்னுட்டாங்க. அந்த காலத்துல படிக்க விட மாட்டாங்க. அதனால எனக்கு என் பிள்ளைகள படிக்க வைக்கணும், நல்ல நிலைமைக்கு ஆக்கணும் அப்படின்னு ஒரு கனவு.
1: சரி, இதுல தலைப்பு என்னன்னா உங்களுடைய கனவு மேய்ப்பட காத்திருந்த காலங்கள்.
0: ஒரு கனவு இருக்குல்ல சார், என் பையன் இப்ப பேங்க்ல மேனேஜரா இருக்கான்.
1: சரி சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்ற நன்றிம்மா.
0: மேனேஜரா இருக்கிறதா பெருமை என்னன்னாகி அங்க போறவங்கள பெரிய வயசான ஆட்கள்னாக அந்த செல்லான்ல எழுதி கொடுத்து வாங்கி அதோட சப்போர்ட் பண்ணி கொடுப்பானா, அதான் அவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க. சுசீந்தரம் பேங்க்ல கொஞ்ச நாள் இருந்தா அழுவனவே மேனேஜரா இருக்கு.
1: சரிங்கம்மா சரி.
0: அப்ப வடகாமத்திலோட பிள்ளைகள் போச்சுனாகி எனக்கு வந்து சொல்லும்.
1: சரிம்மா நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி, நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றிம்மா, நன்றி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள், இது குறித்து தோழியர்கள் பேசிட்டு இருக்காங்க. இணைப்பு வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள், உங்களுடைய கனவு என்னவாக இருந்தது, எவ்வளவு காலம் அதுக்கு எடுத்துக்கிட்டு?
3: சார், கனவுனா எனக்கு 2001 வந்து வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துருக்கு. வீடு சின்ன வீடுதான். அவங்க அதை வந்து கொஞ்சம் குறையாட்டு நினைச்சாங்க. எனக்கு அப்ப நல்ல வருத்தமா இருந்தது. எப்படியும் ஒரு வீடு வைக்கணும், நல்ல பெரிய வீடா வைக்கணும்னு சொல்லி
1: ஆசைப்பட்டேன்.
3: நான் ஆசைப்பட்டேன், எங்க வீட்டுக்காரங்க எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஆசை சார். அது அது 2004 நினைச்சது 2024 தான் நிறைவேறிச்சு.
1: அந்த கனவு நனவாகும் போது எப்படி இருந்து மனசுக்கு? காலங்கள் எடுத்துருக்கும் இல்லையா?
3: ஆமா சார்.
1: எப்படி இருந்து மனசுக்கு?
3: அது எனக்கு கனவுன்றத விட எங்க அம்மாக்கு கனவுன்னு சொல்லலாம்.
1: சரி, அது உங்களுடைய கனவா எடுத்து செய்தீங்க இல்லையா?
3: ஆமா.
1: சரி,
3: எனக்கு எங்க அம்மைக்காக அதை சீக்கிரமே செய்யணும்னு நினைச்சேன். எங்க அம்மைக்காக செய்தேன், இப்போ எங்க அம்மா எங்க கூடவே இல்லை.
1: சரிங்கம்மா சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
3: சரி சார்.
4: மாமா என்னாச்சு?
5: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
4: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
7: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: நேரம் 1:16 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள். நெட்லோரும் அடுத்த தோழி, வணக்கம்.
8: வணக்கம் சார்,
1: நீங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
8: அதாவது எனக்கு ஒரு வீடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 15 நான் காத்திருந்தேன். 15 அப்புறமா தான் அது நிறைவேறுச்சு.
1: கனவு நனவாயிருச்சுல்ல? கனவு நனவாயிருச்சு.
8: ஆமா, கனவு நனவாயிருச்சு. அப்படின்னாக்கா ஒரு 10 ஒரு இடம், ஒரு 3 இடம் வாங்கி போட்டணும். அதுல வீடு கட்டுறது எப்படி? எல்லாரும் வீடு வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய ஆட்கள் வந்து ஒரு மாதிரி கேலி பண்ணது மாதிரி பண்ணிருக்காங்க. இவ்வளவு அனுபவம், ஒரு வீடு வச்சிருக்க கூட ரொம்ப முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம அறிஞ்சு வச்சுட்டு தான், நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போனா கூட அவங்க வந்து நம்மள குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க யாரு கிடக்குது, ஒரு மாடம் இல்ல, ட்ரெஸ் எல்லாம்
1: பண்ணிட்டு நல்ல விஷயத்தை பேசிடலாமே.
8: அந்த மாதிரி பேசின இடத்துல வந்து அந்த கனவுகள் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. அந்த கனவுகள் வந்து நிறைவேறி எங்க வந்து காலையில வீடு கொண்டு எழுதி கொடுத்தேன். எங்களுக்கு அந்த வீடு வந்து கிடைச்சிருச்சு. அதுக்கு பிறகு அந்த கடன்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இப்ப ஒரு

0: ரூம் எல்லாம் வச்சு பண்ணமா இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஏங்கன ஏற்றம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனாலதான்
1: இந்த கனவு மேய்ப்பட எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கிட்டீங்க?
0: 15 வருஷம்.
1: சரி.
0: ஆமா, ஒரு வீட்டுல வாடகைக்கு போய் இருக்கக்கூடிய நேரத்துல அவங்க திடீர்னு காலி பண்ண செல்லக்கூடிய நேரத்துல வரும் அவங்க கஷ்டம் இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் அனுபவப்பட்டோம், சங்கடப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு அந்த
2: நாகர்கோவில்
3: Ponjilli Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjilli Super Speciality Hospital.
1: கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள், இது குறித்து தோழியரெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பில் வந்து பேசணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் 290-7722, அலைபேசி எண் 8903-25703-19.

0: நீங்கள் கேட்ட பாடல் முத்து திரைப்படத்திற்காக. நேரம் ஒரு மணி 25 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரல் நிகழ்ச்சி இது. கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள், இது குறித்து தோழியர் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டறலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: நடுச்சியில இருந்து ரெஸ்டிமா.
0: ம், சொல்லுங்கம்மா.
1: அதாவது எனக்கு 21ல கல்யாணம் ஆகுது. ம், அதுல இருந்து நமக்கு வீடு சின்ன, ரொம்ப சின்ன வித்தியாசம் இருக்கு.
0: சரி,
1: அது வாடகைக்கு தான் இருக்கு.
0: ம்,
1: சொந்தமா ஒரு வீடு நமக்கு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை. ம், அதனால இருக்கணும் கனவுதான். கனவா போயிருமோன்னு ஒரு எண்ணமும் இருந்து, அந்த அளவுக்கு ரொம்ப மனசளவுல ரொம்ப சங்கடப்பட்டேன். ஒரு வீடு கட்டி எடுக்கணும், அது மூணு பொம்பளை பிள்ளைங்க, எங்க வீட்டுக்கு நம்ம ஒரு கூலி நடக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்க இருக்கோம்.
0: சரிங்கம்மா.
1: ஆனா பகவான் அனுக்கிரகத்துல 2004 நாங்க சொந்தமாயிட்டு ஒரு வீடு வச்சு.
0: சரி.
1: ஆனா அது ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்படியாக தான் வச்சோம். ஆனா அது சட்டம் நல்லபடியா வச்சு நாங்க படியாதப்ப ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டோம்.
0: சரி, அந்த கனவு, அந்த வீடு கட்டணும் முடிந்த கனவு நனவாகிறதுக்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கிட்டீங்க?
1: 14 வருஷம்.
0: 14 வருஷம். 14 வருஷம் அந்த கனவு நனவாகும் போது எப்படி இருந்து மனசுக்கு?
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
0: சொல்லவே முடியாது. அப்படிதானே?
1: எப்படி சொல்லுவதுன்னு சொல்லல சொல்ல ரொம்ப நேர்த்திரும். இடம் வாங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் அதை ஒரு அளவுக்கு கட்டி கொண்டு வர்றதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டோம். ரெண்டாவது அந்த மட்டம் கட்டி கொண்டு வர்றதுக்கு, அதுக்கப்புறம் மேலே வார்த்தது கூட எங்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
0: சரி,
1: எப்படியோ கஷ்டப்பட்டு வார்த்தை வந்த பிறகு கதவு இல்லாம ஒரு கிருந்து போட்டு கரண்ட் இல்லாம வீட்டுல
0: வடசேரியும். ஒரு நிறைவான வீடு, ஒரு நிறைவான வாழ்க்கையோட இருக்கீங்கல்ல. என்றைக்கும் மகிழ்ச்சி நிலை கேட்டும். நன்றிமா. நன்றி, நன்றி,
1: ரொம்ப நன்றி சார்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேதியை, பெண்களுக்கான நேரல் நிகழ்ச்சி இது. இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள், இது குறித்து தோழிகள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பில் வந்து பேசணும்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும்

0: 2907722, அலைபேசி எண் 8903257309. நினைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், நேரில் வந்தோடனே நீங்க பேசிடலாம். தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
1: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
3: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
1: செல்
3: 7305365016.
0: நேரலை நிகழ்ச்சி நினையும் அடுத்த தோழி, வணக்கம். இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: ஏர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
4: கனவு மேம்பட, நான் வந்து இருந்து பம்பாய்க்கு போயிட்டேன். எங்களுக்கு இந்த வீடு அவங்க சொந்த வீடு தான் இருந்துச்சு. அந்த வீடு சரி கடைக்குட்டி தம்பிக்கு கொடுக்க போறான்னு எல்லாரும் பேசிருந்தாங்க.
0: சரி,
4: ஆனா அதுக்கப்புறம் நான் அங்க வீடு எடுத்துட்டேன். அங்க போய் நான் நினைச்சே பாக்கல, நான் பம்பாயில போய் ஒரு வீடு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க வரணும், வந்தா நம்மளுக்கு வீடு இல்லைன்னு சரியான கனவு. குடும்பத்துல கேட்டு பார்த்தேன், அவங்க தரல.
0: சரி,
4: அந்த இவங்க தான் அங்கிருந்து ஒருக்க எங்க மாமா மகன் கல்யாணத்துக்கு வந்த இடத்துல 15,000 தான் உடனே அட்வான்ஸ் கொடுத்து ஒரு இடத்த முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு மறு ஒரு ரெண்டாவது ஒரு இதுக்கு விசேஷத்துக்கு வந்தாங்க. அப்ப இருக்கும்போது மீதி இருக்க மனு, அதுக்கடுத்துல அந்த மனையை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இத கேட்ட எப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இறைவன் கொடுத்த வரம், அது கொஞ்சம் கொஞ்சமா, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் கேட்டு அந்த வீடு 1992 அப்ப அத கட்ட ஆரம்பிச்சேன். 2 வருஷம் போட்டேன், 1 வருஷம் 2 வருஷம் இருந்துச்சு.
0: சரி,
4: அதுக்கப்புறம் அத கட்டி கனவு இல்லத்த அழகா நான் நினைச்ச மாதிரியே கட்டிட, அதோட பெருசாவே எங்க அப்பா கட்டி வச்சுட்டாங்க.
0: சரிங்கம்மா.
4: நான் அங்க வரவே இல்லை சார். நான் இருந்தது மும்பைல, கட்டினது கூட எங்க அப்பா தான். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான்.
0: அப்படியே உங்களுடைய கனவு நனவா இருக்கு இல்லையா? நன்றி, நன்றிம்மா, நன்றி. நெட்டில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
5: வணக்கம்,
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
5: பொன்மலர், மதுரையில இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
5: சார், எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அப்ப 12th முடிச்சப்போ காலேஜுக்கு போக முடியாத ஒரு சூழல். அப்ப வந்து கரஸ்ல படிக்கிறேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு இந்த ஒரு 2 மாசம் உண்மையிலே ரொம்ப இந்த என்னோட கனவுக்காக நான் காத்திருந்ததா இருந்தது. அதுக்கப்புறம் கரஸ்ல பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சுட்டேன் சார்.
0: உங்களுடைய கனவு நனவாயிருக்கு இல்லையா? படிக்கணும் அப்படிங்கிறது கனவு, அதுக்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கிட்டீங்க?
5: 2 மாசம் வந்து உண்மையிலே அந்த காத்திருந்த காலம் தான் அது.
0: சரி, சரிங்கம்மா. மதுரையில இருந்து வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி,
5: நன்றி சார், நன்றி.
6: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
7: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
6: தோல் நோய்கள்,
7: வயிற்று செரிமான கோளாறுகள்,
6: மூட்டுவலி, வாதம்,
7: சுவாச கோளாறுகள்,
6: மூலம்,
7: தலைவலி, மைக்ரேன்,
6: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
7: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
6: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
7: 9443693100.
0: நேரம் 1:32. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய்ஸ் நேதியே பெண்களுக்கான நேரல் நிகழ்ச்சி இது. கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள், இது குறித்து தோழியரெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பில் வரக்கூடிய தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டறலாம். வணக்கம், வணக்கம். இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா. உங்களுடைய குரல் விட்டு விட்டு கேக்குது, சொல்லுங்க பாக்கலாம். நலமா இருக்கிறோமா? நீங்களும் நலமாக இருப்பீங்க நம்புறோம். சொல்லுங்கம்மா.
8: ஒரு வேற வேலை பார்த்துட்டு தான் அவுட் கோர்ஸ் பண்ணுறது.

0: கனவு நம்ம தகுதிக்குத்தாக நம்ம கனவு கண்டோம்னா அந்த கனவு நிச்சயமா நினைவாகும் சார். தகுதிக்கு மிஞ்சில கனவு காண முடியாது.
1: சரி, உங்களுடைய கனவு நனவாகிறதுக்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கிட்டீங்க? இணைப்பு வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
2: குமாரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, இணைப்புலதான் இருக்கீங்க, பேசலாம்.
2: நான் சின்ன வயசுல இருந்தேன், பிள்ளைங்க கூட துரு துருன்னு நல்லா விளையாடிட்டு இருக்கும் போது, சின்ன வயசா இருக்கும் போதே வேற ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களா, அது ஒரு ரொம்ப ஒரு கவலையா இருந்துச்சு. அது வந்து யாருக்கிட்டேயுமே அதுக்கப்புறம் நான் பேசுறதே இல்ல, வேற ஊருக்கு வந்த பிறகு. இப்ப வந்து ரேடியோவுல நான் பேசுறத வந்து அப்ப அந்த காலத்துல உள்ளதெல்லாம் வந்து அந்த கவலைகள்லாம் இப்ப வந்து மறக்கிற மாதிரி, அத மறந்து இருந்ததுல இப்ப வந்து ரேடியோல எல்லாம் பேசும்போது நிறைய தோழிகள் எல்லாம் பேசும்போது வந்து எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த கனவுகள் வந்து இப்ப நிறைவேறின மாதிரி சொல்லுவேன்.
1: வானொலியில பேசணும் அப்படிங்கறது உங்களுடைய கனவா இருந்து
2: இல்லையா? வந்து சின்ன வயசா இருக்கும் போது எல்லாம் சுருந்து வேற ஊருக்கு வந்தோட யாருக்கு பேசணும் அத மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ ஒட்டிக்க மாட்டேன் யாருக்கிட்டையும். அப்புறம் ரேடியோன்னு பஸ்ட் நிறைய கேட்டுதான் இருப்பேன், பேச மாட்டேன், பயந்து இருப்பேன். அப்புறம் இப்போ எல்லா நிகழ்ச்சியிலயும் கலந்து நான் பேசும்போது அந்த சமயம் இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இப்ப கிடைக்குது, எனக்கு கனவு நிறைவேறுது.
1: சரிங்கம்மா, நன்றி. நன்றிமா, நன்றி.
2: நன்றி.
1: ஹாய் ஸ்நேகிதி, நேரில் நிகழ்ச்சி நினையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: ராஜாஜி கடிமேசன், வடநிலையில இருந்து பேசுறேன்
1: சார். சரிங்கம்மா, கனவு மேய்ப்பட காத்திருந்த காலங்கள்
3: சார். நான் வந்து எனக்கு பசங்க பிறந்தப்போ படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்ட டைம் அந்த டைம்ல. அப்ப வந்து பிள்ளைங்க வந்து சின்ன வயசுல நாங்க இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்க சொன்னாங்க. அப்ப அத வந்து எப்படியாவது அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேரையுமே நான் இன்ஜினியர் ஆக்கினேன். என்னுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இறைவனுடைய அருளோட பிள்ளைங்களை வந்து அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்து பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்தேன் சார். அதுதான் என்னுடைய கனவு எல்லாமே. அது அது வந்து நல்லபடியா நிறைவடைஞ்சிருக்கு, இறைவனுக்கு நன்றி சொன்னேன். இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்.
1: சரி, சரிங்கம்மா, உங்களுடைய சந்தோஷம் தொடர்ந்து நீடிக்கட்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
3: நன்றி சார்.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

வீரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள், இது குறித்து தோழியர்கள் பேசிட்டு இருக்காங்க. இணைப்பில் வந்து பேசணும்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290722. அலைபேசி எண் 8903-2573-9.

0: இணைப்பில் வரும் தோழி வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: நீங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: சவரிமலை வடக்கு போனோம்
0: சொல்லுங்கம்மா.
1: சார், எல்லாருக்குமே முதல்ல எது நமக்கு இல்லையோ அதான் நமக்கு நிறைவேறின ஒரு கனவு இருக்கும். எல்லாருமே தெரிவித்தாங்க வீடை பத்தி, நானும் அதை பத்தி தான் பேச போறேன்.
0: வந்த தோழிகள் பெரும்பாலும் வீடை பத்தி தான் சொன்னாங்க இல்லையா?
1: ஆமா மேம், அதான் சொன்னேன் சார். எது நமக்கு இல்லையோ முதல்ல நமக்கு உறைவிடம் தானே முக்கியம். அது தெரியாதான் நமக்கு அந்த கனவு வராது. அது இல்லைன்னு சொல்ல நமக்கு அதுதான் பெரிய ஒரு ஏக்கம். அதனால எல்லாருமே நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. நான் கேட்டு தான் இருந்தேன்.
0: சரி,
1: இருந்தாலும் நானும் அதைதான் சொல்றேன். சரி, எனக்கு வந்து என்ன 1990 அந்த நாள்ல மேரேஜ். அந்த டைம் தான் எனக்கு வந்து வீடு, ஒரு வாட்டு வீடு சார். மழை பெய்தா ஒழுவோம், படுக்கலாம் முடியாது. பிள்ளைங்களை வச்சுட்டு கட்டில படுக்கணும், ஒழுக்கல சொட்டு சொட்டா அவ்வளவு அந்த பக்கெட்லாம் அந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் இருந்தேன். அது எனக்கு அப்பன் தோணுச்சு, எப்படியா நம்ம ஒரு வீடு வைக்கணும், நல்ல மாதிரி ஒரு வீடு வச்சு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு கனவு சார். அந்த 18 வருஷம் வந்து காவல் இருந்தேன். அப்புறமா ஆமா சார், அப்பதான் எனக்கு ஒரு வீடு வைக்க முடிஞ்சு சார்.
0: சரி,
1: சிறுக சிறுக சேமிச்சு கடவுள் ஆயிசோட நல்லபடியா ஒரு வீடு வச்சு.
0: அந்த ஒரு வீடை வச்சு அந்த வீட்டுக்குள்ள குடி புகுந்து போவீங்கல்ல, அப்ப எப்படி இருந்து மனசுக்கு 18 வருஷ கனவு நனவாய் இருக்கு இல்லையா?
1: அதாவது நாங்க தான் அதுக்கு வேலையே செய்யறோம். கையால் வேலையெல்லாம் எங்க அம்மா, தம்பி, எங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே நாங்க தான் அந்த வேலையை, வீடே கட்டோம் சார். அதனால இது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு.
0: ஒவ்வொரு செங்கலும் உங்களுடைய பெயர் சொல்லும் இல்லையா?
1: ஆமா சார், சாண்டுக்கு வச்சு கொடுக்கறது, தண்ணி போட்டி கொடுக்கறது, செங்கல் எடுத்து கொடுக்கறது, மண்ணு வச்சு போடுறது எல்லாமே நாங்க, எங்க ஃபேமிலி தான் நம்ம செய்து சார். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார்.
0: சரி, இது நம்ம கட்டின வீடு அப்படின்னு
1: சொல்லலாம். ஆமா சார்.
0: சரிங்கம்மா, நன்றிம்மா. நன்றி,
1: நன்றி சார்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள். தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் சுவர்ணபிரியா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர்காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் எஸ் நஸ்டீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இயற்பியல் படிப்பும் எதிர்கால வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி சுதன் அவர்கள்.

இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். சிந்து பைரவி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வரிகளில் இசை இளையராஜா.

கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள் வீணானவை அல்ல. கனவு நனவாவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிக்கான காலங்கள் இது வாழ்வின் வசந்த காலம். இன்றைய ஹாய்ஸ் நீதி நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட காத்திருந்த காலங்கள் குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அன்பு தோழியர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேயர்களே. இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்றார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இரு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உயர் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இருதரப்பு உறவில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறினர். பிராந்திய நிலைத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு, புதுமையான தொழில்நுட்ப பிரிவுகளில் இணைந்து செயலாற்ற விரைந்த கட்டமைப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இந்த பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மைக்கான ராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டறிக்கையிலும் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இந்திய பசிபிக் பிராந்தியம் என்பது இரு கடல்கள் சங்கமிக்கும் இடம் மட்டுமின்றி ஒரே மாதிரியான சிந்தனைகளை கொண்ட ஜனநாயக நாடுகளான இந்தியா ஆஸ்திரேலியாவின் விருப்பங்களை எடுத்துரைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். பரஸ்பரம் ஆழமான நம்பகத்தன்மையின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு விரிவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்க இந்த உச்சிமாநாடு வகை செய்ததாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். அணுசக்தி ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இறுதிக்கட்ட நிர்வாக மேலாண்மைக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. தேசிய வளத்திற்கு நீல பொருளாதாரம் ஒரு உந்துசக்தியாக திகழும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நீடித்த உயர் மீன்வள தொழில்நுட்பத்திற்கான தேசிய இயக்கத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்துச் செல்லும் வகையிலான மீன்வள மையங்களை உருவாக்க இளையோர் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் கடல்சார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று

0: நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இத்துறைகளின் முன்னேற்றங்கள், மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள், நிலைப்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் குறித்தும் இத்துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். கோவில் நில ஆக்கிரமிப்பில் யாராக இருந்தாலும் பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிமவள கொள்ளை தொடர்பான ஆதாரங்கள் வழங்கப்பட்டால் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம் ஒன்றிய மக்களின் கோரிக்கைகள் குறித்த குறைகேட்பு முகாமில் மனுக்களை அமைச்சர் பெற்றுக் கொண்டார். போதிய தண்ணீர் இல்லாததால் வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12 தேதியன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கருத்துக்கேட்பு கூட்டத்தில் பேசிய அவர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
1: குறைந்துவரும் வேளாண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு வேளாண்மை தொழிலை இயந்திரமாக்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்வதோடு சந்தை விலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் குளிர்பாதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் இதர அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமை வசதிகளை தொடர்ந்து உருவாக்கும்.
0: தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உலகத்தரத்திலான நவீன தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்துடன் புதிய ஒப்பந்தம் மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று கையெழுத்தானது. இதன் மூலம் மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம், பசுமை எரிசக்தி, மின் கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதுமை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கரூர், நஞ்சை புகழூர், காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் புதிய கதவணை பகுதிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று நேரில் ஆய்வு செய்தார். 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இப்பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீரை தர முடியாது என்று அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், ஜூலை மாதத்திற்கான 32 TMC தண்ணீரை பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சி செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2885 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 1367 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. பரம்பிக்குளம், ஆழியாறு அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேல் நீராறு பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோலையாறில் 10 சென்டிமீட்டர், வால்பாறை மற்றும் கீழ் நீராறு பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான KRB அணையை ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளதால் அதனை அகற்ற வலியுறுத்தி சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி அணையில் தற்போது நீர்மட்டத்திற்கு ஏற்ப அதிக அளவில் ஆகாய தாமரைகள் படர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே படர்ந்திருந்த ஆகாய தாமரைகள் தற்போது அணையினை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீர் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக ஆகாய தாமரைகளை அகற்றி பயனுள்ள வகையில் அணையினை மாற்றித்தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: கோவை காந்திபுரம் பகுதியில் புதிய ஆதார் சேவை மையம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான ஆதார் சேவைகளை எளிதாக வழங்கிடவும் பல்வேறு ஆதார் தொடர்பான சேவைகளை மேம்படுத்திடவும் இம்மையம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த மையம் இயங்குவதோடு மாற்றுத்திறனாளிகள், முதியவர்களுக்கு ஏற்ற வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இன்று மாலை தொடங்கவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட பிரதமர்

0: பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குறுவை நெல் பயிருக்கு இம்மாத இறுதி வரை காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இலவச வேட்டி சேலைகளுக்கான நூல் வழங்கப்படாததை கண்டித்து கஞ்சி தொட்டி தொடங்கி நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூல் வழங்கப்படாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நேற்றிரவு நேரிட்ட தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரி எரிந்து சாம்பலாயின. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கீழப்பழுவூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் முழுமையான வேளாண் கடன் தள்ளுபடியை கோரி விவசாயிகள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் அருள்தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
2: இத்திருவிழாவிற்காக இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்பாள் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திறனாள பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்க போஸ்டனில் நாளை அதிகாலை நடைபெறும் முதல் காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மொராக்கோ அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1:55. இத்திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். தர்மத்துறை திரைப்படத்திற்காக வைரமுத்துவின் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் கார்த்திக் பாடியது.

எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101.தான். இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Center's decision to constitute a high-level committee a few months ago to examine the extent of demographic changes taking place in different parts of the country and identify the factors responsible for them. The Indian Pickleball Association has announced the Indian contingent in both men's and women's category to represent India in the pro category at the Pickleball World Cup 2026. The competition will be held at Da Nang in Vietnam from August 30th to September the 6th. Harsh Mehta, a recurring name on the international pickleball circuit, will be leading the charge. Arjun Singh, Anish Walian and Aman Patel have also made the cut in the men's category. Mika Yadav, Alia Ibrahim, Pearl Amal Sadiwala and Naomi Amal Sadiwala will make up the contingent on the women's side. Benchmark domestic equity indices were trading around 0.7% up in the afternoon session today. The Sensex climbed 565 points to 77,069, while the Nifty added 168 points to 24,050 when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. India and Australia signed landmark deals on uranium supply and dedicated critical minerals corridor. Australia and India partnership on cyber, critical technologies and supply chains becomes operational. Prime Minister Narendra Modi holds annual summit with his Australian counterpart Anthony Albanese in Melbourne. Says bilateral relationship entered an expansive era anchored in deep mutual trust. Vice President C.P. Radhakrishnan unveils national mission for sustainable use of high seas fishery resources in Bhubaneswar. And with that we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானலைகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 2:15. இதயங்களுக்கு இன்பம் சேர்க்க வருவது திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திற்காக S.P. பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. இளையராஜாவின் இசையில் பாடலுக்கு வரிகள் வாலி. ஒரு நாள் இரவில் நிலவை கண்டான், பௌர்ணமியோ இல்லை பகலோ என்றான். பகலும் இல்லை அது பௌர்ணமியும் இல்லை. பெண்ணிலா ஒன்று அவன் அருகே வந்தது, அறியாது நின்றான்.

0: நேர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார்.
1: தங்கம் தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
2: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
1: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
2: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
2: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
1: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க. 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க. 9498-3453-5.

0: பூஜ்யம். என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சிச்சு.
2: மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-4250-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-3453-50.

நேரம் 2:23 நம்ம நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரைசை. முழு நிலவை மனதுக்குள் சிறைபிடித்தான், வட்ட நிலவும் பெண் போல வாட்டியடவே தேய்ந்து மறைகின்றதோ. இனிவரும் பாடல் ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது, இளையராஜாவின் இசையில், பொன்னடியானின் பாடல் வரிகளில்.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
1: சனிக்கிழமை
2: தோறும் காலை 10:02
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

நேரம் 2:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 திரை இசை. வானலைகளின் வழியாக வலம் வரும் திரை இசையின் அடுத்த பாடல் வாழ்வே மாயம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது கங்கை அமரன் இசையில் வாலியின் வரிகளில். அவள் அழகை ஆராதித்து காற்றில் கவி வடித்தான், ஏட்டில் வடித்திருந்தால் எண்ணில் அடங்காது, காற்றில் வடித்ததால் காதலும் காணல் நீரானதோ.

0: Consciously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital. அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். இதில் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இயற்பியல் படிப்பும் எதிர்கால வாய்ப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் லட்சுமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் டி சுதன் அவர்கள்.

இரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 திரை இசை. தொடரும் பாடல் புதுமை பெண் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுனந்தா பாடியது. பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை இளையராஜா. கனவுகள் இல்லை, இங்கே கண்கள் தூங்கவில்லை. மயக்கத்திலும் தயக்கத்திலும் கண்கள் துடிக்க மறக்கவில்லை. மண்ணில் புதைந்த விதை போல் காதல் துளிர்ப்பதில் இங்கு வியப்பும் இல்லை.

0: மெய்யா பொய்யா
1: மீரா ஐயா நான் தூங்கவில்லை கனவுகள் இல்லை
0: மெய்யா பொய்யா
1: மீரா

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249684458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494548. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

நேரம் 2:43 நம்முடைய நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை ஒற்றி ஒன்றிலிருந்து திரை இசை. ஆறு கரைகளுக்குள் நடந்தால் பேரழகு, கரை தாண்டினால் பெருமழிவு. வாழ்க்கையின் இலக்கணமும் இதுதான். இலக்கணம் மாறினால் இலக்கியத்தில் சுவை இல்லை, பாதை மாறினால் பயணம் முடிவதில்லை. திரைசீல் தொடரும் பாடல் நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியது. கண்ணதாசனின் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள். தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். ஸ்வர்ணபிரியா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர்காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் எஸ். நஸ்டீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் ஊற்று ஒன்றில் இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். திரையிசையில் நிறைவாக வரும் பாடல் நெற்றிக்கண் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசையில். பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். அமுதோ தேனோ அழகிய மயிலோ குளிர் நிலவோ குழலிசையோ குயிலோ அவள் புன்னகை மோகனம் அது அவன் புதுவானம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் 18 சென்டிமீட்டர், சோலையார் 11 சென்டிமீட்டர், சின்கொனா வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் உபாசி AWS 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல் பவானி 7 சென்டிமீட்டர், தேவாலா வால்பாறை PTO 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பார்வுட் 5 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் ஹாரிசன், நடுவட்டம், கிளென் மார்கன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, தொண்டமுதூர், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், எமரால்ட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியார், தேக்கடி, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், குன்னூர் AWS, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 22.4 டிகிரி செல்சியஸ் கோவை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலையில் தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. கோவை மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. இன்று தொடங்கி 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ்.

செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 33.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.3 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் உற்பத்தி ஆலையை அமைக்க விக்ரம் சோலார் நிறுவனத்துடன் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் 87 அடியாக உயர்ந்துள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன்வரை 9 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 33 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
4: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 3:03. தேநீர் நேரம் இதில் இன்று இடம்பெறுவது சந்திப்போம் சிந்திப்போம். கேட்பதற்கு முன்
5: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: ஆடி சிறப்பு தள்ளுபடி இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.

0: நாகர்கோவில்.
1: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: சந்திப்போம், சிந்திப்போம். நிகழ்ச்சியில் இன்று இயற்பியல் படிப்பும் எதிர்கால வாய்ப்பும், இலக்குமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுதன் அவர்களுடன் நேர்முகம்.
5: வணக்கம் நேர்களே, இனி நிகழ்ச்சியில் இயற்பியல் படிப்பு எதிர்காலத்தில் எந்த அளவு மாணவர்களுக்கு கை கொடுக்கும் என்பது குறித்து நம்மிடம் பேச வந்திருக்கும் கல்லூரி பேராசிரியரை நேயர்கள் சார்பில் நாம் வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
6: வணக்கம் மேடம்.
5: இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துல உங்களை பற்றியும் உங்கள் பணி குறித்தும் தெரிஞ்சுக்கலாமா சார்?
6: கண்டிப்பா. என்னுடைய பெயர் கேப்டன் டாக்டர் டி சுதன், உதவி பேராசிரியர், லெக்குமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இயற்பியல் துறை உதவி பேராசிரியராகவும், தேசிய மாணவர் படை அதாவது NCC அதிகாரியாகவும் பணியாற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சொந்த ஊர் திருநெய்னார் குறிச்சி. 17 வருடமா நான் பேராசிரியர் பணியில் இருந்துட்டு இருக்கேன். 2017 முதல் தேசிய மாணவர் படை அதிகாரியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன்.
5: இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் தாங்கள் படிக்க இருக்கும் பாட பிரிவு பற்றி தெளிவா தெரிஞ்சு வைத்துதான் தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்க காலகட்டத்துல நீங்க வந்து இயற்பியல் பாடத்தை எந்த சூழ்நிலையில தேர்ந்தெடுத்தீங்க சார்?
6: நான் 2002-2005 அந்த காலகட்டத்துல இயற்பியல் துறை நான் பணிபுரியக்கூடிய அதே கல்லூரியில் தான் நான் படித்தேன். அப்பொழுது ஒரு மாணவன் வந்து ஆசிரியராக போக வேண்டும் இல்லது விஞ்ஞானியாக போக வேண்டும் அந்த மாதிரிப்பட்ட சில டார்ஜெட் அல்லது கோல் இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு கோணத்துலதான் நான் இயற்பியல் எடுத்தது. PhD பண்ணணும் அந்த காலத்துல வந்து மிகப்பெரிய ஒரு ஆசை, பெரிய கல்லூரி பேராசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக வேண்டி இயற்பியல் சொல்லும் போது அதிகமான நம்ம சயின்ஸ் டேம் நம்ம படிக்க முடியும், அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் நம்ம இயற்பியல் எடுத்தோம். இன்றைய சூழ்நிலையில மாணவர்கள் எப்படின்னா, 12ஆம் வகுப்பு முடித்த உடனே சில மாணவர்கள் வந்து பெற்றோர்களுடைய ஆசையினால வந்து அவங்க இயற்பியல் எடுக்கிறாங்க, இல்ல சிலர் வந்து இந்த பாடம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறது மாதிரி இருக்கு. ஆனா சில மாணவர்கள் இயற்பியல் துறையை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்க அதற்கு பிறகு உள்ள நிறைய வேலை வாய்ப்புகளை அவங்க வந்து யோசிச்சுட்டு பிசிக்ஸ் எடுக்கக்கூடிய மாணவர்களும் இன்னைக்கு அதிகமா இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து இன்றைய காலகட்டத்தில் உள்ள மாணவர்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க. அவங்க வந்து நான் இந்த படிப்பு படிச்சா இதுல போக முடியுமா, இதை வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா நான் இது கிடைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கால்குலேட்டிவா ரொம்ப இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் அதனுடைய தாக்கத்தினால எந்த குரூப்பு எந்த கல்லூரியில இருக்கு, எந்த பல்கலைக்கழகத்துல இருக்கு, அதுக்கு எந்த விதமான என்ட்ரன்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் தெரிஞ்சக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. இன்னும் சில மாணவர்கள் அவங்களுடைய ஆசிரியர்கள் மூலமா தெரிஞ்சிருக்காங்க, சிலர் பெற்றோர்கள் நண்பர்கள் மூலமா அவங்க நிறைய தெரிஞ்சுதான் வராங்க. இன்னைக்கு அந்த சோசியல் மீடியா மூலமா அவருடைய நண்பர்கள் மூலமா நிறைய என்னென்ன குரூப் எங்கெங்க இருக்குன்னு மாணவர்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு தான் வராங்க. கூடவே அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் வந்து நல்லா இருக்கு. நிறைய கேரியர் கைடன்ஸ் வந்து பள்ளிக்கூடத்திலேயே அவங்களுக்கு கொடுக்கறதுனால எந்த பாடம் எடுக்கணும் உள்ளதுலயும் மாணவர்கள் கொஞ்சம் தெளிவா இருக்காங்க.
5: நீங்க வந்து முதல்ல சொன்னீங்க கொஞ்சம் கடினம் இயற்பியல் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் தயங்கவும் வாய்ப்பு இருக்குன்னு. பெரும்பாலும் கணிதம் இயற்பியல் அப்படின்னா கொஞ்சம் கடினம் தான் நினைக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல கடினமாக அவங்க கருதக்கூடிய அந்த இயற்பியல நீங்க எப்படி எளிதா படிச்சீங்க, மாணவர்களுக்கு எப்படி எளிதா சொல்லி கொடுக்கறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்?
6: ஆமா, இயற்பியல் சொல்லும் போது அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, அதுல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. நிறைய ஃபார்முலாஸ் இருந்த உடனே அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மாணவர்கள் ரொம்ப கடினம் நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, நாம மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது ரொம்ப எளிமையா நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா அன்றாட வாழ்க்கை வந்து இயற்பியல் தான். ஒரு மாணவன் காலையில எந்திரிக்கிறதுல இருந்து அவன் வந்து ஒரு அலாரம் வச்சு எந்திரிச்சாலும் சரி, இல்ல அவன் வந்து பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ வந்து பஸ்ல அல்லது பைசைக்கிள்ல கார்ல எதுல போனாலுமே அது இயற்பியல் தான் இருக்கு. அதனால அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு செமிகண்டக்டர் தான் உலகம் அப்படின்னு சொல்லும் போது பேண்ட் கேப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா கண்டக்ஷன் பேண்ட், வேலன்ஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப மாணவர்களுக்கு வந்து கண்டக்ஷன்னா என்ன, வேலன்ஸ் அப்படி வரும்போது சர் சிவி ராமன் அந்த சயின்டிஸ்டுடைய பேரை நம்ம சொல்லுவோம். சிவினா கண்டக்ஷன், வினா வேலன்ஸ் பேண்ட். அப்போ அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இயல்பா புரிஞ்சிடும். அது மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கும்

0: ஒவ்வொரு விதியும் அவங்க தினசரி அன்றாட வாழ்க்கையில வாரது மாதிரி நியூட்டன்ஸ் உடைய லாவா இருக்கலாம், அதை சொல்லிக் கொடுக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும். நிறைய மாணவர்கள் வந்து அதன் பிறகு ரொம்ப ஆர்வமாக நாங்க சொல்லுவோம், உங்களுக்கு என்ன புரியணுமோ உங்களுடைய மொழியில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் எழுதி வச்சுடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் ஷார்ட்கட் எழுதி நல்ல ஞாபக சக்தியோட இருப்பாங்க. அதனால நாங்க ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது அடுத்த பாடத்துக்கு போகும்போது முந்தின யூனிட்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்ப அதுல வச்சுதான் இப்படி வருதுன்னு சொல்லும் போது அவங்க என்ன கொஞ்சம் புரியற மாதிரி இருப்பாங்க.
1: அதாவது நீங்க ஃபார்முலா தான் வந்து மெயின் இல்லையா, அந்த ஃபார்முலா தெரியாம தான் மாணவர்கள் வந்து இயற்பியல்னா ரொம்ப பயப்படுறாங்க, அந்த ஃபார்முலாவை எளிதா சொல்லி கொடுக்கறீங்க.
0: நாங்க ஃபார்முலாவை எளிதா சொல்லி கொடுக்கறோம், அதாவது ஒரு சாதாரண ஒரு ஃபார்முலா தான் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பினுடைய விஷயம். இப்ப நாங்க முதல் ஒரு சின்ன ஃபார்முலா வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொல்லுவோம். இது ஒரு சாதாரண ஒரு ஃபார்முலா. ஆனா இன்னைக்கு வந்து உலகத்துல நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், இன்னைக்கு நம்ம நாகர்கோவில் இருந்து மண்டைக்காடு போகணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய செல்போன் எடுத்து நம்ம கூகுள் மேப்ல தான் பார்ப்போம் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம டிராவல் பண்ணணும், எவ்வளவு நேரத்துல போகணும்னு சொல்றது பாக்குறது இன்னைக்கு சாதாரண மக்கள் அத்தனை பேரும் மொபைல் போன் வச்சிருக்க எல்லாரும் இதை பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய அடிப்படை வந்து இயற்பியலுடைய ஒரு விதி வெலாசிட்டி தான், அந்த டிஸ்டன்ஸ் பை டைம் ஃபார்முலா தான். இப்ப நாங்க கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்கும் போது இந்த ஒரு ஃபார்முலா தான் இன்னைக்கு மேப்புக்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை ரொம்ப இன்னும் மாணவர்களை உன்னிப்பாக அப்படியான்னு பார்ப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபார்முலா வச்சு பெரிய பெரிய விஷயம். இப்ப இன்னைக்கு நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது நியூட்டன்ஸ் உடைய தேர்ட் லா சொல்றோம், அப்ப என்ன அப்படின்னு சொன்னா அப்படியான்னு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து மாணவர்களுக்கு சொல்லும் போது அவங்க இன்னும் அதிகமா அதை புரிஞ்சுக்குவாங்க.
1: அதாவது இயற்பியல் வந்து நம்ம வாழ்க்கையோட அன்றாட நிகழ்வுகள்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் தான் விதியா மாறி நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா.
0: கண்டிப்பா, அது வந்து இன்னைக்கு நீங்க நானோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல நமக்கு சோலார் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நம்முடைய அன்றாடும் வாழ்க்கையில உள்ள விஷயம்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லா இடமும் சோலார் பேனல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய பிசிக்ஸனுடைய ஒரு இதுதான். அதனால நம்முடைய அன்றாட எல்லா நிகழ்வுகளுக்குமே இயற்பியல் இல்லாம இல்ல.
1: அந்த விதிகளை மாணவர்களுக்கு நம்ம அன்றாட நிகழ்வுகளோட அன்றாட செயல்களோட சேர்த்து அந்த எளிதா சொல்லி கொடுக்கும் போது அவங்க வந்து ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க, இயற்பியல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டாவும் எடுத்துக்குவாங்க இல்ல சார்.
0: ஆமா கண்டிப்பா. அதனால நம்ம இப்ப என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா இன்னும் அதிகமான மாணவர்கள் சயின்ஸ் படிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா இதுதான் ஃபவுண்டேஷன். நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டும் போது ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லும் மாதிரி இன்னைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில்நுட்பத்துடைய புரட்சியா இருக்கலாம் அல்லது தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சியா இருக்கலாம் அதனுடைய பேசிக் சயின்ஸ் இல்லாம நமக்கு டெவலப் பண்ண முடியாது. அதனாலதான் பெரிய பெரிய ஐஐடி என்ஐடி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாமே நம்முடைய இயற்பியல் துறைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மாணவர்கள் வந்து அதிகமான பேசிக் சயின்ஸ் கத்துக்கிட்டாதான் இந்தியாவில இருக்கக்கூடிய என்னன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னும் அதிகமான ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். அதனால அரசாங்கமும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க.
1: சார், இந்த காலகட்டத்தில் வந்து மாணவர்கள் வந்து காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஐ டெக்னாலஜி, லாங்குவேஜ் இப்படிப்பட்ட சப்ஜெக்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த இயற்பியலுக்கு இயற்பியல் பாட பிரிவுக்கு மாணவர்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு சார்?
0: இன்றைய காலகட்டத்தில் வந்து நீங்க சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே மாணவர்கள் ஆர்வமா சேர்றாங்க. ஆனா இயற்பியல்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவங்க தவறான ஒரு புரிதல் இருக்கு. ஆனா இயற்பியல் படிச்சா அவர்களுக்கு வந்து எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றத வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிட்டா நிறைய இடம் போக முடியும். நான் உதாரணம் சொல்ல போனா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவரு இயற்பியல் பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சு திருச்சியில இருக்கக்கூடிய காலேஜில தான் அவங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஹையர் ஸ்டடிஸ் சென்னை எம்ஐடியில போய் படிச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்துல் கலாம் உடைய சயின்ஸ் கான்ட்ரிபியூஷன் அளப்பரியது. இன்னைக்கு நாம எல்லாருமே அந்த அவருடைய பிரம்மோ சேவகனா இருக்கலாம், அக்னியா இருக்கலாம், எல்லாத்திலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவர் இயற்பியல் ஒரு விஞ்ஞானி என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். கூடவே வந்து சர் சி வி ராமன், அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான், அவரும் பிசிக்ஸ் படித்தவர், அவர் தான் ஆசியாவிலேயே முதல் நோபல் பிரைஸ் வாங்கினவர். இன்னைக்கு இந்தியாவில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவருடைய கண்டுபிடிப்பு ராமன் எஃபெக்ட் தான் தேசிய அறிவியல் தினம் அப்படி நம்ம நாடு முழுக்க கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால இயற்பியல் வந்து சாதாரணமான ஒரு சப்ஜெக்ட் இல்லை. இன்னைக்கு நம்ம இருக்கும் போது சந்திராயன் இருக்கட்டும், இல்ல மங்கல்யான் இருக்கட்டும், இல்ல ஆதித்யா இருக்கட்டும், எந்த சேட்டலைட்டா இருந்தாலும் நமக்கு அங்க இயற்பியல் உடைய முக்கியத்துவம் ரொம்ப இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து நீங்க இயற்பியல் எடுத்துட்டீங்கன்னா பெரிய விஞ்ஞானி ஆகலாம், பேராசிரியர் ஆகலாம், எல்லா துறையிலயுமே அதனுடைய ஒளிமயமான ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்காக தான் நம்ம சொல்றது மாணவர்கிட்ட நீங்க இயற்பியல் எடுத்து படிங்க, இயற்பியல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இயற்பியல் முடிச்ச கூட ஒருத்தர் திரும்ப பிற்காலத்துல வந்து அவர் பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா எம்பிஏ படிக்கலாம், எம்சிஏ படிக்கலாம், அந்த மாதிரி இல்லை அவங்க பேராசிரியர் ஆகணும் அப்படின்னா சிஎஸ்சிஆர் நெட் அந்த மாதிரி படிக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறனால தான் நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து இயற்பியலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ரேடியோவில்

டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண முடியும். ரேடியாலஜிக்கல்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் மருத்துவ உலகம். அதுல வந்து இப்போ வந்து எக்ஸ்ரே ஸ்கேனிங் எல்லாம் எடுக்கும்போது நம்ம ஆரம்பத்துல வந்து என்ன டிடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம இயற்பியல். அதே மாதிரி அல்ட்ராசோனிக் ஸ்கேன், அதே மாதிரி என்எம்ஆர், எம்ஆர்ஐ, இது எல்லாமே மருத்துவ உலகத்துல வந்து பிசிக்ஸுடைய பங்களிப்பு ரொம்ப இருக்கு. குறிப்பா வந்து பயாலஜியும் பிசிக்ஸும் சேர்ந்து பயோ பிசிக்ஸ் நம்ம அப்படி சொல்றோம். அந்த மாதிரி அவங்க இன்னைக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து நான் என்ன ஜாபுக்கு போறதுன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறியில ரொம்ப பெரிய ஜாப் வேகன்சி நிறைய இருக்கு. குறிப்பா வந்து நீங்க டிஆர்டிஓ, ஐஎஸ்ஆர்ஓ, கூடங்குளம், ஐஜிகேர், கல்பாக்கம் இந்த மாதிரிப்பட்ட சென்ட்ரலைஸ்ட் லேப்ல எல்லாம் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிஞ்சா அவங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாப்ல ஜாயின் பண்ண முடியும். அதற்கு அவங்களுக்கு தேவை 60% மார்க். அவங்க நடத்தக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதினா நம்ம கண்டிப்பா நமக்கு அங்க வேலை கிடைக்கும். அது 60% மார்க்ஸ் வச்சு நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டண்டா போய்க்கலாம். இல்ல நான் வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க நேரடியா சயின்டிஸ்ட் கேடர்ல கெசட்டட் ரேங்க்ல நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகிக்கலாம். எல்லா இடமும் எக்ஸாமினேஷன் பிளஸ் இன்டர்வியூ தான். அதனால பிசிக்ஸுக்கு அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. கூடவே நம்ம வந்து கிளைமேட்டிக்கல் சேஞ்ச், அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண போலாம். ரேடியோ கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க, ஒரு பொருள் கண்டுபிடிச்சா அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதும் பிசிக்ஸ் பர்சன் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க வந்து இஸ்ரோல இருக்கக்கூடிய பெரிய பெரிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இதெல்லாம் எல்லாமே நம்ம வந்து பிசிக்ஸுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் தான்.

0: இப்ப ஜுவாலஜி படிச்சாதான் மெடிக்கல் ஃபீல்ட் போலாம், அப்புறமா வந்து ஹிஸ்டரி படிச்சா அகழ்வாராய்ச்சி அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பிசிக்ஸ் படிச்சா மெடிக்கல் ஃபீல்ட்லயும் போகலாம், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லயும் நம்ம போய் நம்ம வந்து நம்ம பங்களிப்பை கொடுக்கலாம் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டோம். இனி என்னென்ன படிப்புகள் இருக்கு, என்னென்ன துறைகள்ல போய் பிசிக்ஸ் படிச்சா அந்த துறைகள்ல நம்ம ஜொலிக்கலாம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் சொல்லலாமா சார்?
1: கண்டிப்பா. உதாரணத்துக்கு டிஆர்டிஓ அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று. அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய இராணுவத்திற்கு தேவையான உள்கட்டமைப்பு, அதாவது இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்கள், கூடவே நமக்கு வந்து நம்ம நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ஆயுதங்கள் எல்லாம் நம்ம இராணுவத்துக்கு தயார்படுத்திட்டு இருக்கோம். அதுல இருக்கக்கூடிய பெரிய ஏவுகணையா இருக்கலாம், இல்ல அதே மாதிரி பெரிய மிசைலா இருக்கலாம், எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஆர்டிஓ மூலமா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால பிசிக்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஆர்டிஓல நல்ல ஒரு வாய்ப்பு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், அது வந்து அதுல அதிகமா மாணவர்கள் எடுத்துட்டு இருக்காங்க, அங்கேயும் நமக்கு நல்ல ஒரு ஆராய்ச்சி. அதே மாதிரி இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி நியூக்ளியர் பிசிக்ஸ், இந்த மாதிரி நிறைய சாகா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் ஒன்று இருக்கு தியரட்டிக்கலா, டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் டிஐஎஃப்ஆர்னு சொல்லுவோம். இங்க எல்லாம் மாணவர்கள் தியரி மூலமா நம்ம பண்றோம். அதே மாதிரி நம்ம நாட்டினுடைய மின்சார தேவையை நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய ஐஜிகார், கல்பாக்கம், கூடங்குளம், இங்கெல்லாம் கூட இயற்பியல் துறை மாணவர்கள் அதிகமா எடுத்துட்டு இருப்பாங்க. இதே மாதிரி இந்த உலக அளவில் இந்தியாவை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரோ, அந்த இஸ்ரோவுடைய சேட்டலைட்ல இருந்து எல்லா துறையிலையும் கிரையோஜெனிக் இன்ஜின்ல இருந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்றதுக்கு பிசிக்ஸ் உடைய கிராஜுவேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா பயன்பட்டு இருக்காங்க. அதுல வந்து அவங்க நிறைய பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு 60% மார்க் இருந்தா அவங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த இதுல எக்ஸாம் எழுதி உள்ள வர முடியும். கூடவே அந்த அணு ஆராய்ச்சிகள்லயும் நம்ம பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இருக்காங்க. அது மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்ச், வெதர், மெட்டீரியாலஜி டிபார்ட்மெண்ட் அதுல இருக்கும். அதே மாதிரி நேஷனல் பிசிக்கல் லேபரட்டரி NPL ஒன்று இருக்கு நியூ டெல்லியில இருக்கு, அங்க வந்து நிறைய மெஷர்மெண்ட்ஸ் ரிலேட்டடான ரிசர்ச் எல்லாம் அங்க போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிளாஸ்மா ரிசர்ச் அது குஜராத்ல இருக்கு. இதே மாதிரி ONGC ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அதனுடைய ரிசர்ச், இந்த மாதிரி நிறைய அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. குவாண்டம் கிளவுட் கம்ப்யூட்டிங், இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் வந்து ஹார்ட்வேர்ஸ் இண்டஸ்ட்ரியில் குவாண்டம் டெக்னாலஜி ரொம்ப இருக்கு. அப்போ அந்த இடத்துலையும் நம்ம இயற்பியல் துறை மாணவர்கள் ரொம்ப தேவைப்படுறாங்க. நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCIL சொல்லுவோம், அதன் மூலமா நிறைய ரெக்குயர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த கூடங்குளம் ஐஜிகார் இதை மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும். இது நான் சொல்லக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில் தெரியறதுக்காண்டி சொல்றேன். அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி திருச்சியில இருக்கக்கூடிய பெல் நிறுவனம் இருக்கட்டும், UPSC மூலமா வரக்கூடிய ஜியோ சயின்டிஸ்ட், மெடிக்கல் ஜாப்ஸ் சொல்லும்போது ரேடியாலஜிஸ்ட், அல்ட்ராசோனிக் ஸ்கேனிங் டேட்டா, இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு ஃபீல்டுலையும் இயற்பியல் துறையுடைய விஷயம் இருக்கு. கூடவே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய டிஃபென்ஸ் செக்டர்ல போகும்போது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணு இதுலயுமே 12th ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸ் பேக்ரவுண்ட் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வித் பிசிக்ஸ் கிராஜுவேட்ஸ் நிறைய ரெக்குயர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த சிக்னல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு. அதே மாதிரி இந்தியாவுடைய பேராமிலிட்டரி சர்வீஸில் BSF, CRP, ITBP இதில் எல்லாம் கூட சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் டிகிரி முடிச்சு போகக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி CGL கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாம் அது முடிச்சு போகும்போது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், CBI, சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சென்ட்ரல் எக்ஸிக்யூட் ஆஃபீஸர் அண்ட் ஆடிட் இந்த மாதிரிப்பட்ட போஸ்டிங் எல்லாம் கூட நம்ம வாங்குறாங்க. அதே மாதிரி பிசிக்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனாலிட்டிக்கல் ஸ்கில் அதிகமாக இருக்கும், அதனால அவங்க பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேங்கிங்கில் வேலை போகிறாங்க. அதேமாரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதில் வந்து அவங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா இந்த எக்ஸாமினேஷன் எல்லாம் ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆன்சிலரியாக அவங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருவாங்க, அதனால அவங்களுக்கு அந்த அனாலிட்டிக் ரீசனிங், திங்கிங், அப்டிடியூட் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாப் வந்து ஈஸியாக வந்து அவங்களால பண்ண முடியும். அதே மாதிரி சயின்டிஃபிக் பேப்பர் ரைட்டிங் ஸ்கில் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்திலையும், அதே மாதிரி PRO இந்த மாதிரிப்பட்ட ஜாபுகள் எல்லாமே பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குடைய இது வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி SSC இதுலையும் பிசிக்ஸ் ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜாப் ரிலேட்டடாக நம்ம போகும்போது இப்போ நமக்கு ஒன்லி சயின்டிஸ்ட் அப்படிதான் போகணும்னு

இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, டீச்சிங் ஃபீல்டுலையும் போகலாம். டீச்சிங் ஃபீல்டில் ஸ்கூல் லெவலில் டீச்சர்ஸாக போகலாம், கல்லூரி லெவலில் பேராசிரியர்களாக போகலாம், அதே மாதிரி ஐஐடி என்ஐடி அங்கெல்லாம் பேராசிரியர் போகலாம். அதுக்கு தேவை எம்எஸ்சி டிகிரி வித் பிஹெச்டிஸ். அப்போ நம்ம நீங்கள் பிஹெச்டி நல்லபடியாக நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் நம்ம போக முடியும். அந்த லெக்சர்ஷிப் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தில் ஒரு நாலு விதமாக இருக்கு. ஒன்று யூஜிசி நெட் எக்ஸாம் சொல்லுவாங்க, ஒன்று சிஎஸ்ஐஆர் நெட், அடுத்து ஸ்லெட் கேட். இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம போகிறதுக்கு வசதியாக இருக்கும்.

0: 43, என்ஐடிஸுடைய எண்ணிக்கை 31, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியுடைய எண்ணிக்கை 56. இந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கனவு கண்டு அதற்காக வேண்டி பல என்ட்ரன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஹையர் இன்ஸ்டிடியூஷனில் நாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதமான ரெக்கமெண்டும் இருக்காது. அதற்கு தேவையானது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும்தான். இப்போ சாதாரண ஒரு மாணவன், ஒரு மாணவி நம்மள மாதிரிப்பட்ட ஒரு கல்லூரியில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சாச்சுன்னா அவங்க எழுத வேண்டிய பரீட்சை வந்து ஐஐடி ஜாம், அதாவது ஜாயின் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் மாஸ்டர்ஸ். இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு நல்ல ஸ்கோரிங் கிடைச்சாச்சுன்னா இது வந்து ஆல் இண்டியா போர்ட்டல், அந்த போர்ட்டல் வழியா என்ன பண்ணலாம், கவுன்சிலிங் மாதிரி இருக்கும். அதுல ஆல் ஐஐடிஸ் அண்ட் ஐஐசி பெங்களூர் எல்லா அண்ட் என்ஐடிஸ் இதுல வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ ஐஐடியில் நீங்கள் கேட்டது மாதிரி என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாம எழுத வேண்டிய எக்ஸாம் வந்து ஜாம், ஜாயின் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் மாஸ்டர்ஸ்.
1: பிஎஸ்சி டிகிரி முடிச்ச உடனே எழுதலாம்,
0: பிஎஸ்சி பிசிக்ஸ் டிகிரி முடிச்ச உடனே எழுதலாம். ஆனா இவங்க அந்த ஐஐடியில போய் எம்எஸ்சி பிசிக்ஸ் பிஜி படிப்பாங்க, அந்த பிஎஸ்சி இங்க முடிச்சிருவாங்க, எம்எஸ்சி வந்து ஐஐடியில படிப்பாங்க. எம்எஸ்சி பிசிக்ஸ் சொல்றது அங்க வந்து நிறைய ஐஐடிஸ்ல வந்து நிறைய இன்டர் டிசிப்ளினரி சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. எம்எஸ்சி பிசிக்ஸ் பியூர் சப்ஜெக்ட் இருக்கு, எம்எஸ்சி அப்ளைடு பிசிக்ஸ், அதே மாதிரி எம்எஸ்சி நானோ டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய பிசிக்ஸோட சேர்ந்த படிப்பு நிறைய, எம்எஸ்சி ஏரோஸ்பேஸ், அந்த மாதிரி நிறைய எம்எஸ்சி வந்து பிசிக்ஸ் ரிலேட்டடான ஹோல்ஸ் நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம அங்கே டியூவல் டிகிரி எல்லாம் கூட பண்ணலாம். அடுத்து வந்து சியூஇடி பிஜி, அதாவது இது என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில கலந்து கொள்றதுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது வந்து காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் பிஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 56 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலே நம்ம வந்து ஜாயின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஒன்று இருக்கு, இந்த என்ட்ரன்ஸ் எழுதி கிடைக்கக்கூடிய ஆள் தான் அதில் கிடைக்க முடியும். இப்போ எங்களுடைய கல்லூரியிலிருந்து நாங்கள் எங்களுடைய வழிகாட்டுதல் மூலமா ஒரு மாணவன் தேவதத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவன் இன்னைக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதி பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் அவனுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு இதை வந்து ரொம்ப உத்வேகம். நாம மாணவர்களுக்கு சொல்லும் போது அதை மாணவர்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு அவங்க அதை எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சென்றடைகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். நம்முடைய மாவட்டத்திலையும் சரி இங்க இருக்கக்கூடிய கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு. அதனால இந்த வானொலி மூலமா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். நாம இங்க பிஎஸ்சி படிச்சிருக்கோம், இந்தியாவில எந்த மாநிலத்துல கிடைச்சாலும் நம்ம படிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும், அந்த மாதிரி தான்.
1: இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுனால மாணவர்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்?
0: அது வந்து நல்ல கேள்விதான். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நம்ம படிக்கிறதுனால மாணவர்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து லைப்ரரின்னு ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியுடைய லைப்ரரியும் 24 hours தே ஆர் ஒர்க்கிங், அதாவது 24 மணிக்கூறும் லைப்ரரி ஓப்பன்ல இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் லைப்ரரி சிஸ்டம் அங்க இருக்கும், அதாவது நீங்க என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கிடைக்கும், 24 hours லைப்ரரி கிடைக்கும். நம்முடைய மாணவர்களுக்கு எந்த ஜேர்னலா இருக்கட்டும், எந்த இ புக்ஸா இருந்தாலும் அவங்களே அசஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த மாணவர்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க, அந்த ஐடி கார்டு வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய வேர்ல்டுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய கல்வி ஸ்தாபனத்தில் உள்ள லைப்ரரி பாஸ்வேர்டு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதனால அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் வந்து லைப்ரரி நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட்டு, அவங்களுடைய அக்காமடேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப குறைவானதான் இருக்கும். வெளியே கல்லூரிகளை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மி, அது மாதிரி அவங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கக்கூடிய அக்காமடேஷன் கம்மி. ஆனால் எல்லா ப்ரொஃபஸர்ஸும் நல்ல குவாலிஃபைட் கூடவே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஆய்வுக் கூடங்கள் எல்லாமே உலகத்தர வாய்ந்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய ஆய்வுக் கூடங்கள் இருக்கும். அதனால சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியாகவும் சரி லைப்ரரியாகவும் சரி எல்லா விஷயத்திலும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். என்ன ஒன்று, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே இருப்பாங்க, நம்ம பேன் இந்தியான்னு சொல்லுவோம். அதனால அவங்க ஈஸியாக வந்து அடுத்த மொழி கூட அவங்க இன்னொரு மொழி அவங்க ஈஸியாக கற்றுக்கிட முடியும். இன்னொரு மாநிலத்தினுடைய மாணவர்களுடைய பழகும் போது அவங்களுடைய கல்ச்சர் இவங்க எடுத்துக்கிட முடியும். அதனால வந்து ஒரு மாணவன் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போயாச்சு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து அடுத்த படிநிலைக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
1: சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்படிங்கும் போது வெளி மாநிலத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கிறதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு தான் மாணவர்கள் ரொம்ப பயப்படுவாங்க. அங்க செலவு அதிகமாகும், ஹாஸ்டல் ஃபீஸ் ரொம்ப கட்டணும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அதைதான் நீங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மத்த காலேஜஸ் யூனிவர்சிட்டியை விட சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில குறவுன்னு சொல்றீங்கல்ல சார்?
0: ஆமா, கண்டிப்பா ஃபீஸ் வந்து நம்ம மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஃபீஸ் குறைவு. அது மட்டும் இல்லை, அது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வரதுனால அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியா ரொம்ப டாப் ரேங்க்ல இருப்பாங்க. அவங்க படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு ஈஸியா ஜாப் வேகன்சி கிடைச்சிரும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வந்து இப்போ உங்களுக்கு

0: நீங்க வந்து இவ்வளவு நேரமும் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இந்தியாவில வந்து பிசிக்ஸ் படித்த மாணவர்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்து நீங்க வந்து சொன்னீங்க பிசிக்ஸ் படித்த மாணவர்கள் ஐஐடி போலாம், என்ஐடி போலாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாம் போலான்னு சொன்னீங்க. எந்த முறையில பிசிக்ஸ் டிகிரி படித்த மாணவர்கள் இந்த மாதிரி ஐஐடி, என்ஐடி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுக்கு எல்லாம் போறது, அல்லது அந்த அதற்கான வழிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்?
1: கண்டிப்பா. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவில வந்து ஐஐடியோட எண்ணிக்கை

0: தெரியும், டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நெஹ்ரு யூனிவர்சிட்டி, ஜேஎன்யூ நம்ம சொல்லுவோம். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது இது ஜேஎன்யூ ப்ராடக்டா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து ரொம்ப டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிப்பாங்க. அது மாதிரி டாப் ரேங்க்ல ஈஸியாக அவங்க பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். அதனால தான் நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க.
1: நம்ம வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு ரொம்ப வசதியானது அப்படின்னு சொன்னீங்க. இதற்கடுத்து வந்து மாணவர்களுக்கு ரிசர்ச் ஓரியன்டா என்னென்ன படிப்புகள், என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கலாங்கிறத சொல்ல முடியுமா சார்?
0: இந்தியா முழுவதும் அதிகமான ரிசர்ச் இன்ஸ்டியூட் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. குறிப்பா முக்கியமா ஒரு மூன்று இடம் தான் சொல்றேன். ஒன்று வந்து TIFR, டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது மும்பையில இருக்கு. இன்னொன்று NCRA பூனா, இன்னொன்று TCIS ஹைதராபாத். இது மாதிரி சென்னையில CLRI சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இவங்க எல்லாம் இருக்கு. இது கூடவே டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் உடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அங்க ஒரு என்ட்ரன்ஸ் நடத்துவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் நம்ம கிளியர் பண்ணியாச்சுன்னா நமக்கு மந்த்லி ஃபெல்லோஷிப் எல்லாம் கொடுத்து நம்மளை அங்கே ரிசர்ச் பண்ணக்கு அனுமதி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அங்கே ரிசர்ச் பண்ணலாம். அது தியரட்டிக்கல் பிசிக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சென்டர். அதே மாதிரி இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தியரட்டிக்கல் இன்ஸ்டியூட் சாகா இன்ஸ்டியூட் ஆஃப் நியூக்ளியர் சயின்ஸ் இருக்கு. அங்கேயும் நமக்கு வந்து தியரட்டிக்கல் ரிலேட்டடா நிறைய ரிசர்ச் பண்ணக்கூடிய கிராஜுவேட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இது வந்து நான் சொல்லக்கூடியது இந்தியா அளவில் உள்ளது. இதே மாதிரி நம்ம ஒரு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம போக முடியுமா அப்படின்னு சொன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல போகலாம். அது வந்து GRE, அதாவது கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன்ஸ், கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு பேரு. அந்த GRE பிசிக்ஸ் சப்ஜெக்ட் நம்ம கிளியர் பண்ணா நாம வந்து USA, கனடா, யூரோப் அந்த மாதிரி பட்ட கண்ட்ரிலையும் நம்ம வந்து பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ஹையர் ஸ்டடீஸ் எடுத்துக்கலாம். அதனால ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறது தான் நிறைய இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. நம்ம ஊர்ல கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே நமக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் நம்ம பண்ணா போதும். ஒரு BSc பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3 வருஷம் நான் படிச்சு முடிச்சா போதும் அந்த மனநிலை இல்லாம, ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் வந்து BSc பிசிக்ஸ் முடிச்ச பிறகு PG வந்து நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில பண்ணணும், இல்லை IIT பண்ணணும், இல்லை NITs பண்ணணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்முடைய மனசில் இருந்தால் படிக்கும் போதே சைட் பை சைடாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சிலபஸ் எல்லாம் நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நாம என்ன பண்ணலாம், அந்த இதை வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக நம்மளால அந்த விஷயம் சாதிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நம்ம என்ட்ரி ஆயாச்சு அப்படின்னாலே நம்முடைய லைஃப் வந்து செட்டில்ட் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஏரியாவில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அவ்வளோ வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
1: சார், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நீங்க சொல்லும் போது ரிசர்ச்சுக்கு வாய்ப்பு இருக்கா, அது போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு மட்டும் தானா, எப்படி சார்?
0: சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில வந்து PG படிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் கூடவே வந்து ரிசர்ச் பண்றதுக்கும் நல்ல ஆய்வுக்கூடங்கள் எல்லாம் இருக்கு. குறிப்பா வந்து இன்னைக்கு மும்பையில இருக்கக்கூடிய IIT பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய நானோ டெக்னாலஜி உடைய பெரிய லேபரட்டரி அங்கதான். அதே மாதிரி இந்தியாவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு IITsக்கும் ஒவ்வொரு டார்ஜெட் கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு தெரியும், சென்னையில இருக்கக்கூடிய IIT டைரக்டர் அந்த காமகோடி சார் பாத்தீங்கன்னா இப்ப பத்மஸ்ரீ விருது எல்லாம் வாங்கினாங்க. இப்ப காரணம் என்னன்னா, அங்க வந்து சிப்பு பண்றாங்க. அந்த சென்னையில வந்து அந்த சிப்பு பண்ணதுக்கு நம்ம இனிஷியேஷன் எடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம ஹைதராபாத், இந்த பெங்களூர், ஒசூர் இந்த ஏரியாவில எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதிகமான IT இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு, கூடவே எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லான்ச் ஆயிட்டு இருக்கு. அங்கெல்லாம் அந்த சிப்பு செய்யறதுக்கு எல்லாமே பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கூடவே இண்டஸ்ட்ரீஸ் கொலாபரேஷன் வச்சிருக்காங்க. நம்முடைய கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதான், நீங்க நம்ம படிக்கணும், கூடவே நம்ம என்ன பண்ணோம், இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணி நம்முடைய ப்ராஜெக்ட் பண்ணணும். அதனால என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன் ஈஸியாக கிடைக்கும், அவங்களுடைய ப்ராடக்ட், அவங்க பண்ணக்கூடிய ரிசர்ச் உடைய ப்ராடக்ட் வந்து அவுட்புட் ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து அங்கே ஃபோக்கஸ் பண்றாங்க.

0: பிசிக்ஸ் படித்த மாணவர்கள் வந்து மேற்படிப்புக்கு போறதுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி பிஹெச்டி பண்ண போறாங்க, அவங்க என்ன மாதிரி என்ட்ரன்சஸ் எல்லாம் வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், என்ன மாதிரி அவங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும்னு சொல்ல முடியுமா சார்?
1: கண்டிப்பா. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹையர் இன்ஸ்டிடியூஷன்லயும் என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப கம்பல்சரி. அப்ப யூஜிசியுடைய டைரக்ஷன் அதான், யூஜிசியுடைய டைரக்ஷன் படி என்ட்ரன்ஸ் வச்சுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்கமடேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹையர் இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், அந்த இன்ஸ்டிடியூட் வைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு என்ட்ரன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் உடைய சிலபஸ் வந்து அஸ்பர் யூஜிசி நெட் சிலபஸ் தான், சிஎஸ்ஐஆர் அல்லது யூஜிசி நெட் இருக்கு இல்லையா, அந்த யூஜிசி உடைய நெட் எக்ஸாம் உடைய சிலபஸ் தான் பிஹெச்டி சிலபஸ். அதனால அந்த நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆளுக்கு ஈஸியா பிஹெச்டி கிடைக்கும். ஆனா யூஜிசியில நெட் எக்ஸாம் ஆல்ரெடி கிளியர் பண்ணக்கூடிய ஆளுக்கு பிஹெச்டி பண்ணும் போது என்ட்ரன்ஸ் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெட் எக்ஸாமுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம நெட் கிளியர் பண்ணியாச்சுன்னா பிஹெச்டி என்ட்ரன்ஸ் வந்து எக்ஸப்ஷன் இருக்கு. அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பா அவங்க என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் பிஹெச்டி பண்ண முடியும்.
0: இந்த நெட் பாஸ் பண்றதுனால வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது சார்?
1: நெட் எக்ஸாம் கிளியர் பண்றதுனால இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் காலேஜ்லயோ அல்லது யூனிவர்சிட்டிலயோ அப்பாயின்மெண்ட்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து மினிமம் குவாலிபிகேஷன் இப்போ வந்து நெட் ஸ்லெட் ஆர் பிஹெச்டி நம்ம சொல்றோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நெட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு

0: சொன்னா அவங்க வந்து நேரடியா அரசாங்கத்தினுடைய வேலைக்கு வந்து அவங்க வந்து தயாராகிறாங்க, முதல்ல எலிஜிபிள் ஆயிடுறாங்க.
1: ஒரு
0: ஒரு
1: கல்லூரி விரிவுரையாளரா போறதுக்கு எலிஜிபிள்
0: ஆமா,
1: வந்துருச்சு.
0: விரிவுரையாளர் அந்த வேலைக்கு போறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடைச்சிருது. அதுக்கப்புறம் அதாவது ஒரு நீங்க பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா மினிமம் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகும். ஒரு எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிஹெச்டி முடிச்சு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவங்க காலேஜ்ல வேலைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில், ஆனா எம்எஸ்சி செகண்ட் இயர் படிக்கும் போதே ஒரு மாணவன் என்ன செய்யணும்னா நெட் எக்ஸாம் நல்லபடியா எக்ஸாம் எழுதுனா குவாலிஃபைட் ஆயிடலாம். பிஹெச்டி முடிச்சு நீங்க அரசாங்க வேலை வரதுக்கு முன்னாடியே நெட் எக்ஸாம் முடிச்சா நீங்க ஒரு 3 இயர்ஸ் நீங்க சேவ் பண்ணலாம். அதனால உங்களுக்கு சீனியாரிட்டி வைஸ் வந்து நெட் எக்ஸாம் பெட்டர். அதன் பிறகு நமக்கு ஹையர் ப்ரமோஷன்ஸ் தேவை அப்படின்னா பிஹெச்டி தேவை. அதனால நெட் எக்ஸாம் முடிச்சு நம்ம காலேஜ்லயோ அல்லது ஹையர் எஜுகேஷன்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கூட பிஹெச்டி பண்ணிக்கலாம். நெட் எக்ஸாம் முடிச்சாச்சுன்னு சொன்னா நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு அமௌண்ட் வரும். அது நம்ம வந்து நெட் எக்ஸாம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த பெனிஃபிட் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதனால வந்து என்னன்னா நெட் எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நெட் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, ஒரு காலேஜ்ல வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, இது யூஜிசி நாம்ஸ்ல கால்ஃபர் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னா நாம முதல்ல எலிஜிபிள் ஆயிரும். ரெண்டாவது அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆன பிறகு நம்ம ஒன்னு ஒன்ஸ் நம்ம வந்து நம்ம கையில வந்து சேலரி கிடைச்சிரும், அதுக்கப்புறம் நம்ம பிஹெச்டி பண்ணிடலாம் ஒரு ஆப்ஷன். இனி அதே மாதிரி கேட் எக்ஸாம் இருக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி சில எக்ஸாம்ல நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா பிஹெச்டி பண்றதுக்கே ஸ்காலர்ஷிப் கிடைச்சிரும். அதனால இப்ப நமக்கு ஒருவேளை நமக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காம இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிஹெச்டி பண்ணும் போதே அந்த நெட் ஸ்காலர்ஷிப் யூஸ் பண்ணி நம்ம அப்படி பண்ணிக்கலாம்.
1: இப்ப வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். அதுலயும் முக்கியமா வந்து இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதுனா ரொம்ப வந்து நமக்கு வந்து செலவும் குறைவா நல்ல நல்ல காலேஜஸ்ல நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு வேற சொன்னீங்க. இந்த என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்து டிகிரி படிச்சுட்டு இருக்கும் போதே இல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம சைட் பை சைடா நம்ம பாடம் படிக்கிறதோட என்ட்ரன்ஸுக்கும் ப்ரிப்பேர் ஆகணுங்கிற ஒரு விஷயத்தையும் இப்ப சொன்னீங்கல்ல சார். அதுக்காக மாணவர்கள் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா சார்?
0: இப்போ என்ட்ரன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கிராமத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியும், அவங்க வந்து நம்ம கையில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் படிக்கிறாங்க. இப்போ வந்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள சயின்ஸ் புக், அதனுடைய பிசிக்ஸ், அதனுடைய கான்செப்ட், கூடவே வந்து அந்த பிஎஸ்சி உடைய சிலபஸ் இது வந்து நம்ம ஆழமா படிச்சாலே அவங்களால வந்து கண்டிப்பா என்ட்ரன்ஸ் பண்ண முடியும். கூடவே வந்து அப்டிடியூடு ரீசனிங் எல்லாம் இருக்கும். அது நம்ம இந்த சப்ஜெக்ட் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்க சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணும்போது அவங்களால அதை வந்து ஈஸியா பண்ண முடியும். அதனால என்ட்ரன்ஸ் வந்து யார் ஒருத்தர் நான் வந்து அடுத்த லெவல் போனேன்னு சொல்லி கொஞ்சம் தீவிரமா படிக்கிறாங்களோ அவங்க படிக்கிறோடைய சப்ஜெக்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே அவங்களால கண்டிப்பா வந்து என்ட்ரன்ஸ் வந்து பண்ண முடியும். நிறைய கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நான் வந்து நகர்ப்புறத்தில் இல்லை எனக்கு கோச்சிங் கிளாஸ் போகலை அப்படிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. நிறைய சோசியல் மீடியாவில் கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், என்னுடைய மாணவர் வந்து சமீபத்தில் கேட்கும்போது சொன்னார் நான் லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணேன் சார், அதனால எனக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொன்னார். எனக்கே அது புதிய செய்தியாக இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்க வந்து நல்ல இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதுனால வித்து சோசியல் மீடியாவிலேயே அவங்க என்ன பண்ண முடியும், ஈஸியாக வந்து கொஸ்டின்ஸ் டவுன்லோட் பண்ண முடியும் அந்தந்த வெப்சைட்ல. எல்லா என்ட்ரன்ஸுமே அந்த ஹையர் இன்ஸ்டிடியூஷனுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல தான் இருக்கும். அதனால அவங்க கொஸ்டின் பேப்பர் கூட டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்.

0: இப்போ நம்முடைய பெற்றோர்கள் வந்து ஒரு 3 வருஷம் என்னுடைய குழந்தை படித்த உடனே ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குறைந்த ஆண்டுகளில் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் 3 வருஷம் நான் ஃபிசிக்ஸ் படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து நல்ல லேபில், என்னுடைய குழந்தை வந்து ஐஐடியில் படிக்குது இல்லை என்ஐடியில் படிக்குது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். அதனால் பிசிக்ஸ் படிக்கும் போதே உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு என்ஐடியில் படிக்கணும் இல்லை ஐஐடியில் படிக்கணும் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு சொல்ல ஆர்வத்தை வந்து பெற்றோர்கள் நீங்கள் தூண்டும் போது அந்த குழந்தைகளுக்கும் அதை கேட்கும் போது இன்னும் அதிகமான ஆர்வம் வரும். அப்போ அவங்க நல்ல நண்பர்களை உருவாக்கி நல்லபடியாக வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷனில் சேருவாங்க. சேரும்போது வந்து நமக்கு நல்ல ஒரு சயின்டிஸ்ட் கேடராக இருக்கட்டும் நல்ல நல்ல பதவியில் கிடைக்க முடியும். அதனால் வெறும் சயின்டிஸ்ட் இல்லை, இன்னும் நிறைய பிரைவேட் ஜாபு கூட இருக்குது. அதனால் பெரிய பொசிஷனில் போகிறதுக்கு அனாலிட்டிக்கல் ஸ்கில் ரீசனிங் ரொம்ப அவசியம். அதனால் ஃபிசிக்ஸ் படிக்கும்போது அதை கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைகள் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க.
1: நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து இயற்பியல் துறை மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜிஆர்இ எக்ஸாம் எழுதுனா இயற்பியல் படித்த மாணவர்கள் வந்து மேற்படிப்புக்கு செல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், அந்த ஜிஆர்இனா என்ன, என்ன படித்து விட்டு அந்த ஜிஆர்இ எக்ஸாம் எழுதணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அது படித்து முடித்த பிறகு என்ன மாதிரி படிப்புகள் அங்கே கிடைக்கும், எந்தெந்த நாடுகளுக்கு செல்லலாம் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா சார்?
0: சொல்லலாம். கிராஜுவேட் ரெக்கார்ட் எக்ஸாமினேஷன், இதுதான் ஜிஆர்இயோட அப்ரிவேஷன். இதுல ஜிஆர்இ பிசிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு நல்ல ஸ்கோரிங் கிடைச்சாச்சு அப்படின்னு சொன்னா யூஎஸ்ஏ, கனடா, யூரோப் இந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரிஸ் உங்களுக்கு தெரியும், முக்கியமான நாடுகள் எல்லாம் பிசிக்ஸ் ரிலேட்டடா அதுல என்ன பண்ண முடியும்னா ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அங்க வந்து நமக்கு ஸ்காலர்ஷிப்போட படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதுல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எழுதி வெற்றி பெறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நாசா இந்த மாதிரிப்பட்ட பெரிய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ல அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதனால நம்ம பிஎஸ்சி பிசிக்ஸ் நம்ம ஊர்ல படிச்சிட்டோம், அதனால வெளிநாட்டில் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க முடியும்னு கேட்டால் கண்டிப்பா படிக்க முடியும். நம்ம அதுக்கு எழுத வேண்டிய எக்ஸாமினேஷன் ஜிஆர்இ பிசிக்ஸ். அதனால இதை படிச்சா கண்டிப்பா நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லயும் நம்ம ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்த

0: படுத்ததுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பா நம்ம பெற்றோர்களுக்கு சொல்லி.
1: ஜிஆர்இ இங்க வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு மாணவர்கள் வந்து எத்தனை வருடங்கள் படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் சார்?
0: ஃபாரின்ல போகும்போது இப்ப நம்ம ஊர்ல எம்எஸ்சி பிசிக்ஸ் நம்ம சொல்ற மாதிரி அவங்க மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அந்த மாதிரி பட்ட டிகிரி வச்சிருக்காங்க. அது வந்து டிபெண்ட் அப்பான் தி கண்ட்ரி அண்ட் டிபெண்ட் அப்பான் தி இன்ஸ்டியூட் தான். அவங்க வந்து டியூவல் டிகிரின்னு சொல்லி அதை கண்டினியூ பண்ணி பிஹெச்டியும் நமக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. அது வந்து இல்ல நம்ம டிகிரி இல்ல நம்ம பிஜி மட்டும் படிச்சுட்டு கூட அதன் பிறகு கூட நம்ம இன்டர் டிசிப்ளினரியா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால டிபெண்ட் அப்பான் தி கண்ட்ரி டிபெண்ட் அப்பான் தி சப்ஜெக்ட் தான். ஆனா அங்க எம்எஸ்சின்னு சொல்லக்கூடிய ஒரு டிகிரி கொடுப்பாங்க, அதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஒரு ஆக்குபை பண்ணி நல்லா படிச்சுட்டு இருக்காங்க.
1: பிஎஸ்சி முடிச்சு ஆனா கண்டிப்பா ஜிஆர்இ முடிச்சா ஃபாரின்ல நல்ல படிப்பிற்கான வாய்ப்பு இருக்கு, அதை தொடர்ந்து வேலை வாய்ப்பிற்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க.
0: இப்போ பிசிக்ஸ்ல நம்ம படிக்கும் போது ஏரோஸ்பேஸ், அதே மாதிரி கிளைமேட்டாலஜி, என்வரான்மெண்ட் சயின்டிஸ்ட், பயோ பிசிக்ஸ், மெடிக்கல் பிசிக்ஸ், NIOT சென்னை, இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, அங்க கூட என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பிசிக்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரேடியாலஜிக்கல், அனாலிட்டிகல் திங்கிங், இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், இந்த துறைக்கு எல்லாமே நம்ம வந்து பிசிக்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதனால பிசிக்ஸ் நம்ம எடுத்து படிச்சா கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய ரீசன்ட் டெக்னாலஜி எல்லாமே பிசிக்ஸ் பேசிக்ஸா இருக்கு. அதனால நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். டிகிரி ஆஃப் பிசிக்ஸ் இஸ் நோ தி எண்ட், இட் இஸ் தி பிகினிங் ஆஃப் மல்டிபிள் பாத்வேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தோட நான் முடிக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா பிசிக்ஸ் டிகிரி வந்து ஒரு ஸ்டார்டிங் மட்டும் இல்ல, அது வந்து பல இடத்துக்கு உள்ள பிகினிங், அதாவது நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஒரு பிகினிங். அதனால ஒன்லே பேரண்ட்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரீசனா திங்க் பண்ணக்கூடியவங்க. அதனால நீங்க வந்து பிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுங்க, உங்களுடைய லைஃப்ல நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும். நம்முடைய கண்ட்ரி வந்து 2047 வந்து விக்ஷித் பாரத் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இந்தியா வந்து எல்லா துறையிலயும் முன்னேறணும். அதனால வேர்ல்டுல நம்ம பிசிக்ஸ் கான்செப்ட்ல இந்தியா வந்து மிகப்பெரிய பிளேஸ்ல இருக்கு. அதனால நம்முடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிசிக்ஸ ஒரு விருப்ப பாடமா எடுத்து அதை என்ஜாய் பண்ணி லைஃப்ல வந்து ஒரு புதிய திங்ஸ் உருவாகணும். நம்ம கண்ட்ரி இன்னும் நிறைய டெவலப் ஆகுறதுக்கு நீங்க ஒரு தூணா இருக்கணும் கேட்டுக்கொள்கிறேன்.
1: இவ்வளவு நேரமும் இயற்பியல் பாடத்துல வந்து எத்தனை பிரிவுல வந்து உயர் கல்விக்கு போகலாம், அதற்கான என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெளிவா விளக்கமா நேர்களுக்கு எடுத்துரைத்ததற்கு நேர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார்.
0: இத்தனை நேரம் இயற்பியல் துறையில பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சா அந்த மாணவர் செல்வங்களுக்கு எப்படி ஹையர் ஸ்டடிஸ் போலாம், என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றத நேயர்களுக்கு சொல்றதற்கு வாய்ப்பளித்த ஆல் இண்டியா ரேடியோ நார்கோயிலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை இயற்பியல் படிப்பும் எதிர்கால வாய்ப்பும் லக்குமிபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுதன் அவருடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, அமைப்பு எஸ் நவரத்னா.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
6: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
5: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
6: மற்றும் 0465129 6483. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
10: AMB ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
11: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
12: ஒரே கிளிக்லயா அற்புதம்
13: மாட்டிக்கிட்டீங்க.
14: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
15: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
16: ஆகாஷ்வாணி

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4 மணி.
3: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம் PM e-bus சேவா ஸ்கீம்.
4: பசுமையின் நடுவே பரவச மின்சார பேருந்தில் ஒரு பயணம். பார்ப்பவையெல்லாம் மனதை மயக்கும் இயற்கை. ஆம், பசுமையின் நடுவே பரவச மின்சார பேருந்தில் ஒரு பயணம். பார்ப்பவையெல்லாம் மனதை மயக்கும் இயற்கை. இயற்கையின் ஒரு அங்கமாக, நவீன வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மின்சார பேருந்துகள் உள்ளன. புகை வெளியிடும் வாகனங்களுக்கு மாற்றாக இயற்கையை பாதுகாக்கும் ஒரு முயற்சியாக இவை பார்க்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளின் பயன்பாடு காற்று மாசை குறைத்து இயற்கை சூழலை பாதுகாப்பதன் மூலம் இயற்கையின் சமநிலையை மேம்படுத்துகிறது. புகையில்லாத மின்சார பேருந்துகள் அமைதியான பயணத்தை வழங்குகின்றன. இவை நகரங்களின் இறைச்சலை குறைத்து இயற்கையின் அமைதியை விரும்பும் மக்களுக்கு பயனளிக்கின்றன. மின்சார பேருந்துகள் மூலம் ஏற்படும் காற்றின் மாசின் குறைவு நகரங்களை மேலும் பசுமையாக்கி மரங்கள் மற்றும் பூக்களின் வாசம் அதிகரிக்க உதவுகிறது. மரம் பேசும் மௌனம், ஆறு பாடும் ராகம் என்ற கவிதை வரிகளைப் போலவே மின்சார பேருந்தின் அமைதியான ஓசை நவீன இயற்கையின் ஒரு பகுதியாக மாறுகிறது. இது இயற்கை வளத்தையும் நவீன தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் பாலமாக அமைகிறது. PM e-bus சேவா திட்டம், அதாவது பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம், 2023 August 16 அறிமுகப்படுத்தப்பட்டது. பொது தனியார் கூட்டு முயற்சி மாதிரியில் 10,000 மின் பஸ்கள் மூலமாக நகர பேருந்து இயக்கத்தை அதிகரிப்பதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ₹57,613 crore செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ₹20,000 crore மத்திய அரசு வழங்கும். இந்த திட்டம் 10 பேருந்து இயக்கங்களை கொண்டு வந்து பசுமை சூழலை உருவாக்கும் ஒரு மாபெரும் முயற்சியாகும். இந்த திட்டம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 300,000 மற்றும் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நகரங்களை உள்ளடக்கும். இதில் யூனியன் பிரதேசங்கள், வடகிழக்கு பிராந்தியம் மற்றும் மலைப்பகுதி மாநிலங்களின் அனைத்து தலைநகரங்களும் அடங்கும். இந்த திட்டத்தின் கீழ் ஒழுங்கமைக்கப்பட்ட பேருந்து சேவை இல்லாத நகரங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த திட்டம் நகர பேருந்து இயக்கத்தில் சுமார் 10,000 பேருந்துகளை இயக்குவதன் மூலம் ₹45,000 to ₹55,000 நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த திட்டம் மின் இயக்கத்தை ஊக்குவிக்கும் மற்றும் மீட்டருக்கு பின்னால் உள்ள மின் உள்கட்டமைப்பிற்கு முழு ஆதரவையும் வழங்கும். பசுமை நகர்ப்புற இயக்க முயற்சிகளின் கீழ் நகரங்கள் சார்ஜிங் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதற்கும் ஆதரவு அளிக்கப்படும். பேருந்து முன்னுரிமை உள்கட்டமைப்பிற்கான ஆதரவு அதிநவீன ஆற்றல் திறன் கொண்ட மின்சார பேருந்துகளின் பெருக்கத்தை விரைவுபடுத்துவது மட்டுமல்லாமல் மின் இயக்கத்துறையில் புதுமைகளை வளர்ப்பதோடு மின்சார வாகனங்களுக்கான நெகிழ்ச்சியான விநியோக சங்கிலியையும் உருவாக்கும். இந்த திட்டம் மின் பேருந்துகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு அளவிலான சிக்கனத்தையும் கொண்டு வரும். மின்சார இயக்கத்தை ஏற்றுக்கொள்வது சத்தம் மற்றும் காற்று மாசுபாட்டை குறைத்து கார்பன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்தும். பேருந்து சார்ந்த பொது போக்குவரத்தின் அதிகரித்த பங்கின் காரணமாக மாதிரி மாற்றம் பசுமை இல்ல வாயு குறைப்பிற்கு வழிவகுக்கும். இந்த திட்டத்திற்கு ஸ்டாண்டர்ட், மிடி மற்றும் மினி என 3 பிரிவுகளில் கிலோமீட்டர் அடிப்படையில் மத்திய அரசு நிதி வழங்கி வருகிறது. இந்த திட்டம் அடுத்த 10 அல்லது 2037 March வரை பயன்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
3: இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதமரின் மின்சார பேருந்து சேவை திட்டம் குறித்த

இசையோடு நாதமும் இனிசை கீதமும் தரும் குமரி பண்பலை 101 இனி வருவது திரை இசை. தொடக்கமாக ஆனந்த கும்மி படத்தில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் பாடலுக்கு இசை இளையராஜா.

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

செல்ல குழந்தைகளை இன்று இரவு 8:05 உங்களுக்கான நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள் வர காத்திருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240-290-7222, அலைபேசி எண் 890-3252-790. திரை இசையில் தொடர்ந்து ஆட்டுக்கார அலமேலு படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் பாடல் மாறா பாடலை பாடியவர் பி. சுசீலா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள். தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் சுவர்ணபிரியா அவர்களுடன் வேளாண் நேரலை. அமுது சுரபி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் எஸ் நஸ்ரீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நடிப்பு. நாடகம் எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். திரையில் அடுத்ததாக ஊஞ்சலாடும் உறவுகள். இந்த படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா பாடியது. பாடலுக்கு இசை சக்கரவர்த்தி, பாடல் வைரமுத்து.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: இதழோர புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 4:30 நேர்களை இப்பொழுது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: कबीले के सरदार से वो चक्रवर्ती सम्राट बने, फिर उनके बेटे सम्राट बने और फिर उनके बेटे। इस तरह राज पीढ़ी दर पीढ़ी चलता रहा। उत्तर वैदिक काल धीरे धीरे समाप्त हो गया और ये सम्राट एक काल को दूसरे काल से जोड़ते चले गए।
1: अभी आपने सुना कार्यक्रम उत्तर वैदिक काल, और इसी के साथ अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
2: और विमलेश को तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
3: उमंग उमंग उमंग उमंग।
4: நேற்று இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
5: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
6: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
5: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
6: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
5: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
6: மாலை 5-2 முல்லை சரம்.
5: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
6: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
5: முல்லை சரம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாட்டின் வளர்ச்சிக்கு கடல்சார் பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தாக்கத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக உலக முதலீடு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டாலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன்வரை 32.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. முல்லைச்சரம். முல்லைச்சரமாக மலர்ந்து மனம் வீச வருவது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது காவேரியின் கடவன் படத்திற்காக MS ராஜேஸ்வரி, LR ஈஸ்வரி பாடிய தஞ்சை என் ராமையாதாஸ் பாடல், இசை KV மகாதேவன். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட வேண்டிய திருமணங்கள் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதாலா மகிழ வேண்டிய மாப்பிள்ளை அழைப்பு மனக்குமரலோடு.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: முலச்சரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாதாள பைரவி படத்தில் கண்டசலா இசையமைத்து பி லீலாவுடன் இணைந்து பாடிய பாடல். அமைதியில்லா மனதில் ஆரவாரமாய் அலைக்கடலின் ஓசை, ஆலோலம் பாடும் மனதில் எப்போதும் பூபாலமாய் அழகே உன் குரலின் ஓசை.

0: தங்கம், தங்கம், என்ன ஒரே யோசனையா இருக்க போல?
1: அரசோட நலத்திட்டங்களை நம்ம வந்து பயனடையணும் அப்படின்னா எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டி இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் எப்படித்தான் அவங்களுக்கு தேவையான சலுகைகளை பெற முடியுமோ?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கு தேவையான மாற்றுத்திறனாளி அட்டை, கல்வி, வேலை வாய்ப்பு, உதவி உபகரணங்கள் வாங்குறதுக்கு அவங்களுக்கும் அவங்களை, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறவங்களும் பயனடைற மாதிரி ஒரு திட்டம் வந்தாச்சு.
1: அது என்ன திட்டம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம். இந்த திட்டத்துல வட்டார அளவிலான விடுதிகள் சேவை மையங்கள் வழியா மாற்றுத்திறனாளிகளோட வீட்டுக்கே போய் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப சேவைகளை வழங்குறாங்க. கூடவே அரசோட நலத்திட்ட உதவிகள் கிடைக்கவும் வழி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, சிறப்பு நிபுணர்களை கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, இப்படி பல விஷயங்களை இந்த விழுதுகள் சேவை மையத்துல செய்யறாங்க.
1: அப்போ இந்த சேவை மையத்தை எப்படி நாம தொடர்பு கொள்ளணும்?
0: மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச உதவி எண் கொடுத்திருக்காங்க, 1800-402-50-111. அது மட்டும் இல்ல, சைகை மூலமா கூட தெளிவு பெறலாம். அதுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்திருக்காங்க, 9498-34-53-50. என்ன புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சிச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி எண் 1800-402-50-111. சைகை மொழியில் விவரம் பெற வாட்ஸ்அப் எண் 9498-34-53-50.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிழல் நிஜமாகிறது படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் கண்ணதாசன். காவியம் சொன்ன கம்பன் படித்த கவிதை, காணலானதோ கன்னி அவள் மனம், பூவென்றான் அது முள்ளானதோ.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நிரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2400-290-722, அலைபேசி எண் 89-0312-57-019. இது செல்ல குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று செல்ல குழந்தைகளை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரைசீச்சரம் நிகழ்ச்சியில். அடுத்து மூன்றாம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் கண்ணதாசன். அதிகாலை வானம் புலரும் போது ஆதவனின் வரவை கொண்டாட ஆனந்த கோயில்களின் இன்னிசை பூபாலம்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேரம் 5:25 ஒலைச்சரம் நிகழ்ச்சியில் இனி நினைவு சின்னம் படுத்தல். இளையராஜாவின் இசையில் சித்ரா பாடிய பாடல், பாடல் வரிகள் பிறைசூடன். ஊர் உறங்கும் நேரத்திலும் உறங்காத பேதையின் நினைவுகள் உன்னை சுற்றியே வருகிறது.

நேர்களை இன்றிரவு 8:30 கடித வழி நேயர் விருப்பம். நமது நேர்கள் கடிதம் வழியாக விரும்பி கேட்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேரம் 5:30. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. மூலைச்சரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ஊரெல்லாம் உன் பாட்டு படத்தில் பிரைசுடன் வரிகளை பாடியவர் கே ஜே யேசுதாஸ், இசை இளையராஜா. இசை பாடும் கலைஞன் அருகிருக்க இளமையிலே நீ ஆடு, இயல் இசை நாடக சந்தத்தில் இணைந்தே நீ அவனோடு.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள். தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் சுவர்ணபிரியா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமது சுரபி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் எஸ் நஸ்டீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: கலாச்சார நிகழ்ச்சியில் தொடர்ந்து வைரமுத்துவின் பாடலுக்கு இசை தேவா, பாடியோர் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வேடன். கம்மாக்கரை ஓரமாக அம்மான் மகளை காணாமல் தவிக்கிறதோ காளை மனசு.
1: வேடன் படத்தின் அடுத்த பாடலை பாடியவர்கள் சித்ரா, எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவின்.

0: பண்ணுவே.
1: நேர்களை இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள், வேளாண் நேரலை பங்கேற்கிறார் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் ஸ்வர்ணப்ரியா அவர்கள், அமுது சுரபியில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் நசரேன் அவர்கள். நேரம் 5:42 முலைச்சரம் நிகழ்ச்சியில் இனி வசீகர படத்தில் ஹரிஹரன் பாடிய பாடல், இசை எஸ் ஏ ராஜ்குமார், பாடல் நாமத்துக்குமார். பூப்போலும் தீப்போலும் எதிரும் புதிருமாய் வருகின்றாள் எழில் கொஞ்சம் தேவி அவள், என்னவென்று சொல்வேன் ஏட்டில் எழுத ஒண்ணா அவள் அழகை.

இனி வருவது அச்சம் என்பது மடமேடா. இந்த படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் தாமரை வரிகள், பாடியோர் சித் ஸ்ரீராம் அபர்ணா நாராயணன். தள்ளி போகாதே கள்ளி பெண்ணே, தாழாமல் தவிக்கின்றேன் உன் பிரிவில், தாயாக என்னை தாங்கிடுவாய் தயவோடு.

இனி எல்லோ படத்திற்காக சலிமார் பாட்ஷா வரிகளுக்கு இசை கிளிஃபி கிறிஸ், பாடியவர் கபில் கபிலன். கண்ணுக்குள் பொத்தி வைத்து கைகளில் தாங்கி இதயத்தில் பொட்டி வைத்த இளமகளுக்காக இனிதான கானம் இதமான மாலையில்.

கலாச்சாரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆண் பாவம் பொல்லாதது படத்தில் அந்தோணிதாசன் கானா பாலா பாடிய பாடல், இசை சித்துக்குமார், பாடல் ரியோராஜ். திருவிழா கூட்டத்தில் திகட்டாத பாடலாய் மணவிழா மேடையில் மணிவிழாக்கான பாடல், நண்பர் கூட்டம் நலுங்கு வைக்க நலம் வாழ பாடும் வாழ்த்து பாடல்.

0: இதுவரை முல்லைச்சரமாக மலர்ந்து மனம் வீசியது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசைச்சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101.

0: முதல் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 செய்தி செய்திகள், 6:20 மெல்லிசை, 6:40 திரைசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள், வேளாண் நேரலை. பங்கேற்கிறார் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் ஸ்வர்ணப்ரியா அவர்கள். அமுத சுரபியில் பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் நசரின் அவர்கள். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 திரைசை, 9:30 நாடகமலர். அப்பாவின் நடிப்பு நாடகம், எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 10:05 நிலா மற்றும் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. 11:00 மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரைசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க, வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரளமதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். 7:05 காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரைசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, இரவு 10:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரைசை ஆகியன கேட்கலாம். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி தொடர்ந்து 3-in-1. அதனைத் தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 10:02 இளஞ்சாரல், வேற்று கிரகம் போவோமா கருத்துக்கோவை. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரைசை. 11:02 இலக்கியம் பேசுவோம், எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கழுத்து வலி தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். 12:55 திரைசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் சிநேகிதியே, இதில் எது முயற்சி எது முதிர்ச்சி நேரலை நிகழ்ச்சி. 1:55 2:15 திரைசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம், இதில் வாராய் தோழி நன்றி உணர்வு குறித்து தோழியர் பங்கேற்று பேசலாம். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து திரைசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், ஆண்டு முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம். நாளை மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசை. வரை நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today outlined a powerful roadmap for a future-ready and developed India driven by the mantra, Grow More, Achieve More. Addressing the Indian diaspora in Melbourne, Mr. Modi highlighted India's economic and technological

நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்விக் கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்விக் கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளாா்.

உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உலமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் கடந்த 30ஆம் தேதியிலிருந்து 15 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

கன்னியாகுமரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் அதற்கு மேல் உள்ள கல்வி தகுதியை பதிவு செய்து 5 ஆண்டுகள் முடிவடைந்து தொடர்ந்து புதுப்பித்தல் செய்து வரும் மனுதாரர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது 1/7/2026 முதல் 30/9/2026 தேதி வரையிலான காலத்திற்கு உதவித்தொகை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 30ஆம் தேதியில் 5 ஆண்டுகள் நிறைவு செய்திருத்தல் வேண்டும். உச்ச வயது வரம்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயதுக்குள்ளும் மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 40 வயதுக்குள்ளும் முடிவடையாமல் இருக்க வேண்டும். உதவித்தொகை பெறுவதற்கு குடும்ப வருமானம் 72,000 ரூபாய்க்கு மிகைப்படாமல் இருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை வயது வரம்பு மற்றும் வருமான உச்ச வரம்பு ஏதுமில்லை. இந்த உதவித்தொகையை பெற மனுதாரர் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை தமிழகத்திலேயே முடித்து இங்கேயே 15 ஆண்டுகள் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். அரசிடமிருந்து வேறு எந்த வகையிலும் எந்தவிதமான உதவித்தொகையும் பெறுபவராக இருத்தல் கூடாது. தொலைதூர கல்வி மற்றும் அஞ்சல் வழி கல்வி கற்கும் மனுதாரர்களும் விண்ணப்பம் செய்யலாம். எனவே குறிப்பிடப்பட்டுள்ள தகுதி மற்றும் விருப்பமுடைய பதிவுதாரர்கள் அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அடையாள அட்டையுடன் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அலுவலக வேலை நாட்களில் நேரில் வருகை தந்து விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேரம் 6:15. குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம்.

0: இனி மெல்லிசை.
1: கடல் மணலில் என தொடங்கும் எதிரொலி விஸ்வநாதன் இயற்றிய பாடலுக்கு இசை வி குமார். பாடலை பாடுவோர் உஷா ராஜ், தீபன் சக்கரவர்த்தி ஆகியோர்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
5: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
7: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
5: செல்
7: 7305365016.
8: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை, ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் மருந்தகம்,
9: வடசேரி ஆம்னி பேருந்து நிலையம் அருகில் நாகர்கோவில் மற்றும் ஆசிரமம் சுசீந்திரம்.
8: தோல் நோய்கள்,
9: வயிற்று செரிமான கோளாறுகள்,
8: மூட்டுவலி வாதம்,
9: சுவாச கோளாறுகள்,
8: மூலம்,
9: தலைவலி மைக்ரேன்,
8: முடி உதிர்தல், பொடுகு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண
9: கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை.
8: தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர்
9: 9443693100.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
10: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
12: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
13: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில்.

0: திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
1: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் எலக்ட்ரானிக்ஸ்,
2: மெக்கானிக், மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443720.

0: அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 04651296483. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
2: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
4: கல்வியே அறிவின் என தொடங்கும் AL ராகவன் பாடிய பாடலை இயற்றியவர் துரை வடிவேலன், இசை KS சந்திரசேகர்.

0: ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இந்திய வம்சாவளியினர் இடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்பர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார்.
1: வணக்கம் மெல்பர்ன்.
0: சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது பயணம் இது என்று கூறிய அவர் இருநாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு விஜயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். லால்குடி சட்டப்பேரவைத் தொகுதியில் இன்று சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் எலிகள், பெருச்சாளிகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமன்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவித் திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்து ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால்

வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.

0: அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். எலிகளால் பல புதிய தொற்று நோய்களும் உபாதைகளும் ஏற்படும் பேராபத்து உருவாகியிருப்பதாகவும், மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க தவறிய மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலின் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மாலை மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் சத்துணவுக் கூடங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டூலில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. அந்தையும் இரவும் சந்திக்கும் வேளை அழகான பாடல்களோடு குமரி பண்பலை 101 திரை இசை.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரை செயல் அடுத்ததாக மௌனம் சம்மதம் படத்தில் சித்ரா பாடிய பாடல். இசை இளையராஜா, பாடல் கங்கை அமரன்.

0: விரைவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: திரைசையில் தொடர்ந்து வேதம் புதிது படத்தில் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை தேவேந்திரன், பாடியவர் சித்ரா.

0: அறிவுக்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: ஒரே ஓர் நாள் உன்னை மாற்று, உன்னை உனக்கே வேறாய் காட்டு.
3: இனி மௌன ராகம். இந்த படத்தில் இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல், பாடல் வரிகள் வாலி.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
0: ஆகாஷவாணி நகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம்.

இந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.

0: இதுவரை கேட்டது என்னிசை நேரம்.
1: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
0: இனி மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ்.
1: நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். வேதாரண்யம் வட்டம் கள்ளிமேடு கொத்தங்காடு சாலையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வேதாரண்யம் கால்வாய் குறுக்கே ₹15 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் இந்த பணிகளை அவர் விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதுபோல புஷ்பவனம் கிராமத்தில் உள்ள அரசு தோட்டக்கலை அன்னையினை பார்வையிட்டு அங்கு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தேவையான மரக்கன்றுகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்தார்கள். அப்போது புங்கன், வேங்கை, மகாகனி, தென்னங்கன்றுகள், தேக்கு உள்ளிட்ட கன்று வகைகள் உள்ளதை மாவட்ட ஆட்சியர்கள் பார்வையிட்டார். தொடர்ந்து புஷ்பவனம் கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 4000 மரக்கன்றுகள் நடும் பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார்.

0: அரசினர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நாகக்குடையான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ள மதிய உணவினையும் உண்டு அதனுடைய தரத்தினையும் அவர் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஆதிதிராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சியினை வழங்க உள்ளது. இந்த பயிற்சியில் சேர ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதாகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியானது சென்னையில் நடைபெற உள்ளது. கால அளவு 4 மாதங்கள் ஆகும். பயிற்சி பெறும் காலங்களில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக 1 மாதத்திற்கு 2000 ரூபாய் வீதம் வழங்கப்படும். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ₹91 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன் குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். இதில் பிரிவு சாலை மழைநீர் சேகரிப்பு வடிகால் அமைப்பு ஏற்படுவது தொடர்பாக அவர் கோட்ட பொறியாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். தொடர்ந்து விரைவாக ரயில்வே மேம்பாலம் பணிகள், பிரிவு சாலை பணிகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு வடிகால் பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர ஆவண செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நாகப்பட்டினம் பொன்னி சித்திர குடல் ஓவிய பயிற்சி மையத்தில் கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோல மாணவ மாணவியருக்கு பொன்னி கலையகத்தில் கிட்டார், வயலின், புல்லாங்குழல், மிருதங்கம், சிலம்பம், நாட்டுப்புற கலைகள் உள்ளிட்ட 30 வகையான கலை பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொழில் பிரதமர் மேளா மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய தொழில் பிரதமர் ஊக்குவிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் திறன் மேம்பாடு தொழில் முனைவு அமைச்சகம் இணைந்து பிரதம மந்திரி தேசிய தொழில் பிரதமர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். நிறுவனங்களில் நேரடி பயிற்சி மூலம் தொழில்திறன் மற்றும் பணித்திறன் மேம்படும். பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுநர் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். அரசு பணியாளர்களுக்கான வயது வரம்பில் 1 ஆண்டு சலுகை பெறும் வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. இம்முகாம் 3 மாதங்களுக்கு 1 முறை மாவட்டந்தோறும் நடத்தப்படுகிறது. இளைஞர்களுக்கு தொழில்துறை சார்ந்த வாய்ப்புகளை வழங்குவதுடன் தொழில்துறைகளின் திறன்மிக்க மனிதவள தேவையை பூர்த்தி செய்வது இதன் நோக்கமாகும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 385 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் நாகப்பட்டினம், திருக்கோவை, செம்போடை அரசு தொழிற்பயிற்சி நிலைய ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக உள்ளாட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டம், அயோத்தியா பண்டிதர் திட்டம், நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் தமிழ்நாட்டில் ஊரகப் பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக தொட்டி திட்டங்கள், அங்கன்வாடி, கிராம செயலகம் போன்ற திட்டப்பணிகள் குறித்தும், அந்தந்த கிராம ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் சாலைகள் மற்றும் குடிநீர் தொடர்பான பணிகள் குறித்தும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்களுடன் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து அனைத்து கிராமப் பகுதிகளிலும் குடிநீர், மின்விளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக உள்ளனவா என்பது குறித்து கண்காணித்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜவராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள்.

0: உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எதிர்கால வளர்ச்சிக்கான சிறப்பான செயல் திட்டத்தை இந்தியா கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மின்னணு சிப் முதல் கப்பல் கட்டும் தொழில் வரை உற்பத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகம் வளர்ச்சி பெற்று அதிக சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் இந்திய மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு பொருட்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் மூன்றாவது மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதையும் குறிப்பிட்டார். பயணிகளுக்கான சொகுசு வசதிகளுடன் துரித பயணத்திற்கான நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளும் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி தொழில் துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எல்லையோர மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்க மாநிலங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்கவும் எல்லைப்பகுதியை மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கிக் கடன் வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட அளவிலான ஆய்வுக்குழு கூட்டத்திலும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று திரு ஜிதன் ராம் மாஞ்சி வலியுறுத்தினார். ஸ்மார்ட் போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தி துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் இந்த விருதை வழங்குகிறது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு திட்டத்திற்கும் உள்ளார்ந்த டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொது கட்டமைப்புக்கு முன்னோடியாக இந்தியா வளர்ந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் சார்ந்த மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் சேவைகள் தடையின்றி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின்னணு வங்கி, மின் ஆளுமை, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியை எட்டுவதற்கு பாரத் நெட் இணையதள சேவை துணை புரிவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நவீன வேளாண் சேவைகளை பெறுவதற்கும், மாணவர்கள் இணைய வழியில் கற்பதற்கும், கிராமப்புற மக்கள் இணையவழி மருத்துவ சேவை பெறுவதற்கும் இது வழிவகுப்பதாக அவர் கூறினார்.

0: கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர் நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய சந்தைகளை இணையதளம் வாயிலாக அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியாவை மாற்ற உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் உரையாற்றிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு சூழலுக்கு ஏற்ப இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பல்வேறு துறைகளில் திறனை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரன், உலகின் 50% திறன் மையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் ஆற்றல் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 9,404 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அறுவடை இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 52,000 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அம்மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக ஆளுநர் திரு குர்மித் சிங் அறிவித்துள்ளார். மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கு பிறகு 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சாதனை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவமழை தற்போது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வட அரபிக்கடல் பகுதிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணியில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஈடுபட்டுள்ளன. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற தில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மாநகராட்சியில் தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்டோ பாலம் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து தடையின்றி செயல்பட்டு வருவதாக திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா, ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டலில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸாகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும், காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும், நூற்புழு மேலாண்மை. வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போ பியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும், தென்னையில் ரோக்கோ சுருள் வெள்ளை

சுரணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். தென்னையில் ரோகோ சுருள் வெள்ளை ஈ தாக்குதலை கட்டுப்படுத்த பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்த்து இயற்கை எதிரி பூச்சிகளை ஊக்குவிக்கும் மற்றும் ஆமணக்கு எண்ணெய் தடவிய மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறியினை ஒரு ஹெக்டேருக்கு 8 எண்கள் வீதம் வைக்கவும். நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். ரப்பர், மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் வாழை மரங்களுக்கு உரம் இடலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளது. இந்த 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறையைச் சேர்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோரை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடமுள்ள 4 மாத வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்களின் காப்பீடு 2011-12 ஆண்டில் ரப்பர் போர்டின் குழு ஆயுள் காப்பீடு மற்றும் பணிக்கால இறுதி நலன் திட்டத்தில் சேர்ந்துள்ள ரப்பர் பால்வெட்டும் தொழிலாளர்கள் தொடர்ந்து காப்பீட்டு பாதுகாப்பை பெறுவதற்காக தங்களது காப்பீட்டு திட்டத்தை இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் வாரியத்தின் சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலகங்களில் காப்பீட்டு கட்டணத்தை செலுத்தி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் உறுப்பினர் இயற்கை எய்தினால் 1 லட்சம் மற்றும் விபத்து இயற்கை எய்தினால் அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். புதுப்பித்தலுக்கான விண்ணப்ப படிவங்கள் ரப்பர் வாரிய தலைமையகத்தில் செயல்படும் தொழிலாளர் நலப்பிரிவிலிருந்து ஏற்கனவே காப்பீட்டுதாரர்களுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளன. புதுப்பித்தல் படிவம் கிடைக்காதவர்கள் அருகில் உள்ள ரப்பர் வாரியத்தின் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 04-81-230-1231 என்ற தொலைபேசி எண்ணில் நீட்டிப்பு எண் 336 தொடர்பு கொள்ளலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள், இனி கேட்கலாம்

0: வாழும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள். தோவாளை வளரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் சொர்ணப்பிரியா அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், விதை நேர்த்தியின் முக்கியத்துவம் குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் எஸ் நஸ்டீன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நீர் வடிய நீர்க்கட்டு என்பது நெல் சாகுபடியாளர்களுக்கான தாரக மந்திரம். எனவே நெல் சாகுபடி செய்யும் வேளாண் பெருமக்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் நடைமுறையை நீர் அடைத்தலில் பயன்படுத்துவோம். நிறைவான மகசூல் அடைந்திடுவோம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் குறித்த பல்வேறு தகவல்களை நேரலை வாயிலாக எடுத்துரைப்பதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் தோவாளை மலர் ஆராய்ச்சி நிலைய தலைவரும் கிள்ளிக்குளம் வேளாண் வணிக காப்பக மைய இயக்குநரும் ஒருங்கிணைப்பு அலுவலருமான முனைவர் ஆர் சுவர்ணப்பிரியா அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: தோவாளை மலர் ஆராய்ச்சி நிலைய பணிகள் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன மாதிரியான பணிகள் நடந்துட்டு இருக்குது?
3: இப்போதைக்கு தோவாளை மலர்நிலைய ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயர் ரக விளைச்சல் ரகங்கள்

0: வந்து முல்லை மற்றும் பிச்சி, இந்த ரெண்டுலேயும் வந்து அதிக விளைச்சல் கொடுக்கற ரகங்களை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
1: ஏற்கனவே என்னென்ன மாதிரியான மலர்ல ஆராய்ச்சி நடந்து முடிவுகள் வெளியாயிருக்கு?
0: அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அரளி வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் வெரைட்டி ரிலீஸ் கமிட்டியில் போய் அது அக்செப்ட் ஆயிடுச்சு, அது வெரைட்டியாக வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு ரகங்களில் வந்து தொழில்நுட்பங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ ரோஸில் வந்து எப்படி உற்பத்தியை பெருக்கிறது, அப்புறம் வந்து சம்பங்கியில் வந்து எந்த ரகங்கள் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏற்றது அப்படிங்கிற பல்வேறு ஆராய்ச்சி அப்பப்போ நாங்கள் வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம்.
1: தோவாளை மலர் சந்தை அப்படிங்கிறது பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த பகுதி விவசாயிகள், சுற்றுவட்டார விவசாயிகள் மலர் ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி ஏதாவது நுட்பங்கள் ரீதியாக கேட்குறாங்களா? அந்த மாதிரி இதுவரை கேட்கல அப்படின்னாலும் கூட என்ன மாதிரி அறைகூவல் விடுக்கிறீங்க?
0: இல்லை, பொதுவாகவே வந்து ரொம்ப ஆர்வமுடன் வர்றாங்க. அவங்களுக்கு வந்து மலர் பயிரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பூச்சி தாக்குதல் இருக்கும், நோய் தாக்குதல் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விளைச்சல் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் சில நுண்ணூட்ட சத்து குறைபாடுகள் இருக்கும். அந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு வந்து அவங்க எங்களை வந்து அடிக்கடி வந்து அணுகிட்டு இருக்காங்க, அவங்களை வந்து கேட்குறாங்க. அப்புறம் வந்து எங்களுடைய நர்சரியில் வந்து பிளான்டிங் மெட்டீரியல்ஸ் அவங்க தகுந்த நாற்றுகளை வாங்குறதுக்காகவும் வருவது உண்டு.
1: இப்போ பார்த்தோம் அப்படின்னா வருவாய் கண்ணோட்டம் அப்படிங்கிற ரீதியில கொய் மலர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, தோவாளை மலரியல் ஆய்வு நிலையம் இந்த மாதிரியான ஒரு ஈடுபாட்டில் என்ன மாதிரி முனைப்போடி செயல்படுது?
0: தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலையம் வந்து கொய் மலர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஹை ரெயின்ஃபால் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக மழை பெய்யக்கூடிய ஒரு மண்டலம். அதில் கூட வந்து நம்மளோட கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹியூமிட் ட்ராபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஈரப்பதம் மிகுந்த ஒரு வெப்பநிலையுள்ள ஒரு வெப்ப மண்டலம். அப்போ இதில் வந்து எல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் போடக்கூடிய ரோஜா அங்கே கொண்டு போடலாமானாலும் அதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாலி ஹவுசஸில் தான் போட முடியும். திறந்த வெளியில் அந்த பூவெல்லாம், ஆமாம், பசுமை குடில் கூட இல்லை, ஹைலி ஆட்டோமேட்டட் வந்து பாலி ஹவுசஸ், அதில் தான் நம்ம போட முடியும். ஏன்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டே டெம்பரேச்சர் பார்த்தீங்க அதுக்கெல்லாம் வந்து 25 to 28 டிகிரி இருக்கணும், நைட் டெம்பரேச்சர் வந்து 15 to 18 இருக்கணும். அந்த சூழ்நிலை
1: நமக்கு
0: அந்த சூழ்நிலை வந்து எப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து 10 டிகிரி இருக்கணும், நைட் டெம்பரேச்சருக்கும் டே டெம்பரேச்சருக்கும் 10 டிகிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டியில் வந்து ரோஸ் எடுக்க முடியும். அதை நம்ம வந்து கொண்டு வரும்போது நம்ம வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதோட ஈரப்பதத்தை அட்ஜஸ்ட் பண்ணணும். இவ்வளோ இருக்கனால பாலி ஹவுசஸ் தான் அதுக்காக சொல்கிறோம். இயற்கையாகவே நம்ம திறந்த வழியில் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது கூட திறந்த வழியில் வர்றது வந்து ஹெலிகோனியா மட்டும்தான் வரும். மற்றபடி வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா நிழல் குடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிட்ஸ் ஆந்தூரியம் போடலாம். ஸோ அதுக்குள்ள ஆராய்ச்சிகளை தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா இவங்க வந்து தெரியாமல் போட்டு வந்து லாபகரமாக எடுக்கணும் இல்லை நம்ம.
1: இருந்தாலும் கொய்மலர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஆர்கிட் ஆந்தூரியம் ஹெலிகோனியா சொல்கிறீங்க இல்லையா, அதுலேயும் கூட சில இலை வகைகளை வந்து
0: மலர் அலங்காரம் சொல்லும் போது பூக்களின் நடுவே சில இலைகள் வைப்பாங்க, அலங்கார இலைகள். அது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரப்பருக்கு ஊடு பயிரெல்லாம் நம்ம போட்டு வந்து ஆராய்ச்சி முடிவுகள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சிலது வந்து பாத்தீங்கன்னா தென்னந்தோப்புகளுக்கு நடுவுல வந்து அந்த இயற்கை வெளிச்ச அந்த நிழல் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு 8-9 வருஷம் ஆனால் தென்னை மரத்துக்கெல்லாம் வந்து நடுவில் ஒரு நிழல் இருக்கும், அதில் வந்து நம்ம போடலாம். அதை பற்றி ஆராய்ச்சிகளும் நடந்துட்டு தான் இருக்கு.
1: சரி, இப்போ வந்து என்ன மாதிரியான ஒரு பேச்சு சத்தமாக கேட்குது அப்படின்னா வேளாண் தொழில் காப்பக மையம் அப்படிங்கிற மாதிரி, அப்படின்னா என்ன
0: வேளாண் தொழில் காப்பக மையம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உற்பத்தியை வந்து நம்ம வந்து பெருக்கணும். பெருக்கும்போது நம்ம வந்து உற்பத்தினா அக்ரிகல்ச்சர் உற்பத்தி, அதே நேரம் மற்ற பொருட்கள் ப்ரொடக்ஷன் ஜிடிபி எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த உற்பத்தியெல்லாம் பெருக்கும்போது நிறைய தொழில்கள் வந்து நமக்கு வரணும். அப்போ அந்த தொழில்களில் வந்து வேளாண் சார்ந்த தொழில்கள் வரணும்,
1: தோட்டக்கலை
0: தோட்டக்கலை ரெண்டுமே சேர்ந்த தொழில்கள் வரணும் அப்படிங்கிறக்கா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து 6 இடங்களில் வந்து இந்த வேளாண் தொழில் முனைவோர் காப்பகம் அப்படின்னு ஒன்று செயல்பட்டு வருகிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் வந்து கிள்ளிக்குளம், இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் இல்லையா, அந்த கிள்ளிக்குளம் வேளாண் காப்பகம் மையம் வந்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, அதாவது கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம பார்க்குறோம். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு புத்தொழில் வந்து ஒரு விருப்பம் உள்ள ஒருத்தங்களுக்கு வந்து தேவையான உதவிகள், அவங்களுக்குள்ள நமக்கு வந்து சப்போர்ட், இந்த வேலையெல்லாம் வந்து இந்த காப்பகம் வந்து நமக்கு செஞ்சிட்ருக்கு. இதை கிள்ளிக்குளம் அக்ரி பிஸ்னஸ் இன்குபேட்டர் ஃபோரம்னு சொல்லுவோம், கிள்ளிக்குளம் வேளாண் வணிக காப்பகம்னு தமிழில் சொல்லுவோம்.
1: அதில் நீங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர்
0: இயக்குனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்.
1: ஸ்டார்ட் அப் நிறுவன புத்தாக்க தொழில் பயனாளிகள் தேர்வு அப்படிங்கிறது எப்படி தேர்வு பண்ணுவீங்க?
0: அதாவது ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லலான்னு பார்க்குறேன். பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சில பேர் வந்து தப்பாக நினச்சிக்குவாங்க, ஸ்டார்ட் அப்னா புது பிஸ்னஸ்னாலே அது ஸ்டார்ட் அப் அப்படின்னு. அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. புது பிஸ்னஸ் அப்படிங்கிற நியூ என்டர்பிரைஸ், ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது அதில் ஒரு இன்னோவேஷன் வேணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஓலா கேப்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாரும் அந்த காலத்தில் வந்து டாக்ஸி எல்லாம் புக் பண்ணும்போது இதில் பண்ணிப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு ஆப் பேஸ்ட் கொண்டு வந்தாங்க. அந்த

0: ஒரு புதுசா ஒண்ணு கொண்டு வர்றாங்க இல்லையா, ஸ்விக்கி மாதிரி சில இதெல்லாம் இருக்குல்ல, ஆப் பேஸ்ட் வரக்கூடிய ஒரு கம்பெனிஸ் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்ல வரும். அதுல வந்து எப்படின்னா, இப்ப நான் எதுக்காக எக்ஸாம்பிளா தான் சொல்றேன், இதெல்லாம் வந்து புது, அதாவது எப்படின்னா இயற்கையா நம்ம வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ப்ராப்ளம், அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கற புது இன்னோவேஷன், புது மாதிரியா கொடுக்கறது வந்து ஸ்டார்ட் அப்ஸ். அது வந்து வேளாண்ல வந்து இன்னைக்கு நிறைய வருது. இப்போ வந்து அந்த புத்தொழில் கொண்டு வரது பாத்தீங்களா, ஒன்ல எங்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய நிறைய ஐடியாஸோட வருவாங்க, இளைஞர்கள் நிறைய வர்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இதெல்லாம்.
1: அப்போ உங்களுடைய கருத்துல இருந்து பார்க்கும்போது ஸ்டார்ட் அப் நிறுவனம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இளம் சந்ததியினரை ஊக்கப்படுத்துற மாதிரி,
0: இளம் சந்ததிகள் மட்டும் இன்னோவேஷன் மெயினா கண்டுபிடிப்புகள் அதுதான் சொல்ல வர. ஆமா, கண்டுபிடிப்புகள் அதாவது பிரேக் த்ரூன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாதாரணமா போயிட்டு இருக்கிறதுல ஒரு புது கண்டுபிடிப்பு வந்து எல்லாத்தையும் மாற்றும் இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிப்புகள் தான் ஸ்டார்ட் அப் நிறுவனம்.
1: சரி, இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் அந்த அதுக்கு செயல்பாடுகள் அப்படின்னு என்னென்ன இருக்கணும்ங்கிறீங்க?
0: இப்ப எப்படின்னா, அவர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு இப்போ தென்னை நார்னே வச்சுக்கோமே, தென்னை நார் கழிவுல நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம், அது வந்து ஆல்ரெடி இயற்கையாட்டே போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒருத்தர் அந்த தென்னை நார் கழிவு வச்சு ஒரு புது ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டைல்ஸ் மாதிரி ஓடு, அந்த ஓடு வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டண்டா இருக்கும், தீ பிடிக்கும், அந்த மாதிரி கொண்டு வரதான் வந்து புது தொழில்நுட்பம். அப்ப அதை கொண்டு வரவங்களுக்கு அதை வந்து என்னன்னா, அது ஒரு சாதாரண பிசினஸ் மாதிரி அவர் அதை வெளியே கொண்டு போக முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ப்ரோட்டோகால் டெவலப் பண்ணணும், அதை வந்து அவர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து வந்து சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம்.
1: சரி, இப்ப இந்த நிகழ்ச்சியை கூட நிறைய பேர் கேட்டு இருக்கலாம், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பத்தி பேசுறாங்க, நம்மளும் கூட இந்த மாதிரியான ஒரு புதுமையை ஏற்படுத்த மாதிரி சில தொழில் ரீதியா ஈடுபாடு காட்டணும்னு ஆர்வமா இருக்குமே, இப்ப யார போய் அணுகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருதுன்னா, அந்த சிந்தனைக்கு ஒரு பதில் கொடுங்க.
0: அவங்க கிள்ளிக்குளம் அக்ரி பிசினஸ் இன்குபேட்டர் ஃபோரம் வந்து அணுகலாம், அவங்கள வந்து வெப்சைட்ல போட்டாலே வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே
1: அந்த இணையதள முகவரி ஒன்று சொல்லலாம்.
0: ஆமா, கபீஃப் KABF கபீஃப் அதான் அதோட ஷார்ட் ஃபார்ம் .co.in போட்டாங்கன்னா அவங்க வந்து கபீஃப் பத்தி தெரிஞ்சிடும்.
1: இன்னும் ஒரு தடவை சொல்லலாமா,
0: கிள்ளிக்குளம் அக்ரி பிசினஸ் இன்குபேட்டர் ஃபோரம் அடிச்சாலே அவங்களுக்கு டாப்ல வந்துடும், எங்களோட வெப்சைட் வந்துடும், அதுல வந்து அவங்க வந்து அல்லது கிள்ளிக்குளம் காலேஜ்ல போய் அவங்க வந்து கபீஃப் அப்ரோச் பண்ணலாம்.
1: இல்ல ஒருவேளை அவங்க நினைக்கிறாங்க, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலரியல் ஆய்வு நிலைய தலைவர் மற்றும் பேராசிரியர் வந்து அங்க ஒருங்கிணைப்பாளரா இருக்காங்கல்ல, நம்ம ஏன் தோவாளை பக்கம் போகுமா ஆராய்ச்சி நிலையத்துக்கு அப்படின்னாலும் கூட?
0: ஓகே, தோவாளை ஆராய்ச்சி நிலையத்து, தோவாளை ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ வராங்க, நிறைய பேர் கேட்டு வராங்க, அவங்களே நாங்க ஒருங்கிணைத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை.
1: தொடக்க நிலை தொழில் முனைவோர்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் செய்து கொடுக்கீங்க?
0: இப்போ தொழில் முனைவரோட கண்டுபிடிப்புகளை வந்து எடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு வந்து ஒரு சான்சஸ் கிரியேட் பண்ணி கொடுப்போம். அதில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஒரு 7-8 பேர், அவங்க அவங்க ப்ராடக்ட்டை வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணணும். அது வந்து ஏன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட் இருக்கு, ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஃபண்ட் இருக்கு, அப்போ இந்த ஃபண்டில் வந்து அவங்க வந்து நிறைய கமிட்டி பீப்புள் இருக்கும்போது இவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அதை வந்து எங்கள் பல்கலைக்கழக உயர் அதிகாரிகள் எல்லாமே
1: அந்த கதம்பையில் ஒரு வித்தியாசமான பொருள் பண்ணுறாங்கன்னா அதை வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணிக்கலாம்.
0: இல்லை இல்லை, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி அவங்க ப்ராடக்ட்டையும் கொண்டு வரணும், கொண்டு வந்து அவங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த கிராண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: இந்த மாதிரியான செயல்பாடுகள் கிள்ளிக்குளம் வேளாண் கல்லூரி மாணவர்களுக்கு எந்த விதத்தில் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஃபஸ்ட் இயர் வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்ஸ் எல்லாமே இப்போ சிலபஸ்லேயே அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரும்போது அவங்களுக்கு வந்து நாங்கள் போட்டிகள் நடத்துவோம், ஐடியா தான் ஹேக்கத்தான் அப்படிங்கிறது போட்டிகள், இந்த மாதிரி போட்டிகள் ஐடியா தான் அவங்க டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் காட்டுற மாதிரி அவங்களுக்கு போட்டி நடத்தும் போது அவங்க வந்து நிறைய இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, நிறைய நிறைய கொண்டு வருவாங்க, நிறைய டெக்னாலஜிஸ். ஸோ அதில் வந்து நாங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லா ஸ்டாஃப்ஸ் இருக்கனால அவங்களும் அதில் மென்ட்ராட்டு அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மென்ட்ரிங் ப்ராசஸும் நடக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வரதை நம்மளும் அதை வந்து சரி பண்ணி ஒரு ஃபைனல் ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டோக்கால் மாதிரி டெவலப் பண்ணும்போது அவங்களுக்கு அடுத்த தேவை காசு. ஸோ அந்த காசு தேவைக்கு வந்து இந்த இன்குபேட்டர் ஃபோரம் மூலமாக அவங்களுக்கு வந்து நாங்கள் கைடன்ஸ் வந்து கொடுப்போம், மாடல்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிற மாதிரி நிறைய தொழில் முனைவோர் இன்றைக்கி உருவாக இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்.
1: அந்த மாதிரி தொழில் முனைவோராக புதுசாக ஒருத்தர் உருவுறாரு, உருவாகக்கூடிய ஒரு நிலையில் அலுவலகம் அப்படிங்கிறது அவருக்கு இல்லாத ஒரு நிலையில் அதுக்கு ஏதாவது வழிகாட்டுதல்கள் உதவிகள் அந்த மாதிரி ஏதாவது
0: அது இருக்கு, கோ ஒர்க்கிங் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருப்பாரு, அவருக்கு அஃபிஷியலா ஒரு மீட்டிங் பேசணும், அவருக்கு ஒரு தனி ஆஃபீஸ் இருக்காது, வீட்டை தான் வச்சிருப்பாரு. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படின்னா கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆஃபீஸ் செட்டப்போட ரூம்ஸே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா அந்த ரூம்ஸை வந்து அவங்க ரெண்டல் பேசிஸில் எங்கள்கிட்ட எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு சஸ்டெயினபிள் ஆர்கனைசேஷனாக கொண்டு போனோம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து இருந்துட்டு அவங்களுக்கு அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு சிறுதானியத்தை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த யூனிட்டே இருக்கும், அதுக்கு தேவையானது எல்லாம். இன்னொன்று நிறைய தொழில் முனைவோர் இளைஞர்

0: இன்னைக்கு என்னன்னா பேக்கரிக்கு வராங்க, அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா பேக்கரி செட்டப்பே இருக்கும். அவங்க வெறுமனா அந்த அவங்க செய்யக்கூடிய ப்ராடியூஸ் பேசிக் மைதாமாவே அந்த மாதிரி பேசிக் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்தாலே அவங்க ப்ராடியூஸை எடுத்து செஞ்சு எடுத்துட்டு போய்க்கலாம். இதெல்லாம் எதுக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னா, இப்ப அவங்களே தனியா எல்லாம் கிரியேட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், இன்னொன்னு அவங்க வந்து வைக்கும் போது அதுல வந்து நிறைய டிஃபெக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்ப இதை வந்து எங்களோட யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல போகும்போது ஈஸியா இருக்கும்.
1: சரி, வரக்கூடிய நாட்கள்ல ஒரு கண்காட்சி, கருத்து காட்சி, முகாம், பயிற்சி கூடம், இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு புதுசா ஸ்டார்ட் அப் தொழில் நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களை விழிப்பு ஏற்படுத்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு?
0: அதாவது என்னன்னா, இப்ப அந்த எங்க ஆர்கனைசேஷன்ல சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மெம்பர்ஷிப் எடுத்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இப்ப வந்து நிறைய ஃபேர் நடக்கும் இல்லையா, இப்ப கொடிசியா இப்ப கூட நடக்குது, இன்னைக்கு கூட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஃபேர்ல எல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில அவங்க ஒரு ஸ்டால் புக் பண்ணி அவங்க ப்ராடியூஸ் வைக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும். அவங்க லெவல்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெவல்ல முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நாங்க காமனா ஒரு ஸ்டால் புக் பண்ணி அதுல வந்து இவங்க எல்லாரும் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து அவங்க ப்ராடியூஸ் வைக்கும் போது இவங்களுக்கு வந்து நிறைய அறிமுகங்கள் கிடைக்கும். அவங்க ப்ராடியூஸ மார்க்கெட் பண்றது, இவங்களுடைய பொருட்களை வந்து அவங்க வெளியே எடுத்துட்டு போறது, மார்க்கெட்டிங் பண்றது, அந்த மாதிரி உள்ளதுக்கு இந்த ஃபோரத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
1: இன்குபேஷன் அலகுகள் அப்படின்னு சொல்றாங்களா, அப்படின்னா என்ன?
0: இந்த இன்குபேஷன் யூனிட்ஸ் தான் வந்து பேக்கரி யூனிட், இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹைட்ரோபோனிக்ஸ் யூனிட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் நீர்ல விவசாயம் ட்ரை பண்றாங்க. இப்போ எங்க ஸ்டூடெண்டே வந்து நெக்ஸ்ட் அவங்க போய் முடிச்சுட்டு போனோம்னா ஒரு ஹைட்ரோபோனிக் யூனிட் போடணும்னு வச்சுக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இப்போ எங்க யூனிட்ல அவங்க வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். அவங்க போட்டு செடிகளை வளர்த்து அவங்க வந்து ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அவங்க போகும்போது நெக்ஸ்ட் லெவல்ல அவங்களுக்கு வந்து இதே மாதிரி தனியா போடும்போது அவங்களுக்கு வந்து இதை நல்லா பழகிக்குவாங்க. ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு, அதாவது இன்குபேட்டர்னால என்ன, ஒரு காப்பகம், இப்ப ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒரு இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க அப்படின்னா அதை வந்து பாதுகாத்து கொடுக்கறது. அதே மாதிரிதான் ஒரு வேளாண் தொழில் பண்ணக்கூடியவங்களை இனிஷியலா ஒரு அவங்களை வந்து பத்திரமா பாதுகாத்து வெளியே விடுறதான் இன்குபேட்டர் போறோம்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்துல வேளாண் சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவன உறுப்பினர்கள்
0: இருக்காங்க. அவங்க வந்து கிள்ளிக்குளம் அக்ரி பிசினஸ் இன்குபேட்டர் ஃபோரத்தை தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அதுல வந்து மெம்பர் ஆயிருக்காங்க, வர்றாங்க, அதுல வந்து பெனிஃபிட்டும் அடைஞ்சிருக்காங்க.
1: இல்ல, அந்த மாதிரி உறுப்பினர்கள் அப்படின்னு வரக்கூடியவங்கல முழுக்க முழுக்க ஆண் அந்த மாதிரி தானா, அல்லது மகளிருடைய ஆர்வமும் கூடுதலா இருக்குது?
0: அதாவது நிறைய பாத்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சு ஒரு தேர்ட் இயர் அதை முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் முடிச்சு நிறைய சின்ன பையங்க வந்து நிறைய பேர் வந்து மெம்பர் ஆகுறாங்க. பொண்ணுங்களும் நிறைய எதுக்கு வராங்கன்னா, மெயினா அவங்க வந்து ஒரு அழகு சாதன பொருட்கள் அந்த மாதிரி உள்ளது நிறைய செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கொண்டு வராங்க இதுல இருந்து. ஏன்னா செல்லது பாதி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் எல்லாம் இருந்திருக்கும் வீட்டுல, அதை கொஞ்சம் இவங்க மாடர்னைஸ் பண்ணி கொண்டு
1: வராங்க.
0: அந்த மாதிரி உள்ள அவங்களுடைய இதை வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி, இப்ப எங்க பாட்டி இப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க, நான் வந்து இத ஒரு அழகு சாதன பொருளா கொண்டு போகலாம் அப்படின்லாம் நிறைய.
1: இப்ப உங்களுடைய பார்வையில குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனம் அப்படிங்கிற இதுல ஈடுபாட்டுல என்ன உட்படுத்தணும் அப்படின்னு என்ன மாதிரி தொழில வந்துட்டு இருக்காங்க?
0: இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் கோகனட் வேஸ்ட்ல கழிவுல நிறைய பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வாழை, இப்ப யாருமே நீங்க பாத்திருப்பீங்க, சில பேர் வாழை நாள்ல சில பொருட்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஈவன் ஃபேப்ரிக்ஸ், இப்ப நம்ம வந்து பாத்திருப்பீங்க வாழ்நாள்ல சும்மா டேபிள் மேட் இதெல்லாம் வந்து காமனா இருக்குது. இப்ப வந்து புது புது டெக்னாலஜில அவங்க வந்து ஃபேப்ரிக் செய்யறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க.
1: இவங்களுக்கு கிட்ட ஏதாவது கூட்டம் மாதிரி நடத்திருக்கீங்களா, புதுசா வந்தவங்களை அவங்கள்ட்ட கலந்து பேசும்போது அவங்களுடைய குரல் என்ன மாதிரி எதிரொலிக்க, எங்களுக்கு என்னென்ன மாதிரியான வசதி வாய்ப்புகள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதை வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற நிலையில மேலிடத்துக்கு தெரியப்படுத்திருக்கீங்களா?
0: அவங்க வந்து என்னன்னா, நாங்கள் அப்பப்போ அவங்களுக்கு வந்து மீட்டிங்ஸ் நடத்துவோம். இன்னொன்று, இந்த இது வந்து எங்களுக்கு இன்குபேட்டர் ஃபோரத்துக்கு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குது. ரெண்டாவது இடிஐ அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இன்னோவேஷன் இன்ஸ்டியூட் தமிழ்நாடு அரசோடது. அது வந்து எப்படின்னா, இது எம்எஸ்எம்இக்குள்ள தான் வர்றாங்க. ஸோ அவங்களும் எங்களோட வந்து கொலாபரேட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது இவங்களெல்லாம் அடிக்கடி நாங்கள் நிறைய மீட்டிங்ஸ் நடத்துவோம், நிறைய கண்காட்சிகள் வந்து அங்கேயே வைக்கிறோம். வைக்கும்போது அவங்களுக்குள்ளேயே இதாகிடுவாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாருன்னா அதோட பேஸ் மெட்டீரியல் இன்னொருத்தருக்கு தேவைப்படும். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு நெட்ஒர்க்கிங், அதை தான் நெட்ஒர்க்கிங் சொல்லுவோம், அவங்களுக்குள்ளேயே ஒரு நெட்ஒர்க்கிங் கிரியேட் ஆகிடும். ஸோ அது விஷயமா நிறைய பேர், அது மூலமாக நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து அவங்க என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்பாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஓரளவு தானே பண்ண முடியும், அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பேங்க்ஸோட லிங்க் பண்ணி நிறைய சப்போர்ட்டிங் கொடுத்துருக்கோம்.
1: தொழில் மையத்தினுடைய ஈடுபாடும் கூட
0: இருக்காங்க, அவங்க எங்களோட லிங்க்ல இருக்காங்க, அவங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இளைஞர்கள் வரும்போது அவங்களுக்கு வந்து நிறைய எப்படி வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே எப்படி பண்ணணும்னு தெரியாது, அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சில பேர் வந்து நியூ

0: ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பேட்டன்ட் இன்னைக்கெல்லாம் பேட்டன் பண்ணாங்கன்னா அதுக்கு அதுக்கு வந்து நாங்க வந்து பேட்டன்ட்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அதெல்லாம் பண்றோம், பேட்டன்ட்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்புறம் ஒரு தடவை ட்ரேட்மார்க் கேம்பெயின் நடத்தினோம், அதாவது அவங்களோட இதை லோகோ இதெல்லாம் பிரிசர்வ் பண்றதுக்கு ட்ரேட்மார்க், அதுக்கெல்லாம் நிறைய வரவே நிறைய பேர் வந்தாங்க. நாங்க வந்து இத்தனைக்கும் அது வந்து ஒரு இது மாதிரி தான் நடத்தணும், இன்னைக்கு வந்து ட்ரேட்மார்க் கேம்ப் நடத்துறோம், யாருனாலும் வாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து.
1: நான் என்ன கேட்கறேன்னா, இதுல வந்து முழுக்க முழுக்க தொழில் அனுபவம் உள்ளவங்களை வச்சு பேச வச்சு புதுசா தொழில் தொடங்கணும்னு ஆர்வமா வரக்கூடியவங்களுக்கு இந்த தொழில இருந்தா நான் இந்த மாதிரி சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுபவ கருத்துக்களை பேச வைக்கிற மாதிரியும் அதன் வழி இவங்க மேம்பாடு அடைய மையம்
0: நிறைய எங்களோட இதுல இருந்து சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய பேர் வந்து வெற்றி கதைகள் வந்து சொல்லுவாங்க. அப்புறம் சில பேருக்கு என்னன்னா நல்ல ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க, பேக்கிங் வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங்கோட சேர்ந்து அந்த சயின்டிஸ்டோட சேர்ந்து இவங்களுக்கு வந்து பேக்கிங் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு பிராண்டிங் பண்ண தெரியாது, எல்லா ஆசருக்கும் எங்க ப்ராடக்ட் வந்து எப்படி பிராண்டிங் பண்றதுன்னு கேட்பாங்க, அதுக்கு வந்து பிராண்டிங்க்கு ஒன் டே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். சிலர்லாம் அந்த நாங்க வந்து இந்த ஒன் டே ஸ்மால் ஸ்மால் ட்ரைனிங்ஸ் கூட நடத்துவோம், பேக்கிங் பிராண்டிங் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அதுல அவங்களுக்கு எந்த இதுல பிரச்சனை வருதோ அந்த இடத்துல சப்போர்ட்.
1: இருந்தாலும் கூட வேளாண் அறிவியல் நிலையம் அப்படிங்கிற ரீதியில அவங்களையும் கூட உங்களுடைய இதுல வந்து ஐக்கியப்படுத்துறீங்களா? அப்படி
0: வேளாண் அறிவியல் மையம் வந்து இவங்களே ஒரு டீமை வந்து எங்களுக்கு கூட்டிகிட்டே வந்தாங்க, டூரே கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னன்னா ஒரு ஆண்டர்ப்ரூனர்ஸ் வந்து இப்போ இவங்கள்ட்ட வந்து ஆரியா ஸ்கீம் இருக்கு இல்லையா நம்ம திருப்பதி சார்ல, அதில் உள்ள ஆண்டர்ப்ரூனர்ஸ் அதாவது அந்த யங் ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் வந்து நிறைய லேடிஸ்லாம் வந்தாங்க, வந்துட்டு அவங்கெல்லாம் பேக்கிங்க்கு பிராண்டிங்கெல்லாம் கேட்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம்.
1: ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை சார்ந்த நிறுவனங்கள்?
0: ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு வந்து அது 50-50 தான், ஏன்னா அதில் வந்து ரிஸ்க்கும் இருக்கு, ஏன்னா புது ப்ராடக்டை கொண்டு வரும். ஸோ அப்படிங்கும் போது அது வந்து சிலது தான் வந்து அது வந்து எடுக்க சிலது நல்ல வரவேற்பை பெறும், சிலது வந்து இருக்காது. பட் மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவாக போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அவங்களுக்கு வந்து மென்டரிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம், நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுறோம். சிலதெல்லாம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு.
1: இல்லை இந்த மாதிரி சில இதுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் கண்டுனர் சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி கூட கூட்டிகிட்டு போய் சில நிறுவனங்களை காட்டி கொடுப்பாங்க, அது வந்து அவங்களுக்கு மனசில் பதியக்கூடிய ஒரு நிலையில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புங்கிறது கொட்டி கிடக்கும். அந்த மாதிரியான நிலைப்பாடு இந்த ஸ்டார்ட் அப் நிறுவன செயல்பாடுகளில் அவங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கு.
0: இருக்குது, இப்போ கூட எக்ஸ்போஷர் விசிட் வந்து கேட்டாங்க எங்கள்கிட்ட, பனை சார்ந்தவங்க இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து பனை சார்ந்த சிலதெல்லாம் புது புது ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து பந்திரி மாமுடின்ற ஆந்திரா கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பனை சென்ட்ரல் கவர்மெண்ட் பனை ஆராய்ச்சியிலையும் இருக்குது. ஸோ எங்கள்கிட்ட இல்லாத சிலது வந்து இப்போ நம்மமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட பனை ஆராய்ச்சி நிலையம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தெரியும் இல்லையா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், அதில் இல்லாத சிலதெல்லாம் அவங்க அங்கே தான் எங்களுக்கு கற்றுக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த வாரம் போயிருக்காங்க, ஒரு டூர் வந்து போயிருக்காங்க.
1: சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இனிதான் அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாருங்க நம்பிக்கையோடு வாருங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ரீதியில் முத்தாய்ப்பா என்ன கருத்து சொல்கிறீங்க?
0: அதாவது என்னன்னா நான் வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் ஒரு அது வந்து எப்போவுமே அதாவது என்ன சொல்றது எப்போவும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு தொழில் வேளாண்மை தோட்டக்கலை ரெண்டு. எப்போ நமக்கு வந்து ஃபுட்டு தேவை, ஃபுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தேவை எல்லாம் சொல்லும்போது நமக்கு வந்து தொழில் வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இப்போ மெக்கனைசேஷனில் நம்ம பண்ணலாம், ஒரு ஃபேப்ரிகேஷனில் நமக்கு தொழில் வாய்ப்புகள் இருக்குது, நிறையவே வாய்ப்புகள். போஸ்ட் ஹார்வெஸ்ட் அதை பற்றி நம்ம கவர் பண்ணலை. இப்போ வந்து எவ்வளோ நம்ம நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளில் வந்து 20-25% வந்து சேமிப்பு
1: இல்லாமல் கூட
0: ஊதுபத்தி சோப்பு நிறைய ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க. சோ அதெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறதுனால அதுல வந்து ஒரு கான்சென்ட்ரேஷனோட நிச்சயம் செய்யும் போது நிச்சயமாக அதுல வந்து ஒரு சக்சஸ் கொண்டு வரலாம்.
1: இதுவரை வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் மற்றும் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய செயல்பாடுகள் குறித்தும் பல்வேறு தகவல்களை எடுத்துரைத்து வேளாண் தோட்டக்கலை பயிர்களில் ஈடுபாடுடைய இளம் சந்தையினரை வெளிப்படைய செய்திருக்கீங்க, உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: எனக்கு வாய்ப்பளித்த குமரி பண்பலைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

இதுவரை வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள், வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். ஸ்வர்ணப்ரியா அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் பி. உதயபானு. இனி கேட்க

0: இதில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் உரையாடல் கேட்கலாம். ஒரு வாரமா மழை பொய்யாத மழை தான். நேத்துக்கு வேற காலை வெட்டி விட்டுட்டு போனேன், எவன் அடைச்சு விட்டான்னு தெரியல. இந்த காலத்துல நம்பகமான ஆட்களையே பார்க்க முடியலையப்பா. பயிர் வேற ஃபுல்லா மூழ்கி கிடக்கு. இழப்பீடு இல்லாம பயிர் செய்யற மாதிரி ஆண்டவா ஒரு வழிய காட்ட மாட்டியா? கிழக்க சூரியனை பார்த்துதான் கும்பிட்டு அண்ணா ஒரு ஆள் வாராரு, நம்ம சிவசேனன் மாதிரியே இருக்க, ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்காரு போல இருக்கு. அவருக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்தா போதும், திட்டங்களா உதிர்த்துக்கிட்டே இருப்பாரு. எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியாது. ஏன் யோகம் மனுஷன் என்ன வந்துட்டு இருக்காரு? என் மனைவி வேற பாத்து பாத்து முளகட்டின சிறுபேரை வேற காலையில சாப்பாட்டுக்கு ஆகாரமா தந்து விட்டுருக்கா.
1: ஏ தம்பி, ஆனா நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், அதிகாலை வேளையில நீ வயல்ல நிப்பேன்னு, ஆனா இவ்வளவு நேரத்தை நிப்பேன்னு நான் நினைக்கலப்பா.
0: அதெல்லாம் இருக்கட்டுனே, நீங்க என்ன இந்த பக்கம்?
1: தம்பி, நான் இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. நான் பாலம் வாங்கிக்கிட்டு பத்திரிகை வாங்கிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய நிலைதான். என்னானே தெரியல, அப்படியே என் கால் திரும்பி இந்த வயல் பக்கமா வந்தது.
0: எல்லாம் ஆண்டவன் செய்கை, எனக்காக வந்தது மாதிரி இருக்கு.
1: என்னானே தெரியல தம்பி, மின்னுக்கு வந்து நிக்கிறேன். ஏதாவது பிரச்சனை என்னமா உண்டுமாப்பா?
0: ஏனே நீங்க வயறார சாப்பிடுங்கண்ணே, உட்காருங்கண்ணே.
1: வேண்டாப்பா வேண்டாப்பா, நீனே கடுத்த உழைப்ப குடுக்கறதுக்காக ஏதாவது ஆகாரம் கொண்டு வந்திருப்ப, நீ சாப்பிடுப்பா நீ சாப்பிடுப்பா.
0: ஏனே ஏன்னு எப்படி சொல்றீங்க? உங்க பரப்புரைய கேட்டுட்டு என் மனைவி முளைக்கட்டின சிறுபேரை காலை உணவா தந்து விட்டு இருக்கா, சாப்பிடுங்கண்ணே.
1: சரிப்பா, தம்பியனுடைய அன்பு தொல்ல தாங்க முடியல, எடுப்பா எடுப்பா பாப்போம்.
0: ஏனே இன்ன பாருங்கண்ணே, 4 ஏக்கர் வயலு, இப்பதான் பூச்சி தாக்குதல் இருந்து விடுபட்டு வந்தேன். அதுக்கடையில மழை வெள்ளம் வந்து இங்க பாருங்கண்ணே, இழப்ப பாருங்கண்ணே. என்ன பண்றதுன்னு, பொதுவா சொல்லுவாங்க ஆண்டவனை வேண்டும் போது ஆண்டவன் நேரடியா வர்றது இல்ல, நல்ல மனிதர்கள் அந்த வழியா வருவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டவனை வேண்டுனேன், அண்ணன் வந்து நிக்கிறீங்க.
1: பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒண்ணு செயல்படுத்துறாங்க, தம்பி கேள்விப்பட்டிருக்கியா?
0: ஏனே எனக்கு அங்க எல்லாம் போறதுக்கு நேரமே இல்லன்னு, வழிய சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, வழி அப்படிங்கறது ஒண்ணுமே இல்லப்பா. ஒரு பயிர் ஏற்றல் ஆரம்பிக்க கூடிய ஒரு நிலையில வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்க அந்தந்த பயிர் சார்புடைய பயிர்களுக்கு காப்பீடு செய்யுங்க. இந்த மாதிரியான ஒரு இழப்பீடு வரும்போது உங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கொஞ்சம் ரூபாதான் கட்ட வேண்டி இருக்கும், இழப்பீடுன்னு வரும்போது முழு தொகையும் பெரிய அளவுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிம்பாங்க.
0: ஏனே ராஜா கூட அன்னைக்கு சொன்னான்னு, அவங்க கூட இந்த மாதிரிதான் அனுபவிக்கிறான். எனக்கு இப்பதானே யோசனை வருது, அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் விலாவாரியா சொல்லுங்க.
1: தம்பி, பொதுவா நம்ம வந்து நெல் பயிரை பொறுத்த அளவுல 2 போகம் பயிரேத்துவோம். கன்னிப்பு பயிரேத்தி இருக்க, அதுல சில பிரச்சனைகள் ஆரம்ப நிலையிலேயே வந்திருக்குது அப்படிங்கறத நான் கூட பாக்குறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு பரிதவிப்பில இருந்து உங்களை விடுபட வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மத்திய அரசு பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க.
0: என்ன மத்திய அரசு திட்டமானே?
1: மத்திய அரசு திட்டமே தான்ப்பா. உங்களமா இருக்கக்கூடிய விவசாயிகள் கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு ஒரு கவலை தொத்திடக்கூடாது, அதனால நம்ம நாட்டுல உணவு உற்பத்தி பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம்.
0: இதுல காசு நிறைய கட்ட வேண்டிய இருக்குமாண்ணே?
1: இதே சிந்தனை தான்ப்பா ஒவ்வொரு விவசாயிட்டையும். காசை கட்டி ஒருவேளை இழப்பு வரல அப்படின்னா அந்த பணம் நமக்கு இல்லாம ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் ரூபா கட்டி ஒருவேளை இழப்பு வரலன்னா சந்தோஷம் தானே?
0: ஆமாண்ணே ஆமாண்ணே, சந்தோஷம் தானே. அந்த சிறிய தொகையை கட்டியிருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பரிதவிக்க கூடிய நிலை இல்ல அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமாப்பா.
0: எங்கண்ணே பதிவு பண்ணணும், யார போய் பாக்கணும் அத சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, நம்ம களப்பணிக்கு வரக்கூடிய உதவி வேளாண்மை அலுவலர்களை பார்க்கலாம், உதவி தோட்டக்கலை அலுவலரை பார்க்கலாம், கிராமங்கள்ல செயல்படக்கூடிய இசேவை மையத்துல போய் தகவலை சேகரிக்கலாம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அப்படின்னு கிராம அளவுல இருக்கும்.
0: ஏனே இந்த விவசாயத்துக்கு கடன் வாங்குவோமே அந்த வங்கி என்ன சொல்றீங்க, அங்க கூட நம்ம பதிவு பண்ணலாமாண்ணே?
1: ஆமாப்பா, நம்ம வந்து ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான காப்பீடு வசதிய அவங்களே உனக்கு ஏற்பாடு பண்ணி தந்துருவாங்க. இழப்பீடு அப்படிங்கறது பிற்கால அளவுலதான், பிற்கால ஏதாவது ஒரு பகுதியில இழப்பீடு பெரிய அளவுல ஏற்பட்டுனா அந்த இழப்பீடு அவங்களுக்கு கொடுக்கும் போது உனக்கும் வந்துரும். ஏன்னா நீனா அந்த பிற்கால இருக்கும் போது.
0: அண்ணன் சொல்றத பாக்கும் போது இந்த பிற்காவில இப்ப பாதிப்பு வந்திருக்கு, இதே பிற்காவில பக்கத்து புறவுல பாதிப்பு இல்ல, ஏன் வயலு பாதிப்புக்குள்ளாயிருக்கு, ஏன் பிற்காவில சில பேர் பணம் கட்டிருக்காங்க. நீங்க சொல்ற பிரகாரம் நான் இந்த பயிர் காப்பீடு கட்டிருக்கணும் இல்லனே?
1: ஆமாப்பா ஆமாப்பா. தம்பி, இப்ப ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிடுச்சாப்பா? ஒரு வெள்ளம், ஒரு புயல், இயற்கை பேரிடர்னு ஏதாவது சேதங்கள் வரக்கூடிய ஒரு நிலையில வழிகாட்டுறதுக்கு 1008 திட்டங்கள் இருக்குது. அதுல முதன்மையான நெல் பயிரை பொறுத்த அளவுல பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கறது கை கொடுக்குங்கிறது ஓரளவுக்கு உன்னால அனுமானத்துக்கு வர முடியுதா? எப்படி
0: என்ன எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க அண்ணே, இன்னைக்கே போவோமானே வங்கிக்கு.

0: அமுது சுரபியில் இதுவரை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் விதிநிறுத்தியின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் எஸ் நஸ்ரீன் அவர்கள்.
3: விதை நேர்த்தி எதுக்காக வேண்டி பண்றோம் அப்படின்னா, விதை நேர்த்தி செய்வதன் மூலம் விதை நெல்லில் உள்ள பூச்சி மற்றும் நோய்கள் வந்து வராம தடுக்க முடியும். இதுக்கு வந்து முக்கியமா வந்து இயற்கை உயிரியல் முறைகளும் நம்ம செய்யலாம், அது இல்லாம வந்து ரசாயன பொருட்கள் பயன்படுத்தியும் நம்ம செய்யலாம். அந்த விதை நேர்த்தி இது செய்வதன் மூலம் என்னன்னா வந்து நம்ம நோய் தாக்கத்திலிருந்து பயிர்களை நம்ம பாதுகாக்க முடியும்.
0: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
4: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

நேர்களே, நாளை இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நஞ்சில்லா விவசாயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பாரப்பள்ளம் சி சந்திரகலா அவர்கள். அமுது சுரபியில் வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏன் போட வேண்டும் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்போர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார். சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட மூன்றாவது அரசுமுறை பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள் ஆராய்ச்சி மேம்பாடு புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல்

0: தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சுயதொழில் தொடங்க தேவையான உபகரணங்களை அரசு வழங்கும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலித் தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி
1: பண்பலை 101
2: குமரி பண்பலை 101

உங்களுடைய திறமைகள் அத்தனையும் வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் என்ன தெரியுமா? 2602402902722 முன்னழைப்பாக 0462 என்ற எண்ணை டயல் செய்யவும். அதோட அலைபேசி எண் என்ன அப்படின்னா 8903257039.

பட்டாம்பூச்சிகள் வண்ண கனவுகளோடு எண்ணச் சிறகு விரிக்கும் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. செல்ல குழந்தைகளா, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்று சூப்பரா பாடலாம், கவிதை சொல்லலாம், கதை, திருக்குறள், பொதறிவு, ரைம்ஸ், தமிழ் பாடல்கள், இப்படி உங்களுக்கு என்னென்ன தெரியும்

சரி, குழந்தைகளை சந்திக்கிறதுக்கு முன்னால ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? குழந்தைங்க வர ஆரம்பிச்சாச்சு. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க, யார், எங்கேருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: பாலப்பள்ளத்துல இருந்து அனுகிரகா.
0: அனுகிரகா. அனுகிரகா, என்ன படிக்கிறீங்கம்மா?
1: நைன்த்.
0: 9th படிக்கிறீங்க. சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா?
1: ஆமா.
0: சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: கடி ஜோக்.
0: கட்டி ஜோக்ஸ் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
1: ஆமா.
0: நீங்க இந்த கதை கவிதை 9th படிக்கிறீங்கல்ல, அழக பாட்டு, நம்ம திருக்குறள், பொது அறிவு விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய சொல்லாமே, அதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க? இனி வரும்போது சொல்லுவீங்களா? சூப்பர் சூப்பர். சரி, அப்ப இன்னைக்கு கடி ஜோக்ஸ் சொல்லுங்க.
1: எந்த வாட்ச் கரெக்டா டைம் காட்டும்?
0: எந்த வாட்ச் கரெக்டா டைம் காட்டும்? வாட்ச் எல்லாம் டைம் காட்டாது, நம்ம தான் போய் பார்க்கணும், சரியா?
1: ஆமா.
0: சொல்லுங்க, வேற இருக்கா? ஹலோ அனுகிரகா, வேற கதை ஜோக் வச்சிருக்கீங்களா?
1: ஒருத்தர் மோதிரத்தை கால்ல போட்டிருந்தாராம், ஏன்?
0: அது கால் பவுன் மோதிரம். கரெக்ட். அடுத்தது,
1: பேங்க்ல பணம் எடுக்க போனவருக்கு ஷாக் அடிச்சிட்டாயே,
0: அது கரண்ட் அக்கவுண்ட். சரி, நான் ஒன்னு கேக்கட்டுமா? உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா?
1: இல்ல.
0: கார்
1: தெரியும்.
0: சைக்கிள் ஓட்ட தெரியும். சைக்கிள் ஓட்ட தெரியும். சரி, கார் ஓட்ட தெரியலன்னா என்ன பண்ணணும்?
1: நடந்து போகணும்.
0: நடந்து போணுமா? இல்ல, அந்த ஓட்டைய பெருசாக்கணும். எப்படி, கரெக்டா? ஆமா, பாத்தீங்களா, நீங்க கேட்டீங்க, நானும் கேட்டுட்டேன், எனக்கும் தெரியும் கடி ஜோக்ஸ் எல்லாம். சரி, வேற வச்சிருக்கீங்களா? நிறைய வச்சிருக்கீங்களா? என்னமா,
1: யார் அடிச்சா வலிக்காது?
0: யார் அடிச்சா வலிக்காது? காத்து அடிச்சா வலிக்காது. அப்புறம்,
1: தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் நாம குட் நைட் சொல்றோம்?
0: தூங்குறதுக்கு பிறகு சொல்ல முடியாது. ஓகேம்மா. சரி, அடுத்த நிகழ்ச்சியில நீங்க சூப்பரா கடி ஜோக்ஸ் இல்லாம வேற கதை கவிதைன்னு ஏதாவது சொல்லணும், சரியா? சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: படமழன்னு போட்டிருப்பது யாரு கொடுத்த சொக்கா?
0: எப்படி, கரெக்டா? ஆமா, பாத்தீங்களா, நீங்க கேட்டீங்க, நானும் கேட்டுட்டேன், எனக்கும் தெரியும் கடி ஜோக்ஸ் எல்லாம். சரி, வேற வச்சிருக்கீங்களா? நிறைய வச்சிருக்கீங்களா? என்னமா,
1: யார் அடிச்சா வலிக்காது?
0: யார் அடிச்சா வலிக்காது? காத்து அடிச்சா வலிக்காது. அப்புறம்,
1: தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் நாம குட் நைட் சொல்றோம்?
0: தூங்குனதுக்கு பிறகு சொல்ல முடியாது.
1: சரி.

0: ஓகேமா. சரி, அடுத்த நிகழ்ச்சியில நீங்க சூப்பரா கடி ஜோக்ஸ் இல்லாம வேற கதை கவிதைன்னு ஏதாவது சொல்லணும், சரியா? சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: பட்டு போச்சு அக்கா, நீ பழமழன்னு

0: இது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பேச கத்திருக்கும் அடுத்த குழந்தை யார் அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: மேற்கு சூரபலத்துல இருந்து தனுஸ்ரீ பேசுறேன்.
0: தனுஸ்ரீ, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: பாட்டு பாட போறேன்.
0: பாட்டு பாடுறீங்களா? சரி, என்ன பாட்டு?
1: This is my head.
0: பாடுங்க.
1: This is my head. Shake, shake, shake. These are my eyes. Bling, bling, bling. This is my nose. Snip, snip, snip. These are my ears. Pull, pull, pull. This is my stomach. Rap, rap, rap. These are my legs. Jump, jump, jump.
0: லெக்ஸ் வந்து ஜம்ப் ஜம்ப் ஜம்ப் அப்படிதானே? ரன் ரன் ரன் இல்லையா?
1: இல்ல,
0: ஜம்ப் மட்டும் தான் பண்ணுமா லெக்ஸ். யார் சொல்லி தந்தாமா? மிஸ் சொல்லி தந்தாங்களா? மிஸ் சொல்லி தந்தா அப்படியே சூப்பரா ஒப்பிச்சிட்டீங்க, அப்படித்தானே? சூப்பரா பாடிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கு வேற ஏதாவது ரைம்ஸ் சொல்றீங்களா? பாட்டு பாட போறீங்களா? இல்ல, இந்த ஒரு பாட்டு தான். இல்ல, சரி, அடுத்த நிகழ்ச்சியில் அப்போ ரெண்டு பாட்டு பாடுறீங்க, ஓகேவா? சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்று சூப்பராக பாட்டு பாடுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி மேம். வாழ்த்துக்கள்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கும் அடுத்த குழந்தை, ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா, பேசலாம். யார் இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், வணக்கம்மா.
3: வணக்கம்.
0: யார் அது வணக்கம் அழகா சொல்றீங்களே, வணக்கம். பேசலாம். யாரம்மா உங்க பேர் திரும்ப சொல்லுங்க? நிக்கிஷாவா?
3: ஆமா.
0: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: காண்டிகல்
0: கோட்டார்ல இருந்து பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்கப்பா?
3: 2
0: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போயாச்சு.
3: ஆமா.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா?
3: பாட்டு பாட போறீங்களா?
0: பாட்டு பாட போறீங்களா? பாட்டு பாடுறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமோ? இதுக்கு முன்னால வந்தவங்க பாட்டு தான் பாடினாங்க, கேட்டீங்களா?
3: ஆமா.
0: அது மாதிரி பாட தான் பிடிக்கும் இல்ல?
3: ஆமா.
0: சரி, பாடுங்க கேக்கலாம்.
3: குட்டி யானை குனிடாக்கே பாடலா கே பாடலா கே பா கிங்கன் பா மாளம் அதுது பா இல்ல அதுது இல்ல
0: வீட்டுல யார் அம்மா யாராவது பக்கத்துல இருக்காங்களா? அவங்கள உங்களுக்கு பிடிச்சுக்கிட்டு சொல்லுங்க, போனை நீங்க பாடுங்க, சரியா? ஓகேவாமா? பாடுங்க.
3: மலையில் வந்து

0: சூப்பர், அழகா பண்ணீங்க. மழையில நனையறதுக்கு பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஆமா.
0: பிடிக்குமா? ஜலதோஷம் எல்லாம் பிடிக்காதா உங்களுக்கு? காய்ச்சல் எல்லாம் பிடிக்காதா?
1: இல்ல
0: இல்ல பிடிக்காது. கப்பல்லாம் விடுவீங்களா மழை தண்ணியில?
1: ஆமா.
0: யார் செஞ்சு தருவா கப்பல்?
1: அம்மா
0: அம்மா கப்பல் செஞ்சு மழையில விட்டு நினை அப்படின்னு சொல்லுவாங்களா?
1: ஆமா.
0: சூப்பர் சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மழை வரும்ல, என்ஜாய் பண்ணுவீங்களா?
1: ஆமா.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள்மா, அழகா சொன்னீங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீ கோபிகா, எங்க இருந்து பேசுறீங்க? பக்கத்துல யார் இருக்கா?
2: அம்மா.
0: தங்கச்சி பாப்பா இல்லையா? சரி, நீங்க சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்றீங்களா? பெரிய கதை சொல்ல போறீங்களா? சின்ன கதை தானே, சொல்லுங்க.
2: அனைவரும் சாப்பிடுங்கள். வருண் வரவில்லையா? பாட்டி வருண் வரலையா கேட்டீங்க. தினமும் எனக்கு அவன் காலை வணக்கம் சொல்வார் மோனிகா. எனவே அவனை பற்றி கேட்டேன். ஓ அப்படியா?
0: கதை வாசிக்கிறீங்களாம்மா? புக்ல இருந்து வாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு கேரக்டரையா சொல்லி சொல்லி அந்த கதையை சொல்ல தெரியுமா உங்களுக்கு? கதையெல்லாம் சொல்லி தந்திருப்பாங்களா, அப்படி கதை சொல்ல தெரியுமா? அப்படி ஒரு கதை சூப்பரா சொல்லுங்க பாப்போம். நீங்க இது வாசிக்கும் போது யாருக்குமே புரியாது, உங்களுக்கு தான் நீங்க புக்கு கையில வச்சிருக்கிறதுனால யார் யார் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? சரி, கதை வேற கதை இருக்கா உங்கள்கிட்ட? கதை சொல்ற மாதிரி வச்சிருக்கீங்களா? இல்லையா? சரி, பாட்டு ஏதாவது பாடுவீங்களா? வழக்கமா ஏதாவது சொல்லுவீங்கல்ல? திருக்குறள் சொல்லுங்க. சூப்பர்.
2: அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முடிச்சுள்ளி வளமிசையினால் மானடி சேர்ந்தார் இளமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமே இளமடி சேர்ந்தார்க்கு ஆண்டு மிடுமை இல்லை. இருள் சேர் இருவினை சேராயிரவன் பொருள் சேர் புக புழுந்தார் மாட்டு ஒரு வாயில் அந்த தீர் ஒரு பொன்னறி நின்றான் நீண்டு வாழ்வார்.
0: சூப்பர். இப்போ திருக்குறள் கதை வேண்டாம், திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னோட கடக்கட கடக்கடன்னு ஒப்பிச்சிட்டீங்க, சூப்பரா சொன்னீங்க. சரியா? இதே மாதிரி கதையும் அடுத்த நிகழ்ச்சியில கதை வந்து நீங்க எனக்கு கதை சொல்லணும், வாசிச்சு காட்டக்கூடாது, ஓகேவா? கதை சொல்லுவீங்களா? சரி, தங்கச்சி பாப்பா பேசுறாங்களா? இன்னைக்கு தங்கச்சி பாப்பா பேசலையா? தங்கச்சி பாப்பா போட்டி போட்டு பேச வருவாங்க, இன்னைக்கு வரலையா? சரிம்மா, சூப்பரா சொன்னீங்க. திருக்குறள் பாராட்டுக்கள். ஹலோ வணக்கம்.
3: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
4: ஏமா, காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கோம், களைஞ்சிரும்ல.
5: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
4: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
6: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
4: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
5: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
7: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: நேரம் 8:23. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை.

0: பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. அடுத்து காத்திருக்கும் குழந்தை, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: சிவானி, பூங்காங்கடையில இருந்து.
0: சிவானி, என்ன சொல்ல போறீங்க?
1: நான் வந்து பாரதியார் கவிதை சொல்ல போறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானம் மலர்ந்தது மனசு மலர்ந்திடு மண்மொழி வாழியவே. ஏல் கடல் வைத்தியும் தன்னடம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், அழக பாரதியார் கவிதையை வந்து அழகா பாடிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: இதுவரை பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில பங்கேற்ற குழந்தைகள் அனைவரும் சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணி பாட்டு கதை திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொன்னாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற குழந்தைகள் அனைவருக்கும் குமரி பண்பலையின் சார்பா வாழ்த்துக்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30. கடித வழி நேயர் விருப்பம். நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கடிதம் வாயிலாக எழுதி அனுப்பி பாடல் கேட்க காத்திருக்காங்க. அவங்களுக்காக அவங்க விரும்பி கேட்ட பாடல்கள் இதோ 9 மணி வரை. நிகழ்ச்சியின் தொடக்கமா வருது லீபரம் ஸ்ரீதேவி. இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்க பாடல் சாமி போட்ட முடிச்சு படத்திற்காக மனோஜ் சித்ரா பாடினது. இளையராஜாவோட இசையில்

இப்போது ஆகாஷ் வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

கடிதப்படி நேயர் விருப்பத்தில் இனி செட்டியார் மடம் சி மணிகண்டன் இந்த நேயர் விரும்பியிருக்கும் பாடல் எங்க மாமா படத்திலிருந்து. பாடலை கேட்கலாமா?

0: ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
2: நேரம் 8:41. குமரி பண்பலை 101 கடித வழி நேயர்விருப்பம் கேட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் இணை சக்திகாரன் சரஸ்வதி. இந்த நேயர் விரும்பியிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நல்ல நாள்.

0: ஐயோ, என் செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேரம் 8:46, குமரி பண்பலை 101 கடித வழி நேயர் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணை சுவாமியார் மடம் குமார். இந்த நேயர்காக தலைவாசல் படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. இசை பாலபாரதி.

இனி கொல்லமாவடி ஸ்ரீதரன் இந்த நேயர் விரும்பியிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அக்னி சாட்சி. எஸ்பி பாலசுப்ரமணியம் சரிதா பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசை.

நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

கடித வழி நேயர் விருப்பத்தின் நிறைவாக கோட்டாறு ஆ கோலப்பன் இந்த நேயர் விரும்பியிருக்கும் பாடல் உத்தம புத்திரன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: சரி சரி சரி,
1: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
2: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
1: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
2: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
1: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.
3: திரையில் இனி நானே ராஜா நானே மந்திரி படத்திற்காக ஜெயச்சந்திரன் பேசு சில பழைய பாடல் பாடலுக்கு இசை இளையராஜா.

வரிசையில் அடுத்ததாக நினைத்தாலே இணைக்கும் படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் கண்ணதாசன்.

0: அப்பாவின் நடிப்பு நாடகம்.
1: என்ன முடிய என்ன முடிய அம்மா அம்மா அம்மா அம்மா,
2: ஏண்டா பாபு இப்படி கத்துற? என்ன வேணும்?
1: ஒரு கையில கண்ணாடி, ஒரு கையில சீப்பு, எப்படிமா தலை செய்ய முடியும்? இந்த கண்ணாடி கொஞ்சம் பிடிங்க.
2: இதுக்கா இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? அடுப்படையில இருந்து நான் என்னவோ ஏதோ ஒன்னு பதறி அடிச்சுட்டு வரேன்.
1: ஆடாடாடாடா, தோண தோணன்னு பேசாம முதல்ல கண்ணாடி எப்படிங்க? நல்ல மேல இன்னும் கொஞ்சம் கீழே, சூப்பர் முடியா, அப்படி எப்படிங்க?
2: ஆமா ஆமா, ஒரே இடத்துல நின்னு தலை சீவினாலே முடிப்படியாது. இதுல ஆடிக்கிட்டே சீவினா எப்படிடா?
1: அதான் அதான் பாபு, அதான் மத்தவங்களால முடியாதது இந்த பாபு செஞ்சு காட்டுவான். கண்ணாடிய ஒழுங்கா பிடிங்க.
2: நான் ஒழுங்காதான் பிடிக்கிறேன், நீ இந்த ஒழுங்கு இல்லாம ஆடிக்கிட்டே இருக்க. ஆமா, உனக்கு காலேஜுக்கு நேரமா இல்லையா?
1: எப்ப காலேஜுக்கு போகணும்னு எனக்கு தெரியுமே.
2: நீ எப்ப வேணா போ, முதல்ல இந்த கண்ணாடி எப்படி உள்ள? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, பாத்து பாத்து. நீ சீவிர சீவில முடியெல்லாம் சீப்போட வந்துட போகுது. ஏண்டா தெரியாமதான் கேக்குறேன்.
1: தெரியலன்னா ஏன் கேக்குறீங்க?
2: அது இல்லடா, முனிவர் ஆட்டம் இப்படி முடிய வளர்த்து வச்சிருக்கியே, உனக்கு சங்கடமா இல்ல? ஒரு காதுல மட்டும் தொங்கடா மாட்டின்னு இருக்கியே, நாலு பேரு பாத்து கிண்டலா சிரிக்கிறப்போ உனக்கு வெக்கமா இல்ல?
1: ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என் ஹேர் ஸ்டைல குத்தி காட்டி பேசலனா உங்களுக்கு தலை வெடிச்சுடுமே. லாங் ஹேர், காதல வளையும், தொலை தொலைன்னு சட்டை, இப்ப இதுதான் ஐயனப்.
2: அது என்னடா ஐயனப்?
1: ஐயனப்னா இன்டர்நேஷனல் ஃபேஷன்.
2: அப்படின்னா
1: வில்லேஜ்ல இருந்து உங்களை டவுனுக்கு கொண்டு வந்ததே பெரிய சாதனை. ஃபேஷனை பத்தி உங்ககிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாய்க்குளமே, உங்களை கூப்பிட்டது தப்புதான். கண்ணாடியை கொடுத்துட்டு உள்ள போறீங்களா?
2: பேசுவடா பேசுவ, எனக்கு நாகரிகம் தெரியாம இருக்கலாம், உன்ன பத்தி எல்லாரும் என்கிட்ட என்ன சொல்றாங்க தெரியுமா?
1: ஆமாமாமா, ஒரு பர்சனாலிட்டியான பையனை பெத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தானே சொல்லிருக்காங்க.
2: அப்படி வேற நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நல்லா கேட்டுக்க, உன் மவனை டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டு,

0: ரெண்டு கட்டானா தெரியாதான்னு சொல்றாங்க.
1: இன்சல்ட் இன்சல்ட் கிரேட் இன்சல்ட். யாரெல்லாம் அப்படி சொன்னாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க. கோர்ட்ல கேஸ் போட்டு நஷ்டம் ஈடுவாங்க.
2: மகனே, உனக்கு எதுக்கு அவ்வளவு சிரமம்? ஒழுங்கா கிராப் வெட்டிக்க. உங்க அம்மாவுக்கு சௌரி முடி கிடைச்ச மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு பையனா லட்சணமாவும் தெரியவே. அதுவும் இல்லாம
1: போது நிறுத்துங்க. கிராப் வெட்டிக்கிறதுக்கு நான் ஒன்னும் இழிச்சவன் இல்ல. இந்த ஹேர் ஸ்டைலுக்காக என்ன எத்தனை பேரும் சுத்தி சுத்தி வராங்க தெரியுமா?
2: என்னது, ஜூல இருக்கிற மிருகங்களையும் பைத்தியக்காரனையும் தான் சுத்தி சுத்தி பாப்பாங்க. உன்னை ஏன் பாக்குறாங்க?
1: பெத்த மகனை பார்த்து ஒரு தகப்பன் பேசுற பேச்சா இது? நான் 2100 நோக்கி மூவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க 1100 ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க. அடி, நோட் திஸ் பாயிண்ட். யார் என்ன சொன்னாலும் நான் இந்த காலத்து நாகரிகப்படிதான் இருப்பேன். என் சுதந்திரத்துல தலையறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது.
0: ஏங்க இவன் இப்படி பண்றானே, நிஜமாவே இதுதான் நாகரிகமோ?
2: எல்லாம் மீடியாவை பார்த்து கத்துக்கிட்டதுதான். மேடையில மேல்நாட்டு இசையில பாடி ஆடுறவங்க ஆயிரக்கணக்கான ரசிகர்களை கவர்றதுக்காக இப்படி எல்லாம் ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிறது உண்டு. அது கூட அந்த மேடையோட சரி. அத பார்த்துட்டு இவனுங்க இது மாதிரி தெருவில் அலைய ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நம்ம பாபு பையன் மாட்டிக்கிட்டதுதான் எனக்கு கவலையா இருக்கு.
0: அப்ப இப்படியே அவன் இஷ்டத்துக்கு விட்டுறதா?
2: விட்டுருவனா? நான் யாரு? கோபாலன் மகன் மாலி.
0: கோ மாலின்னு சுருக்கமா சொல்லுங்க.
2: எப்படி சொன்னாலும் அது நான் தான்.
0: ரொம்ப பெருமைதான். இப்ப என்ன பண்ண போறீங்க?
2: பாபுவை திருத்தறதுக்கு அருமையான ஒரு வழி வச்சிருக்கேன்.
0: என்ன வழி?
2: தெரிஞ்சா இந்நேரம் செஞ்சிருக்க மாட்டேனா? அந்த வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். இது மாதிரி சிக்கலுக்கு யோசனை சொல்றதுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கா, பேரு குண்டு குணசேகரன்.
0: என்னது, குண்டு குணசேகரனா?
2: ஆமா, ஒல்லியா வளர்த்தியா இருப்பா. சென்னையில இருந்து எங்க ஆபீஸுக்கு ரீசெண்டா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான்.
0: ஒல்லியா இருக்கிறவருக்கு எப்படிங்க குண்டுன்னு பேர் வந்துச்சு?
2: அவன் சொந்த ஊரு குண்டூரு.
0: அப்படியா?
2: என்ன நொப்படியா? இப்ப அவன் பேரா முக்கியம், அவன் கொடுக்கற யோசனை தான் முக்கியம். இப்பவே அவனோட பேசி பாபுவை திருத்தறதுக்கு ஒரு வழி பண்றேன். இப்ப நான் வர்றேன்.
0: சரிங்க.
3: என்ன மாலி, ரொம்ப அவசரமா வர சொன்னியாமே, என்ன விஷயம்?
2: குணசேகர், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும்.
3: முக்கியமான விஷயம் தானே, பேசிடுவோம். என்னன்னு சொல்லு. என்ன, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, எப்பவும் கலகலன்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசுவ. இன்னைக்கு என்ன ஆச்சு, விஷயத்தை சொல்லு மாலி.
2: சொல்றேன் சொல்றேன். ஆமா, நீ போட்டிருக்கிற சட்டை ரொம்ப நல்லா இருக்க, எங்க வாங்கின?
3: இந்த சட்டை ரொம்ப முக்கியமான விஷயம்னு எனக்கே இப்பதான் தெரியுது.
2: இல்ல அது இல்ல, என் பையனை பத்தி உங்ககிட்ட பேசணும்.
3: அதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? நிறைய பேசுவோம். உன் பையனுக்கு என்ன, ராஜா வட்டம் இருக்கான். உனக்கு ஒரே புள்ள, செல்லம் கொடுத்து வேற வளர்க்கற, காலேஜில படிக்கிறான். அவன் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துற. 3 மாசத்துக்கு முன்னால ஆபீஸ்ல லோன் போட்டு புது மோட்டர் பைக் வாங்கி கொடுத்த.
2: அதுதான் இப்ப தப்பா போச்சு.
3: என்ன, மோட்டர் பைக் இப்ப ஓட மாட்டேங்குதா?
2: அது நல்லாதான் ஓடுது, இவன் ஓட்டம் தான் சரியில்லை.
3: ஏன், கால நொண்டிக்கிட்டு ஓடுறானா?
2: என்னப்பா நீ, நான் நொந்து போய் பேசிட்டு இருக்கிற, நீ தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிற.
3: மனசு விட்டு சிரிச்சா கொஞ்ச நேரம் கவலைய மறக்கலான்னுதான். சரி சரி, விஷயத்த சொல்லு.
2: குணசேகர், உனக்கு எத்தனை பசங்க?
3: 4 பசங்க.
2: 4 பசங்களும் எப்படி?
3: என்ன இது, சிவபெருமானு கிட்ட தர்மி கேட்டது மாதிரி என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க.
2: நீ பதில் மட்டும் சொல்லு, உன் பசங்க எப்படி?
3: எப்படின்னா, சுருக்கமா சொன்னா நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க.
2: ஆனா என் பையன் நான் கிழிக்கிற கோட்டையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கானே.
3: அவ்வளவுதானே, கோடு போடுறத நிறுத்து.
2: என்னவோ சோறு போடுறத நிறுத்திங்கிற மாதிரி சொல்ற.
3: உன் பையன் எது செஞ்சாலும் நீ அதுல குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன்.
2: அப்போ தப்பு பண்ண அதை கண்டிக்க வேண்டாமா?
3: மாலி, உனக்கு தெரியாத விஷயம் இல்ல, இளைஞர்கள் திசை மாறுற பருவமே 15 லிருந்து 20 வரையிலும் தான். நல்லது எது கெட்டது எதுன்னு அவங்களால இனம் கண்டுபிடிக்க முடியாத பருவம் அது. அந்த நேரத்துலதான் பக்குவமா நல்ல வழியில அவங்க சிந்தனைய திருப்பி விடணும். அந்த வயசுலதான் நிறைய நண்பர்கள் சேர்வாங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத நேரம் அது. எதையாவது செய்யணுங்கிற வேகம் இருக்கும், அதுக்கு பின்னால விவேகம் இருக்கான்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த நேரத்துல அவங்க கிட்ட போய் இதை செய்ய அதை செய்யாதேன்னு கட்டுப்பாடு விதிக்க கூடாது. ஏன்னா அவங்க சுதந்திரத்துல நாம தலையிடுறதா தப்பு கணக்கு போட்டுருவாங்க.
2: அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு விட்டுறணும்ன்றியா?
3: இல்ல இல்ல.

0: அவனோட நீயும் ஒரு நண்பனா மாறணும். அப்பத்தான் அவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் அவன் வாயாலேயே உன் காதுக்கு வரும். நல்ல நண்பன்கிற முறையில நீ சொல்றத ஒரு புத்திமதியா இல்லாம ஆலோசனையா அவன் ஏத்துக்குவான்.
1: இல்ல குணா, நீ சொல்ற லெவலை எல்லாம் அவன் தாண்டி போயிட்டு இருக்கான். நேரம் கெட்ட நேரத்துல ராத்திரி 12 மணி 1 மணின்னு வீட்டுக்கு வர்றான். காலேஜ்ல தகராறு ஸ்ட்ரைக்னா அந்த கூட்டத்தில் இவனும் ஒருத்தனா இருக்கான். இப்ப புதுசா கண்ணா பின்னான்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொம்பளையாட்டம் முடிய வளர்த்திக்கிட்டு கோமாளி மாதிரி தெரியறான். ஓ மகன் இப்படி தெரியறா, கண்டிச்சு வைக்க கூடாதா அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஒரு பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அது இப்படி இருக்குதுன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: அவ்வளவுதானே மாலி, இதுவரையிலும் உன் பையன் விஷயத்துல தலையிட வேணாம்னு தான் நான் நினைச்சேன். என் பெரிய பையன் கூட ஆரம்பத்துல இப்படித்தான் இருந்தான். நான் ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், சரியாயிட்டான். அதே ட்ரீட்மெண்ட உன் பையனுக்கு கொடுத்துருவோம்.
1: என்ன, என் பையனை திருத்த முடியுங்கிறீங்க?
0: முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். என்ன முழிக்கிற, பையன் உன் வழிக்கு வரலன்னா நீ அவன் வழியில சேர்ந்துரு.
1: என்னது
0: புரியலையா? அட காத கொண்டாயா இப்படி? அவ்வளவுதான்.
1: சரி சரி.
2: ஏய் ராஜா, இந்த பாபு பண்ற வேலைய பாருடா. கிளாஸ் கட்டடிச்சிட்டு நமக்கு முன்னாடி வெளியே வந்தான், இன்னும் ஆளையே காணுமே.
3: டேய் குமார், இப்ப அவன் வந்து நாம என்ன செய்ய போறோம்? சுத்துறத 3 ரவுண்டுக்கு பதிலா 2 ரவுண்டோட நிறுத்திக்குவோம்.
2: அதுவும் சரிதான். பாபு ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. அவங்க அப்பா அவன் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துறாரு.
3: எங்க அப்பாவும் இருக்காரு, செமஸ்டர் மார்க்க பாத்துட்டு குதி குதிரி குதிக்கிறாரா? அது மட்டும் இல்ல, படிக்க இஷ்டம் இருந்தா இரு, இல்ல வீட்டை விட்டு வெளியே போடான்னு மிரட்டுறாரு.
2: அப்புறம்
3: குமார், அவரு மிரட்டினது கூட எனக்கு பெருசா படலடா. எழுத்த விட்டு ரேகா இல்ல, ரேகா அத வேடிக்கை பார்த்துட்டு நக்கலா சிரிக்கிறாரா? அதத்தாண்டா என்னால தாங்கிக்க முடியல. டேய், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்.
2: என்ன, ஒழுங்கா படிச்சு நிறைய மார்க் வாங்க போறியா?
3: ஏன்டா இப்படி எல்லாம் முட்டாள்தனமா பேசுற? அதுலடா, தெருவுல நிக்க வச்சு அந்த ரேகாவ நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க போறேன்.
2: அதான பாத்தேன், திருந்திட்டியோனு பயந்தே போயிட்டேன்டா. ஏய் ஜாக்கிரதையா இரு, ரேகாவை மிரட்டி ஈவ் டீசிங் கேஸ்ல மாட்டிக்காத, போலீஸ் கெடுபிடி ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க அப்பாவது வெளியே போடாங்கிறாரு. எங்க அப்பா வெளியே போன காலை உடைச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு.
3: இதையெல்லாம் பார்க்கும் போது பாபுவோட அப்பாவை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு.
2: சரி சரி, அத விடு. போன வாரம் பாபு புதுசா ஒரு சட்டை போட்டுட்டு வந்தான் பாத்தியா? ஒரு பக்கம் ஆஃப் ஹேண்டு, இன்னொரு பக்கம் ஃபுல் ஹேண்டு.
3: அவனை பார்த்தது எனக்கு சிரிப்பு தாக்கல. எங்க கோவிச்சுக்க போறான்னு பயந்துகிட்டே சிரிப்ப கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள போக போக ஆயிடுச்சுடா.
2: இதுல என்ன வேடிக்கை, என்ன இது மாதிரி நீ தச்சு போட்டுக்கலான்னு எனக்கு ஆலோசனை வேற சொல்றான்டா. அந்த கோலத்தோட நான் மட்டும் எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு வச்சுக்க, எங்க அப்பா காலம் மட்டும் இல்ல கையையும் சேர்த்து வெட்டிடுவாரு.
3: அப்புறம் எங்க ஆப்பு கேண்டும் புல் கேண்டும், நோ ஹேண்டு தான்.
2: டேய் ராஜா, ஆப்பு வரான்டா, சிரிக்காத. கண்ணாடி தொப்பி இதுல டான்ஸ் வேற.
3: பாபு என்னடா இது, தெருவுல எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு நீ இவ்வளவு லேட்டா வர்ற?
4: அதுதான்டா பாபு, நான் லேட்டா வந்தாதான் என் அருமை உங்களுக்கு புரியும்.
3: பாபு என்னடா இது, புதுசா சிகரெட்டும் கையுமா வந்து நிக்கிற? எப்ப இருந்தா இந்த பழக்கம்?
4: நேத்து சிடியில ஒரு ஆல்பம் பாத்தேனே, அதுல இருந்துதான்.
2: என்ன ஆல்பம் பாத்தேன்?
4: பாப் மியூசிக் பாடகர் சைக்கிள் சாம்சன் புதுசா ஃபயர்னு ஒரு ஆல்பம் போட்டிருக்காரு.
2: நான் கூட பாத்தேன். புகை பழக்கத்தினால கேன்சர் வர்றத பத்தி ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போட்ட ஆல்பம் அது.
4: கரெக்ட். அதுல சைக்கிள் சாம்சன் ஒரு இடத்துல ஸ்டைலா சிகரெட்டை வரல வச்சுக்கிட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் கொடுப்பாரு பாரு. நான் பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அத பாத்து தாண்டா இந்த சிகரெட் ஸ்டைல நான்
2: கத்துக்கிட்டேன். சிகரெட் பழக்கத்தை விடணுங்கிறதுக்காக அவரு ஆல்பம் போட்டிருக்காரு. நீ என்னடா, அவர் எதை செய்யக்கூடாதுங்கிறார அதை செஞ்சுக்கிட்டு நிக்கிறிய, என்னடா பாபு இது?
3: சைக்கிள் சாம்சனோட பேரையே கெடுத்துடுவான் போல இருக்கு.
4: ஸ்டாப் ஸ்டாப், என்னங்கடா திடீர்னு ஃபாதர் ரேஞ்சில அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எது ஸ்டைல் பட்டாலும் அதை யார் எந்த ரூபத்துல செஞ்சாலும் உடனே பிக்கப் பண்ணிடுவேன். கலா பண்றீங்க? உங்களுக்கும் சேர்த்து ஒரு பாக்கெட் வாங்கி வந்தேன். இனிமே கூட்டு கச்சேரி கிடையாது, தனி அவர்தனம் தான்.
2: பாபு கோபிச்சுக்காத பாபு, நாங்க பேசுனது தப்புதான்.
4: அதான பாத்தேன்,
2: எதை செஞ்சாலும் நாம 3 பேர் சேர்ந்து தான் செய்யணும்னு நாம

0: ஏற்கனவே சபதம் செஞ்சிருக்கிறோம், அதுல எந்த மாற்றமும் வேணாம். சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தம் அடிப்பான். கம் ஆன்.
1: ஹலோ ஹலோ,
2: யாரு யாரு நீங்க? என்ன இது கேட்காம கொள்ளாம வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க?
1: என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் யார கேட்கணும்?
2: என்னது, உங்க வீடா? இந்த குரல நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நீங்க நீங்க வந்து?
1: நானேதான், சாட்சாத்துவம் புருஷ திருவாளர் கோ மாலி.
2: என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீளமான தலைமுடி, தொள தொள சட்டை, ஜீன்ஸ் பேண்ட் வேற, கூலிங் கிளாஸ், மாறுவேட போட்டு ஏதாவது கலந்துக்க போறீங்களா?
1: இந்த ஜடாமுடி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு.
2: சகிக்கல.
1: வெற்றி, எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி.
2: இதுல உங்களுக்கு என்ன வெற்றி?
1: இந்த கோலத்துல மத்தவங்க என்ன பார்த்து மூஞ்ச சுளிக்கணும், அதுலதான் என்னோட லட்சியமே அடங்கி இருக்கு.
2: கன்றாவி, ஏன் தான் உங்க புத்தி இப்படி போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்ல. பையனை திருத்துறேன் பையனை திருத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப உங்களை திருத்துறதுக்கு ஒரு ஆளு வரணும் போல இருக்கே. முதல்ல அந்த ஜடாமுடிய கட்டி தூக்கி எறிங்க. ஒரு வீட்டுல ரெண்டு பைத்தியம் இருந்தா தாங்க முடியாதுங்க.
1: ரெண்டு பைத்தியம்னு உன்னையும் அவனையும் தானே சொல்ற?
2: என்னது இங்க பாருங்க, இந்த கோலத்துல உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப அழுக அழுகையா வருது. முதல்ல எல்லாத்தையும் கழட்டி தூக்கி எறிங்க.
1: கழட்டி எறியறதுக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? இதுக்கே இப்படி பயந்துட்டியே, இன்னும் என்னவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சின்னதா ஒரு குறுந்தாடி, அத மட்டும் இந்த உதட்டுக்கு கீழே ஒட்ட வச்சேன்னு வச்சுக்க.
2: ராப்பிச்சக்கார மாதிரியே இருக்கும்.
1: கொஞ்சம் கூட ரசனையே இல்ல உனக்கு. நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நான் இளமையா இருக்கேனா?
2: ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்?
1: நிச்சயமா?
2: நிச்சயமா.
1: சத்தியமா?
2: இந்த அல்ப விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் அனாவசியமா சத்தியம் கேட்காதீங்க.
1: நான் இளமையா இருக்கிறது உனக்கு அல்ப விஷயமா? உன்னால சத்தியம் பண்ண முடியல. இப்பவே நான் வெளிய போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சொந்த பந்தத்தை எல்லாம் கேட்டு நான் இளமையா இல்ல முதுமையான்னு முடிவு பண்றேன். நான் வர்றேன்.
2: என்னங்க என்னங்க, என்னது இப்படியே வெளியில போறாரு?
1: சிங்கப்பூர் சீமையிலே நான் பிறந்து வளர்ந்தேன், பூமியிலே பறந்து பறந்து ஆடி வந்தேன், புதிய ராகம் பாடி வந்தேன். சிங்கப்பூர்
3: குமார், அங்க பாரு, ஒரு ஆளு வினோதமா டிரெஸ் பண்ணிக்கிட்டு பாட்டும் டான்ஸுமா வந்துட்டு இருக்காரு.
4: ஆமாண்டா ராஜா,
3: பைத்தியக்காரனோ இல்லடா? எஸ்
4: காலேஜ் காம்ப்ளெக்ஸ் குள்ள எப்படி அந்த பைத்தியத்தை விட்டாங்க ராஜா? இந்த ஆளு மூஞ்சிய நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா.
3: அதானே பார்த்தேன், பைத்தியம்னா உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே.
4: தானே வேண்டாங்கறத
3: சரி விடு, எனக்கும் தெரிஞ்ச முகமா தான் இருக்கு. ஆஹா, டேய் குமார், என்னடா அது? அந்த ஆளு நம்ம கிட்ட தாண்டா வர்றாரு.
4: ஆமாண்டா ஆமாண்டா, மேல விழுந்து பிராண்டரை போறாரா? ஓடிடலாமா?
3: ஓடுனா உட்டுவாரா? பைத்திய காரணம் நாயும் ஒண்ணுடா.
4: இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்?
3: எல்லாம் கேள்வி ஞானம் தான். எதுக்கும் ஜாக்கிரதையா இருப்போம். பக்கத்திலேயே வந்துட்டாரு.
1: தம்பிகளா, எப்படி இருக்கீங்க?
4: குசலம் விசாரிக்கிறாருடா.
1: என்ன ஒண்ணு பேச மாட்டேன்றீங்க? தெரிஞ்ச போகமா இருக்க, யாரா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா?
4: ஆமா சார், உங்க குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு.
1: முகம் தெரியுது, குரல் புரியுது, ஆனா நான் யாருன்னு தெரியல. முகம் பார்த்த மாதிரி இருக்கு, குரல் கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா அடையாளம் தெரியல. சக்சஸ், கிரேட் சக்சஸ். டே மாலி, நீ எங்கேயோ போயிட்டடா.
3: டே குமார், தனியா பேசுறாரா? நிச்சயமா இது அந்த கேஸ் தான். யாரு சார் மாலி?
1: தெரியல, நான் தான் இந்த மாலி.
3: நீங்களே உங்ககிட்ட பேசிக்கிறீங்களா? நாங்கெல்லாம் அடுத்தவங்ககிட்ட தான் பேசுவோம், இப்படி தனியா பேசிக்க மாட்டோம்.
1: தானா பேசிக்கிறது ஒரு தனி கலை, உங்களுக்கு அதெல்லாம் வராதுப்பா.
4: ஆமா ஆமா, பைத்தியங்களுக்கு மட்டும்தான் வரும்.
1: என்ன மனவர
3: பந்தயம் கட்டினா கூட வர

0: காதுன்னு சொல்றான்.
1: அதானே பார்த்த, ஏன் காதுல ஏதோ பைத்தியம்னு கேட்டுச்ச.
0: சார் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே, ஒரே சஸ்பென்ஸா இருக்கு.
1: அவ்வளவுதானே சஸ்பென்ஸ உடைச்சிடுற. இந்த கண்ணாடி தொப்பி ரெண்டு எடுத்துட்ட, இப்ப பாருங்க.
0: சார் நெருங்கி வந்துட்டீங்க, ஆனா இந்த ஜடா முடிதான் கொஞ்சம் இடிக்குது.
1: முடி இடிச்சா தள்ளி நில்லுங்கப்பா.
0: சார் நீங்க பாபுவோட அப்பா இல்ல?
1: இல்லையா, நான் பாபுவோட அப்பாவே தான்.
2: பாவமே, என்ன சார் ஆச்சு உங்களுக்கு?
0: எவ்வளவு நாள் சார் இப்படி?
1: புதுசா வந்த சேனல்ல ஒரு ஃபேஷன் பரேடு பார்த்தேன், மனச பறி கொடுத்துட்டேன், பழசெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த ஸ்டைலுக்கு மாறிட்டேன். இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்டைல் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
2: சார் சார் போதும் சார், இது போதும், இதோட நிறுத்திக்கிடுங்க சார்.
0: சார் இந்த அழகான ஜடமுடி, குறுந்தாடி, 70mm சைஸ்ல ஒரு கருப்பு கண்ணாடி, அடடடடடடா எங்கயோ போயிட்டீங்க சார்.
2: சார் நான் புகழ்ச்சிக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க சார. எங்க காலேஜிலேயே சூப்பர் ஸ்டைல் பாபுன்னு உங்க பையனை சொல்லுவோம், அவனையே நீங்க தூக்கி சாப்பிட்டீங்க சார்.
1: கேக்க குழு குழுன்னு இருக்கு. இந்த டிரெஸ் பாபு கிட்ட காட்டலான்னு வந்தேன், அவனை காணோம். அவன் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஆமா, உங்க காலேஜ் பசங்க ஏன் என்னையே முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க? நான் யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தான் பாபுவோட அப்பான்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க. வரட்டுமா? டாடா பை பை. சிங்கப்பூர் சீமையில பிறந்து வந்து
2: என்னடா ஆச்சு இந்த ஆளுக்கு? கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு அலைகிறாரு, தானே இருந்தாரு.
0: பாபுவ நினைச்சா தாண்டா பாவமா இருக்கு. இந்த காலேஜுக்குள்ள தலை நிமிந்து நடந்து வருவான், ஆனா இனிமே தலை குனிவுதான்டா அவனுக்கு. நமக்கு வீட்டுக்குள்ள மட்டும்தான் மரியாதை போச்சு, பாபுவுக்கு எல்லா இடத்துலயும் மரியாதை போயிடுச்சு. பாபு வந்தா அவன் முகத்தை பார்க்க சங்கடமா இருக்கும். வா, நேரத்தோட வீட்டுக்கு போயிடலாம்.
3: போன மனுஷனை இன்னும் காணும், எங்க போய் என்ன கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. புதுசா யாரோ வேற கேட்ட திறந்துகிட்டு உள்ள வராங்க. யாரு அது? யாரு?
4: அம்மா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். நீங்க?
4: உங்க கணவர் மாலியோட நண்பர், நாங்க ஒன்னா வேலை பாக்குறோம்.
3: ஓ, குண்டு குணசேகரன்றது நீங்க தானா?
4: எப்படி அவ்வளவு துல்லியமா சொல்றீங்க?
3: நீங்க ஒல்லியா இருக்கிறத பார்த்துதான் சொல்றேன்.
4: சரியா சொன்னீங்க, என் பேருக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லதான். மாலி இருக்காரா?
3: அப்போ நீங்க அவரை பாக்கலையா?
4: பாத்திருந்தா நான் ஏமா இங்க வர்றேன்?
3: உங்ககிட்ட ஐடியா கேட்க வந்தவரு, உங்ககிட்ட யோசனை கேட்டிருக்கணுமா இல்லையா?
4: என்கிட்ட யோசனை கேட்கலன்னு யார் சொன்னா?
3: பின்ன சர்க்கஸ் பஃபூன் மாதிரினா வந்து நின்னாரு.
4: அப்படி நிக்க சொல்லி ஐடியா கொடுத்தவனே நான் தான்.
3: என்ன சொல்றீங்க நீங்க?
4: முள்ள முள்ளாலதான் எடுக்கணும்.
3: நாங்க ஊக்க வச்சு கூட முள்ள எடுப்போம்.
4: அட, குண்டூசியால கூட தான் முள்ள எடுக்கலாம். இப்ப அதுவா முக்கியம்? பழமொழியும் அதோட கருத்தும் தான் முக்கியம்.
3: தெரியாம சொல்லிட்டங்க. சரி, இப்ப எதுக்கு அந்த பழமொழி?
4: உங்க மகனை உங்க மகன் தான் திருத்தணும்.
3: எனக்கு ஒரு மகன் தாங்க இருக்கான்.
4: அது தெரியாதா எனக்கு? உங்க மகன் வடிவத்துல உங்க வீட்டுக்காரரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு.
3: அப்ப என்ன ஆகும்?
4: பெருசா ஒண்ணும் ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க லேசா புயல் வீசும், இடி இடிக்கும், கண்ண பறிக்கிற மின்னல் அடிக்கும், கடைசியா சோன்னு மழை பெய்யும்.
5: போச்சு, எல்லாம் போச்சு. காலேஜில் எனக்கு இருந்த மானம், மரியாதை, டிக்னிட்டி எல்லாமே போச்சு.
3: என்னப்பா ஏன் ரொம்ப கோவமா பேசுற?
4: தம்பி கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு.
5: யார் இவரு?
3: உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுப்பா, அவர் கூட வேலை செய்யறாரா?
4: என் பேரு குண்டு குணசேகரன்.
5: அங்கிள், நீங்களே கேளுங்க, இந்த அநியாயத்தை உங்க ஃப்ரெண்ட் இப்படி செய்யலாமா?
4: எப்படின்னு நீ சொல்லவே இல்லையே.
5: குடுகுடுப்பு காதுற மாதிரி ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு, புள்ள பிடிக்கிற மாதிரி காலேஜ்ல நின்னுகிட்டு, நான் தான் பாபுவோட அப்பா, நான் தான் பாபுவோட அப்பான்னு சொல்லி பாட்டு வேற பாடி டான்ஸ் ஆடி கூத்தடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு.
3: பாபு பாபு, இவர் தான் உங்க அப்பாவுக்கு
4: உற்ற நண்பர்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க.
3: ஆமா ஆமா.
4: இப்ப எதுக்கு மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டு? பாபு, அப்புறம் என்ன ஆச்சு?

0: நீ சொல்லுப்பா.
1: காலேஜுக்குள்ளார நுழையறேன், எல்லா பசங்களும் என்ன பார்த்து சைலண்டா லுக்குறாங்க. ஒரே மயான அமைதி. பசங்க பக்கத்துல போய் காலேஜ்ல பெரிய ஆளுங்க யாராவது இறந்துட்டாங்களான்னு மெதுவா விசாரிச்சேன்.
0: அப்படி ஏதும் நடந்திருந்தா தான் பரவாயில்லையே. ஆனா அதுக்கும் மேல ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொல்லி இருப்பாங்களே.
1: கரெக்ட் அங்கிள், பக்கத்துல இருந்த மாதிரி சொல்றீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: இந்த இடத்துல இப்படி டயலாக் வந்தா தான் சரியா இருக்கும்னு கெஸ் பண்ணேன், அது சரியா கிளிக் ஆயிடுச்சு. நீ மேல சொல்லு.
1: அதுக்கு மேல அவங்க சொன்னத ஏன் வாயால எப்படி அங்கிள் சொல்றது?
0: இதுக்கெல்லாம் டப்பிங் கொடுக்க முடியுமா? நீ ஏன் சொல்லு, நாங்க புரிஞ்சுக்கிறோம்.
2: ஐயோ, அந்த கோலத்தோட காலேஜுக்கே வேற போயிட்டாரா?
1: அதேதான், இனிமே காலேஜ் பக்கம் தலை கட்ட முடியாது. என்ன பார்த்தா பயந்து ஒதுங்கி போறவன் கூட இப்ப தக்கலா சிரிக்கிறான்.
2: இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைச்சேன். சொல்ல சொல்ல கேட்காம போனாரே அந்த மனுஷன்.
1: நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தாரு. இப்படி ஒரு ஐடியாவை எந்த சோமாரி சொல்லி கொடுத்தானே தெரியலையே.
2: இவருதான்
0: கேக்குறேன் தம்பி, அப்பா பண்ண தப்புக்கு அனாவசியமா எதுக்கு நல்ல மனுஷங்களை எல்லாம் திட்டுற? நீ என்ன பண்ற? அப்பா வந்ததும் ஏன் இப்படி பண்ணீங்க, என்ன ஏதுன்னு புடி புடின்னு புடி. நானும் உங்க அம்மாவும் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம். சரிதானம்மா?
2: என்ன சரிதானம்மா? நீங்க தொட்டிலையும் ஆட்டிட்டு பிள்ளையும் கிள்ளி விட்டுக்கிட்டு.
3: சீனையிலே
0: தோ வந்துட்டாரு, தோ வந்துட்டாரு, உங்க அப்பாவே வந்துட்டாரு. பாபு நீ கோதாவில இறங்கு, மத்ததெல்லாம் நான்
3: பாத்துக்கிறேன். நீ எப்ப வந்த?
0: இப்பதான்.
3: இரு இரு, உன்னை இவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்.
0: தேவையில்லை தேவையில்லை, எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு.
3: அப்படியா? லலிதா, குணாவுக்கு டீ காபி ஏதாவது கொடுத்தியா?
2: அது ஒண்ணுதான் பாக்கி.
3: பார்த்து கழுத்து சுளிக்க போகுது. பாபு நீ ஏன் கம்முன்னு நிக்கிற? ஏதாவது பொறி பொறின்னு பொறிஞ்சு தள்ளுவ, வர அமைதியா நிக்கிறியே.
1: டாடி, எங்க காலேஜுக்குள்ளார என்ன அவமானப்படுத்தணும்னு எத்தனை நாளா நினைச்சுட்டு இருந்தீங்க?
3: ஏன்பா இப்ப என்ன நடந்து போச்சு?
0: மாலி, என்ன நடந்து போச்சுன்னு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறியே.
3: குணா, என்ன ஆச்சு உனக்கு? நீ தானே என்ன?
0: நான் தான் உன்னை கேக்குறேன். நியாயத்துக்காக யார் வேணாலும் குரல் கொடுக்கலாம், தெரியும்ல? என்ன பாபு சொல்ற?
1: நல்லா கேளுங்க அங்கிள், காலேஜ்ல எனக்கு எப்படி ஒரு இமேஜ் இருந்துச்சு தெரியுமா? சூப்பர் ஸ்டைல் பாபுன்னு யூஜில இருந்து பிஜி வரைக்கும் என்ன எல்லாத்துக்கும் தெரியும்.
0: அத்தனை
1: நாளும் நான் சம்பாதிச்சு வச்சிருந்த புகழ ஒரே நாள்ல உரு தெரியாம பண்ணிட்டாரு அங்கிள். கோமாளியோட மகன் கோமகன் பாபு போறான்னு என் காது கூடவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
0: உனக்கு ஒரே இன்சல்டிங்கா இருந்திருக்குமே.
1: கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, கிரேட் இன்சல்டிங்.
3: உன்னால அந்த அவமானத்தை தாங்க முடியல. இல்ல, ஒரு நாள் நான் இந்த கோலத்துல போனதுக்கு உனக்கு அவமானமா இருக்க, நீ தினம் தினம் இதே மாதிரி போறியே, இது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும்? உன் ஃப்ரெண்ட்ஸோட வார்த்தைகளை உன்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்றிய. உன்னை பத்தி என்கிட்ட வருத்தப்பட்டு மத்தவங்க கேக்குற வார்த்தைகளை என்னால மட்டும் தாங்க முடியுமா? இந்த நீளமான முடி, ஒரு காதல தொங்கட்டா, இப்படி பொருத்தம் இல்லாத தோற்றத்துல காட்சி கொடுக்கறிய, பொறுப்பு இல்லாத பிள்ளைய பெத்து வச்சிருக்கான் பாருன்னு என்ன நேரடியாவும் மறைமுகமாவும் கேள்வி கேட்கறவங்க முன்னால நான் எப்படி கூணி குறுகி போயிருப்பேன்னு ஒரு நாளாவது நினைச்சு பாத்தியா? பாபு, நாகரிகமா இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லல, உன் வயச கடந்து வந்தவன் தான் நான். உன்னோட சுறுசுறுப்பு, புதுமையா எதையாவது செய்யணுங்கிற ஆர்வம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதுக்கும் ஒரு எல்லை இருக்குப்பா. அந்த எல்லைய தாண்டறப்ப எனக்கு கிடைச்ச கோமாளி பட்டம் தான் உனக்கும் கிடைக்கும். என்னை பத்தி நேரடியாவே சொல்லிட்டாங்க, ஆனா உன்னை பத்தி நீ இல்லாத நேரத்துல கேளியா பேசி சிரிக்கிறாங்கப்பா. அத நீ
4: அப்பாவின் நடிப்பு நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். நடிப்பு மாலியாக எம் ராமலிங்கம், பாபுவாக பி சசிகுமார், ராஜாவாக தீபம் வரஜா சந்திரகாந்த், லலிதாவாக சோபனா சத்யநாராயணன், குமாராக எஸ் முருகையன், குணசேகரனாக எஸ் ஏ தர்மநாதன். அமைப்பு செண்டாக்காடு எஸ் முருகையன், நரிப்பாடி டி ராஜு.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது ஒலிப்பது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
3: மதுர தமிழோடு
4: தென்பாண்டி இசையோடு
3: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
4: குமரி பண்பலை 101.
5: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10 மணி. நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேர்லை நிகழ்ச்சி. நேர்களை உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். குமரி பண்பலை 101 நிலாமுற்றத்தில் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420209702. இணைப்பு எண் 0462652. அலைபேசி எண் 8903527309.

0: நிலமுற்றத்தில் முதல் நேயராக யார், எங்கிருந்து? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், உதயகுமார் பேசுறேன்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? முதல் நேரம் வந்திருக்கீங்க, ஒரு சூப்பரான ஒரு பாட்டு கேளுங்க பாப்போம்.
1: சூப்பர் பாட்டு தான். ஜோடி படத்துல காதல் கடிதம் திட்டவே.
0: சரி, இந்த பாட்டு எதனால பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாமா? எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாடல் இது.
1: உன்னி
0: மேனன் வாய்ஸ்க்காக இந்த பாடல் உங்களுக்காக இதோ வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

0: நிகழ்ச்சியில தொடக்கத்திலே ஒரு சூப்பரான பாட்டு கேட்டாச்சு. அடுத்து வரும் நேயர் என்ன பாட்டு கேக்குறாங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் சார், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நான் கரண்ட் பார்ட்ல இருந்து பிரான்ஸ் மேடம்.
0: சொல்லுங்க
1: மேடம். சம்சாரம் அது சாரம் பாடல். சம்சாரம் அங்கு உள்ள யாருக்கும் இல்ல என்று சம்சார் சொந்தம் இல்ல பாத்தம் இல்ல சொந்தம் இங்கு சொந்தம் இல்ல சம்சார் நேரம் வந்து நெருங்கி தொட்டா கிடைக்கிற மின்சாரம் சம்சாரம் மின்சாரம்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாமா.

0: நெடுஞ்சாரல். இதில் வேற்று கிரகம் போவோமா? கருத்துக்கோவை கேட்கலாம். 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்துடன். நாளை காலை 11:00 இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லட்சுமி சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நேரம் 10:15. இது நிலாமுற்றம். உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. அடுத்து வரும் நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம். தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: போலீஸ்காரன் மகள் இந்த படத்துல.
0: சரி,
1: காணும் கண்
0: வேறு என்னென்பேன்
1: என்கிற பாடல்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

நேர்களை நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கழுத்து வலி தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ விஷ்ணு நந்தன் அவர்கள். நிலமற்றத்தில் பாடல் கேட்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.

0: இதயத்தில் இசைமேட்டுக்களாய் நேர்களின் செவிகளுக்கு கீழ்த்துக் கொண்டிருக்கோம். குமரி பண்பலைக்கும் அன்பு சோதிக்கும் இனி இரவன.
1: வணக்கம் ஐயா.
0: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
1: ஒரு அழகான பாடல்.
0: நெஞ்சமெல்லாம் நீ திரையப்பட சோதி ராதாமுக்கு கொடுத்திருக்க
1: சொல்லாமல் நெஞ்சொல்லி போவது. சரி, உங்களுக்கு அந்த நெஞ்சையளம் அந்த பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் எது முதிர்ச்சி நேரலை நிகழ்ச்சி. 3:02 தேனிய நேர வாராய் தொழியில் நன்றி உணர்வு தொழியரை நீங்கள் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602420209020222, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903257309. நேரம் 10:25. இது நிலாமற்றம். உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. வணக்கம். வணக்கம் அம்மா. சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடலாமா?
1: ஆண்டி வேலையில இருந்து
0: நீங்க தேடின அந்த வெண்ணிலா இதோ வந்துகிட்டே இருக்கு, கேட்டா சிக்கலாமா?
1: சரிம்மா, நன்றிமா.

0: வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: சென்னை நகர் ஜெய ஜெயக்குமார்.
0: சரி,
1: படம் வந்து ஆராதனை. இளையராஜ இசையில் எம் ஜானகி பண்ண பாட்டு. ஒரு குங்கு மச்சங்க மரம் தங்க முகம் அவருடைய பாட்டு.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ.

0: வேளாண் பெருமக்களை நாளை 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவர் குருசிந்தனை நஞ்சில்லா விவசாயம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பாலப்பள்ளம் சி சந்திரகலா அவர்கள். அமது சிறபியில் வானொலியின் வேளாண் சேவைகள் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி ஏன் போட வேண்டும் தகவல்களை தருகிறார் நாகர்கோவில் கால்நடை பன்முக மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஐ அமுதவல்லி அவர்கள். வேளாண் பெருமக்களை நிகழ்ச்சி உங்களுக்காகவே கேட்டு பயன்பெறுங்கள். இது நிலமுற்றம் நேர்விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். அன்பான நிலையத்திற்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: வில்லுக்குறை துணை கோடை கண்ணன். இது ஒரு தலை ராகம் வருது.
0: சரி.
1: இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நீர் பாடம், இது மேற்கில் தோன்று முதயம், இது நதி இல்லாத ஓடம்.
0: சரி, உங்களுக்காக அந்த குழந்தை பாடும் தாளாட்டு இதோ கேட்டு ரசிக்கலாமா?

0: நேர்களை நாளை 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் மாப்பிள்ளை என்ற தலைப்பில் மேலாசாரிப்பள்ளம் ஏ உபால்ராஜ் அவர்கள் தொகுத்து அனுப்பியிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிலமற்றத்தில் தனது விருப்ப பாடலோடு காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து சொல்லிடலாமா?
1: ராதா மனோகரன் சுங்கார் கடை. வானம்பாடி என்ற படத்தில் கங்கை கரை தோட்டம் தண்ணி பெண்கள் சுத்தம் கண்ணன் நடுவிலே.
0: சரி, உங்களுக்காக அந்த பாட்டு கேட்கலாம். நன்றி.

அதே பாவம், குரலிலும் அதே குடைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: இருந்து பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு ஃப்ரெண்டுக்கு கல்யாண நாள்.
0: சரி,
1: அது வந்து சிவகாமி செல்வம் படத்துல இருந்து மேல தாழ நெருங்க நெருங்க அந்த பாடம். சூப்பர் பாடம். நன்றி மேடம். நன்றி
0: நன்றி ஐயா. நன்றி.

0: இதுல இருந்து சிட்டுக்குருதி முத்தம் கொடுத்துன்னு இந்த பாட்டினுடைய இசையும் வரிகளும் காட்சி அமைப்பும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல தவிழ விடுறீங்களா?
1: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் ஏதோ வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாமா?

0: வணக்கம்
1: வணக்கம் மேம். இங்க நாங்கள் சீன வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு?
1: எனக்கு வந்து புதிய பறவை இது திரைப்படத்தின் பேர்.

மற்றும் நேர்விருப்ப நேர்லை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நன்றி. இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன். இன்னும் சில நொடிகளில் மனசு மயங்கும் திரை இசை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11:01 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக புதுப்பாடகன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் பாடல் இதோ.

திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்.

சூரியவம்சம் படத்துல இருந்து மனோ சுனந்தா இவங்களுடைய வாய்ஸ்ல, மெத்தா அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:11 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து கோபால் சர்மா அண்ட் தேவி இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், வித்யாசாகர் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேசம் படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். மனோ அண்ட் மனோ அவர்களுடைய வாய்ஸ்ல தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டோம். நேரம் 11:23 ஆயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் அண்ட் சித்ரா இவங்களுடைய வாய்ஸ்ல சி வி ராஜேந்திரன் அவர்களுடைய வரிகளில் தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். மனோ, மலேசியா வாசுதேவன், விஜயகுமார், சொர்ணலதா இவங்களுடைய வாய்ஸில் பாடல் கேட்டும் தேவா அவர்களுடைய இசையில். நேரம் 11:34 ஆகிட்டுருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக பிஸ்தா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். மனோ, சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், காளிதாசன் அவர்களுடைய வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

உல்லாசம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், ஹரிணி இவங்களுடைய வாய்ஸ்ல கார்த்திக் ராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:45 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்ததாக ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து ஜிமோன் அவர்களுடைய குரல்ல ஆதித்யன் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேரம் 11:57 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நிறைவு பாடலாக பொற்காலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க வரும். அருண்மொழி, அனுராதா, ஸ்ரீராம், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பார்த்தவன் என்னென்னமோ சொல்ல கூடிக்கிறான்.

குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார்முழுதும் மனித குல பண்புதனை.

காப்பதன் பாடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு. சத்தியம் நீயே தர்மத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே.

நீ நடக்கையிலே ஏக்கம் பிறந்ததம்மா, இன்று நீ சிரிக்கையிலே இன்பம் பிறக்கும் அம்மா. நாளை இந்த வேளையிலே ஒரு நாள் கூத்துக்கு நீ

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று வள்ளலார் நகர் யூ இ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். முதலில் கிரிப்ரியம், ராகம் கதனகுதூகலம், ஆதித்தாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

மந்தஸ்மிதபிரபாபூரமஜ்ஜத்காமேஷமானசாகலிதசாதிருஷ்யசுபுகஸ்ரீவிராஜிதா காமேஷமத்தமாங்கல்யசூத்ரசோபிதகந்தரா கனகாங்கத கேயூரகமனீயபுஜான்விதா ரத்னக்ரைவேயசிந்தாகலோலமுக்தாபரான்விதா.

பல்லவ பூஜிதா மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சிணி மகா காமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி சதுஷ்டி உபசாராட்ய சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா மனு வித்யா சந்திர வித்யா சந்திரமண்டல மத்யகா.

ஸ்ரீ க்ஷேத்ரஸ்வரூபா க்ஷேத்ரேஷி க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி க்ஷயவ்ருத்திர் விநிர்முக்தா க்ஷேத்ரபால சமர்ச்சிதா விஜயா விமலா வந்தியா வந்தானுஜன வத்சலா வாக்வாதினி வாமகேஷி வந்தி மண்டல வாசினி பக்திமத்கல்பலதிகா பசுபாஷ விமோசனி.

பிரசாதிரி விஸ்வசாட்சிணி சாட்சி வர்ஜித ஷடங்க தேவதா யுக்த ஷாட் குண்ய பரிபூரித நித்ய க்ளின்னா நிருபமா நிருவாண சுகதாயினி.

அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா டாகினீஸ்வரி அநாகதாப்ஜனிலயா ஷ்யாமா பாவதனத்வயா.

வீர் என்ற வரதா ராகிணி அம்பா ஸ்வரூபிணி மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா வஜ்ராதிகாயுதோபேதா டாமரியாதி விராவிருதா ரத்தவருணா மாம்சனிஷ்டா குடா அன்ன பிரீதமா.

சாமரமாவளி சௌய தட்சிண சேவிதா ஆதிசக்திரமே ஆத்மா பரமா பாவனா கிருதி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹ லிம்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பரதாயினி திரிபுரா த்ரிஜகத்வந்த்யா த்ரிமூர்த்தி.

ஸ்வர்ணகர்பா அவரதார பாகதீஸ்வரே. ஜானகம் வியாபரிச்சேத்யா ஞானதா ஞான விக்ரஹா சர்வ வேதாந்த சம்வே.

மாயாசக்தி ஸ்வரூபிணி சர்வாதாரா சுப்ரதிஷ்டா சதச த்ரூபதாரிணி அஷ்டமூர்த்திர் அஜாதித்ரி லோகயாத்ரா விதாயினி ஏகாகினி பூமரூபா.

சோபனா சுலபா கதிகி ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்யவல்லபா ராஜக்ருபா ராஜபீட நிவேசித நிஜாஸ்ரித ராஜ்யலக்ஷ்மி கோஷநாத சதுரங்க பலேஸ்வரி சாம்ராஜ்யதாயினி சத்யகுந்தா சாகர மேகலா தீக்ஷிதா தைத்யசமனி சர்வலோக வசங்கனி சர்வார்த்ததாத்ரி சாவித்ரி சச்சிதானந்த ரூபிணி தேசகாலா.

ரூபிணீராஸ்ய பிரியாலயகரி லஜ்ஜாரம்பாதி வந்திதா பவநாமசுதா வ்ருஷ்டிகி பாபாரண்யதவானலா தௌர்பாக்யதூலவாதூலா ஜராத்வாந்தர விப்ரபா பாக்யாதி சந்திரிகா பக்த சித்த கேகி கனாதரா ரோக பர்வத தம்போளிர் மிருத்யுதாரு குட்டாரிகா மகேஸ்வரி மகாகாளி மகாக்ராசா மகாசனா அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுரநிஷூதினி க்ஷராக்ஷராத்மிகா சர்வலோகேஷி விஸ்வதாரிணி த்ரிவர்க்கதாத்ரி சுபகா த்ரயம்பகா த்ரிகுணாத்மிகா ஸ்வர்காபவர்க்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாதிருதிகி ஓஜோவதி த்யுதிதரா யஜ்ஞ ரூபா ப்ரியவ்ரதா துராதாத்யா துராதர்ஷா பாட்டரீ குசுமப்ரியா மகதீ மேருநிலையா மந்தார குசுமப்ரியா வீராராத்யா விராட் ரூபா விரதா விஸ்வதோமுகி பிரத்யக் ரூபா பராகாஷா பிராணதா பிராணரூபிணி மார்த்தாண்ட பைரவாராத்யா மந்திரி.

மதுக்காமரூபிணி கலாநிதி காவிய கலா ரசஜா ரசசேவதி புஷ்டா புராதரா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷணா பரஞ்சோதிஷ் பரந்தாம பரமாணு பராத்பரா பாஷகஸ்தா பாஷகந்த்ரி பரமந்திர விபேதினி மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா முனிமானச ஹம்சிகா சத்யவ்ரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி ப்ரஹ்மாணி ப்ரஹ்மஜனனி பஹுரூபா புதாச்சிதா பிரசவித்ரீ பிரசண்டாஜ்ஞா பிரதிஷ்டா பிரகடா.

பிரஜா பவரோகி பவச்சக்கர பிரவர்த்தினி சந்தசாரா சாஸ்திரசாரா மந்திரசாரா தலோதரி உதார கீர்த்தி உத்தாம வைபவா வர்ணரூபிணி ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஷ்ராந்தி தாயினி சர்வோபனிஷத் உத்குஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுபா கல்பனா ரஹிதா காஷ்டா காந்தா காந்தாப்த விக்ரகா காரிய காரண நிர்முக்தா காமகேலி தரங்கிதா கனக்கனகதாடங்க லீலா விக்ரஹதாரிணி அஜாக்ஷய வீரமுக்தா முக்தா க்ஷிப்ரப்ரசாதினி அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா த்ரயீ த்ரிவர்க நிலையா த்ரிஸ்தா த்ரிபுரவாலினி நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதா ஸ்ருதிஹி சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா யஜ்ஞ பிரியா யஜ்ஞ கர்த்ரி யஜமான ஸ்வரூபிணி தர்மாதாரா தனாத்யக்ஷா தனதான்ய விபர்த்தினி விப்ரப்ரியா விப்ரரூபா விஸ்வப்ரமணகாரிணி விஸ்வக்ராசா வித்ருமாபா வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி அயோனிர்யோனி நிலையா கூட்டஸ்தா குலரூபிணி வீரகோஷ்டி பிரியா வீரா நைஷ்கர்மியா நாத ரூபிணி விஜ்ஞான கலனா கல்யா விதக்தா பைந்தவாசனா தத்வாதிகா தத்வமயி தத்வமர்த்த ஸ்வரூபிணி சாமகான பிரியா சௌமியா சதாசிவ குடும்பினி சௌவியாப சௌவிய மார்க்கஸ்தா சர்வாபத்வினிவாரிணி ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா தீரா தீர சமர்த்திதா சைதன்யார்த்ய சமாராத்யா சைதன்ய குசும பிரியா சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாடரா தக்ஷிணா தக்ஷிணாராத்யா தரஸ்மேர முகாம்புஜா கௌலினி கேவலாரப்த கைவல்ய பததாயினி ஸ்தோத்ர பிரியா ஸ்துதிமதி ஸ்ருதி சம்ஸ்துத வைபவ மனஸ்வினி.

அக்னி வாமகேஸ்வரி பஞ்ச யஜ்ஞ பிரியா பஞ்ச பிரேத மஞ்சாதிஷாயினி பஞ்சமீ பஞ்சபூதேஷி பஞ்ச சங்கோபச்சாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வரியா ஷர்மதா சம்பு மோகினி தராதர சுதா தன்யா தர்மிணி தர்மவர்த்தினி லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா சமாத்மிகா பந்தூக குசும பிரக்யா பாலா லீலா வினோதினி சுமங்கலி சுககலி சுவேஷாட்யா சுவாசினி சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானதா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா சிவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜேயஸ்வரூபிணி யோனிமுத்ரா திரிகண்ட

0: நேரம் 5:28. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.
1: ஓம் குமவிலேபன அழிக சும்பிகஸ்